நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 29 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057,

ஆனி மாதம் 5ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இனி கௌரி மனோகரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை கௌரி மனோகரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: வான் சிறப்பு இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது குறட்பா
3: கேடு.

பெய்யாமல் மக்களை கெடுக்க வல்லதும் மழை. அவ்வாறு கெட்டவர்க்கு துணையாக அமைந்து அவர்களை வாழ வைக்க வல்லதும் மழையே.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகும். 6:35 கேள்வி நேரம் தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். மலரும் காலை மலர். இதில் காந்தியஞ்சலி, சேவை செய்திகள்.

தோல்நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம், காய்கறி விலை நிலவரம் ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு இதயராகம், 8:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகம், 8:50 சருமரோகணி வாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் இணையதள குற்றங்களும் தடுக்கும் வழிமுறைகளும். அரசு உதவி வழக்கறிஞர் பி வெங்கடேசன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. பத்து மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30 நினைத்தேன் வந்தாய், 7G ரெயின்போ காலனி ஆகிய படங்களிலிருந்து இருபட பாடல்கள். 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் பாடலும் பயணமும். 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் உயிரியல் முறையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள். 2:30 உழைப்பவர் அரங்கத்தில் கற்பனையில் கலை வடிக்கும் தஞ்சாவூர் எஸ் அருண் சரண்யா ஆகியோருடன் நேர்முகம். 3 மணிக்கு இசை தூரல். மாலை 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, யோகா ஆசிரியர் எம் சாயிரா பானு அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம். இதில் பொறியியல் படிப்பு கலந்தாய்வில் கவனிக்க வேண்டியவை. திருச்சி அண்ணா பல்கலைக்கழக இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் மணி பிரகஸ்பதி அவர்கள் தரும் தகவல்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உபரி வருமானம் தரும் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஓமலூர் எம் கோகிலா அவர்கள். 8 மணிக்கு ஃபிஃபா 2026 உலக கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம், தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இனியராகும், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப் எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் முருகேசன் அவர்களுடன் நேர்முகம். 9 மணிக்கு அரங்கிசையில் பின்னை மாநகர் கே எம் உத்ராபதி அவர்களின் நாகஸ்வர இசை. 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சோழர் காலத்திய செப்பேடுகள், பங்கேற்பவர் முனைவர் இ ஜீவா அவர்கள். 12:10 சங்கீத சாரலில் குழிப்பிறை எஸ் அருணாச்சல தேசிகர் அவர்கள் பாடியுள்ள பன்னிசை பாடல்கள். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திமடல். 9:15 செய்தி சுடர். 10 மணிக்கு அரங்கிசையில் திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு, NC மாதவ் வயலின், ஸ்ரீரங்கம் எஸ் மதுசூதனன் மிருதங்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்தி சார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளாா்.

0: கொப்பரை மற்றும் பச்சைப் பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23 தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். காரைக்கால் அருகே கீழ் காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கிடையிலான தூய்மைப் போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சியில் உள்ள ஹரிவன்ஷ் தானா பகத் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இரண்டாவது தெற்காசிய த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் அபாரமாக செயல்பட்டு தங்கப்பதக்கங்களை கைப்பற்றின. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது பாரதிப்பன்.

0: ஊதியம் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகின்றார். விதியே விதியே என்று வீட்டுக்குள் இருந்தால் வயிறு நிறையுமா என்பார்கள் கிராமத்து மக்கள். மேலும் வியர்க்க உழைத்தால் வியாதி இல்லை என்பார்கள். உழைப்பு என்பது ஊதியத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல, உடல் நலத்தையும் அடிப்படையாக கொண்டது. வானத்தையும் பூமியையும் தன் உழைப்பையும் நம்பி காலம் நேரம் இலாப நட்டம் கணக்கு பாராது உழைக்கும் உழவன் தன் உடலை வருத்தி வியர்வை துளிகளை சிந்தி விளையும் பயிருக்கு உரமாக்கி பலன் பெறுவது தன் உடலை வருத்தி உழைப்பதால் தான். அதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள், விதியை எண்ணி விழுந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும், உழைச்சா உயர்வம் என்ற விவரம் அண்டையில் ஏறணும் என்று தன் பாடல் வரிகளால் சுட்டி காட்டியவர். உழைப்புக்கு பகையான சோம்பலையும் தூக்கத்தையும் முதலில் நம்மை விட்டு விரட்ட வேண்டுமென்றார். உதாரணமாக ஆன்மீக அன்பர்களுக்கு சிவபக்தியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திய மார்க்கண்டேயன் தனது 16வது வயதில் இறந்து விடுவான் என்பது விதி. ஆனால் அவனுடைய ஓயாத பக்தியும் இறை நம்பிக்கையும் தன்னை வருத்தி லிங்கத்தை கட்டிப்பிடித்து சிவநாமத்தை உச்சரித்து மரணத்தின் பிடியில் இருந்து தப்பி என்றும் மார்க்கண்டேயனாக வாழ்கின்ற சிறப்பினை பெற்றான். அது இறை நம்பிக்கையோ வாழ்க்கையோ, ஓயாத உழைப்பு மனிதனுக்கு வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் முதல் மதிப்பெண் பெறுவதில்லை. விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் வெற்றி பெறுவதில்லை. அதற்கான விடாமுயற்சியும் பயிற்சியும் உழைப்பும் வேண்டும். வாழ்வில் சிகரம் தொட்ட மாமனிதர்கள் அத்தனை பேரும் ஓயாது உழைத்தவர்களே என்பதை அறிய வேண்டும். நமக்கு அந்நியரிடமிருந்து தேசத்தின் விடுதலையை பெற்றுத்தர அண்ணல் காந்தியடிகளும் அவரோடு அகிம்சை வழியே போரிட்ட அத்தனை பேரும் உண்ணாமல் உறங்காமல் உழைத்ததுதானே, தன் செந்நீரை வேர்வை நீராய் சிந்தியதால் தானே நாம் இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து வருகிறோம், சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அதனுள் இருக்கிற உழைப்பை தியாகத்தை நாம் உணர வேண்டும். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் ஒரு கூலி தொழிலாளியின் மகனாக பிறந்து சிரமப்பட்டு உழைத்து அந்நாட்டின் அதிபரானார் என்பதும் சரித்திரம் கூறும் உண்மையே. அதுபோல இரவை பகலாக மாற்றும் மின்சாரத்தை மின்விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் பலமுறை அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு வெற்றியை தராவிட்டாலும் தன்னுடைய விடாமுயற்சியால் கடின உழைப்பால் கண்டுபிடித்த மின்சாரம் என்பதை நாம் அறிவோம். விடாமுயற்சி வெற்றி தரும், முயற்சி திருவினையாக்கும், திட்டமிட்ட காரியம் வெற்றி தரும், கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. வாழ்வின் உயர்வின் ரகசியம் உழைப்பில்தான் உள்ளது. முயன்று முடங்கள் குற்றமில்லை, முயலாத முடங்கள் குற்றமாகும், இயன்றதை செய்தல் உயர்வாகும், இயலாததை எண்ணுதல் இழிவாகும். இயற்கையெல்லாம் யாரிடம் பாடம் கேட்டு தன் கடமை செய்கின்றன, ஓயாமல் உழைப்பதில் சூரியன் என்பார்கள். எல்லோருக்கும் ஞாயிறு விடுமுறை, ஞாயிற்றுக்கு ஏது விடுமுறை என கேட்பது போல அயராத உழைப்புக்கு ஆதவன் ஆதாரம்தான். எண்ணிய எண்ணியாங்கு ஏதுவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் என மன உறுதியோடு முயற்சி கொண்டு உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை நாம் அறிய வேண்டும். சிகரம் தொட உழைத்து முயற்சி செய், உன் முயற்சி வெற்றி பெறாவிட்டால் மீண்டும் நீ பயிற்சி செய் என்பது வெற்றி பெற உழைப்பவரின் அடிநாதமாகும். மெய்வரித்தி உழைத்தால் நினைக்கின்ற இலக்கை அடையலாம் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிறரை மனதார வாழ்த்துவோம். பிறரை உயர்த்தி பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் பிறருக்கு நன்மை நினைக்கும் போது இறைவன் நம் வாழ்க்கைக்கும் நன்மையை எழுதுகிறார். அதனால் மனதில் நல்லதை நினைப்போம், வார்த்தையில் நல்லதை பேசுவோம், வாழ்க்கையில் நல்லது நம்மை தேடி வரும். இறைவனை இப்போது பக்தி மலர்களால் அலங்கரிக்க வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகும். முதலில் எல்லாரீஸ்வரி பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:24. இறைவனை பக்தி மலர்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இது ஆனந்தராகும். இனி பாடல் கேட்கலாம், ஜாலி ஆப்ரஹாம் குரலில்.

உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவில் வசந்த உற்சவத்தில் மாலை 5 மணிக்கு தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை 6 மணிக்கு திருவாராதனம், வெள்ளிச்சம்பா அமுது செய்தல், சூர்ணாபிஷேகம், தீர்த்த கோஷ்டி, இரவு 8:30க்கு தாயார் மூலஸ்தானம் சேர்தல். ஆனந்த ராகத்தில் நிறைவாக வாணிஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 6:35. வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 5 வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். குறுவை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் தஞ்சாவூர் விதை சான்றளிப்பு உயிர்ம சான்றளிப்பு துறை உதவி இயக்குனர் டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: வணக்கம் சார், நான் தஞ்சை மாவட்டம் ஆர் யுவராஜ் பேசுறேன். இப்ப நம்ம வந்து அம்மை நோயை தடுத்துட்டோம், லெப்ரசியை தடுத்துட்டோம், அதே மாதிரி அரிசியில விதை உற்பத்தி பண்ணும் போது அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை ரெடி பண்ணி அந்த மாதிரி கொடுக்க முடியுமா?
2: பொதுவாக பூச்சி நோய் தாங்கி வளரக்கூடிய ரகங்களா தான் இப்ப வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பகுதி வாரியா, இப்ப உதாரணத்துக்கு தஞ்சை பகுதினாக அதிகமான அளவுல பாதிக்கப்படக்கூடியது பாத்தீங்கன்னாக்க, ஒன்னு இலை சுருட்டு புழுவா இருக்கும், அடுத்தது குருத்து பூச்சியா இருக்கும். அதிகமான வந்து மழைக்காலங்கள்ல நமக்கு புகையார், அந்த 3 முக்கியமான பூச்சிகள்ல வரும். நோய் பொறுத்தளவுக்கு குலை நோய் வந்து நமக்கு பனிக்காலங்களில் அதிகமான ஒரு பாதிப்பு உள்ளாக்கும், இலைப்புள்ளி நோய் வரும். ஸோ இந்த நோய்களையும் பூச்சிகளையும் எதிர்ப்பு வளரக்கூடிய ரகங்களை வெளியிடுறாங்க. ஆனால் காலப்போக்கில் சூழல் நம்மளை வந்து மாற்றுது. ஒரு ரகத்தை மட்டும் நம்ம சாகுபடி பண்ணும் பட்சத்தில் அந்த ரகம் வந்து எதிர்ப்பு தன்மையோடு இருக்கும். அருகாமையில் உள்ள விவசாயியுடைய தேர்வு வேற ரகமாக இருக்கும்போது அந்த ரகத்தின் மூலயமா இந்த ரகம் வந்து அதனுடைய எதிர்ப்பு தன்மையை இழந்து வருது. இதுதான் வந்து இன்றைய புதிய ரகங்களுடைய குணாதிசயங்களாக இருக்குது.
3: சார், திருச்சி மாவட்டம் துறை ரோட்டம்.

0: புது விசாகப்பட்டினம்ல எந்த ரகம் வந்து அதிக ஈல்டு வரும்?
1: பொதுவா வந்து நம்ம சன்ன ரகங்களை பொறுத்தளவுக்கு ஏடிடி 36 ஒரு சிறந்த ரகமா ஆரம்ப காலத்துல நம்மள்ட்ட இருந்தது. அதுக்கப்புறம் ஏடிடி 43, ஏடிடி 53, இந்த மூன்று ரகமே சன்ன ரகங்கள். அதுல வந்து ஏடிடி 53 ஒரு சன்ன ரகம், நல்ல ஒரு அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம். குண்டு ரகங்களை பொறுத்தளவுக்கு ஏடிடி 59, அதாவது மணற்பாங்கான பகுதிகளுக்கு சிறந்த ரகமா இருக்குது, அதிகமான ஒரு மகசூல் கொடுக்குது. 2400 கிலோங்கிறது ஒரு ஏக்கருக்கு சராசரி மகசூலா எடுத்திருக்கிறாங்க. சன்ன ரகம்னா ஏடிடி 53 ஒரு சிறந்த தேர்வா இருக்கும். குண்டு ரகம் வேணும் அப்படின்னாக்க ஏடிடி 59 ஒரு சிறந்த தேர்வா இருக்குங்க ஐயா.
2: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாள் வட்டம் புலவன்காடு மாரியப்பன். இப்ப நம்ம ஒரத்தநாள் பகுதியில பாத்தீங்கன்னா AST 16, AST 21, TPS 5, TPS 3, AST 59, இப்படி பல ரகங்கள் ஒவ்வொரு விவசாயி நாட்டு விட்டுருக்காங்க, நடவு பள்ளிக்கு ஆரம்பிக்க போறாங்க. இப்ப இந்த சூழல்ல நம்ம தண்ணீர் பற்றாக்குறை இருக்க நமக்கு நிலத்தடி நீர்ல வெட்டி பயன்படுத்தும் போது ஏதாவது நோய் தாக்குதல் இருக்குமா? அப்படி வந்து அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிற சார் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்.
1: நிலத்தடி நீர் வந்து அதிகமா பயன்படுத்தும் போது பயிருடைய வளர்ச்சி வந்து குறைவா இருக்கும், மஞ்சளா இருக்கும். அப்போ வந்து பயிர் வளர்ச்சியை ஊக்கப்படுத்த அதிகமான தலைச்சத்தை பயன்படுத்துவோம். அதை நம்ம வந்து தவிர்த்து போதுமான இடைவெளியில தலைச்சத்தை பயன்படுத்தணும். அதே போல துறையின் மூலம் வழங்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்களை வந்து அதிக அளவு பயன்படுத்தணும். இந்த நுண்ணுயிர் உரங்கள் வந்து மண்ணில் கரையாத நிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து எளிதில் கரையக்கூடிய தன்மைக்கு மாற்றி பயிருக்கு எடுத்துக்கூடிய தன்மையை உருவாக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தினால வறட்சியான சூழலில் தான் நிலவும். அதாவது இந்த வானிலையை வந்து பார்த்தீங்கன்னா வறண்ட சூழலில் இருக்கும். அந்த தருணத்தில் வந்து அதிகமான அளவு இலை சுருட்டு புழுவும் குருத்து பூச்சி தான் தாக்குதலை வந்து எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு மழை வந்தாலோ இல்லை வானிலை வந்து மாறும் பட்சத்தில் நோய் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குது. அத்தகைய தருணங்களை தவிர்க்கிறதுக்கு தூர் வெடிக்க தருணத்திலேயே வந்து சூடமானாசை வந்து இலைவெளி தெளிவாக பயன்படுத்தும் போது நோய் வர்றதை நம்ம தவிர்க்கலாம்.
2: வணக்கம். கடலூர் மாவட்டத்திலிருந்து அர்ஜுனன் பேசுறேன். குறுவை சாகுபடி எல்லாம் இப்ப வந்து வளர்ச்சி பருவத்தில் இருக்கு. இந்த டைம்ல வந்து இலை செம்பேன்னு சொல்றாங்க, அந்த தாக்குதல் வந்து அதிகமா இருக்கு. அதை இயற்கை முறையில கட்டுப்படுத்த முடியுமா? அப்படி கட்டுப்படுத்தினா என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை நம்ம கையாளணும்?
1: பொதுவா வந்து இந்த வறட்சியான சூழல்ல தான் அதிகமான அளவுல பேன் செம்பேன் இதெல்லாம் வந்து தாக்குதல் இருக்கும். இயற்கை வேளாண்மையில வந்து இயற்கை பூச்சி விரட்டி மூலியமா தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இயற்கை பூச்சி விரட்டியை பயன்படுத்துறவங்க என்ன பண்றாங்கன்னா குறைந்த அளவு நீர்ல வந்து தெளிப்பை பயன்படுத்துறாங்க. அதை வந்து தவிர்த்துட்டு குறைஞ்சபட்சம் அதோட தெளிப்பு திரவத்தினுடைய அளவு வந்து ஒரு 200 லிட்டர்னாச்சும் அதை கொண்டுட்டு வரணும். அப்போதான் இந்த ஐந்திலை கரைசல்கள் இஞ்சி பூண்டு கரைசலா இருக்கட்டும் எந்த பூச்சி விரட்டியா இருந்தாலும் அது வந்து கண்ட்ரோல்ல கிடைக்கும். குறைஞ்ச அளவு வால்யூம்ல தெளிக்கும் போது கிடைக்காது.
3: இப்ப ஒரு பூச்சி வந்து மருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா அதை தாங்கி பலந்து மேலும் மேலும் அது வந்து உயிரோட இருக்குன்னு சொல்றாங்க. அதை வந்து மாற்று இதா வந்து இப்ப பயோடைவர்சிட்டி அத மாதிரி ஏதாவது செஞ்சு அந்த பூச்சி நம்மளுக்கு அழிவை தருதோ அந்த பூச்சியினுடைய இதை அழிக்கிறதுக்கு வேற ஒரு பூச்சியை கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
1: அதாவது சூழலியல் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இயற்கையிலேயே ஒரு உயிரினத்தை அழிக்கிறதுக்கு இன்னொரு உயிரினம் இருக்குது. இது இயற்கை, இயற்கையில இருக்க சமன்பாடு. நம்மளுடைய ஆராய்ச்சியிலேயே நிறைய குறிப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆராய்ச்சி முடிவுகள் வந்து நம்மளுடைய ஒரு பயிரை மட்டும் சார்ந்து இல்லாம நெல் வயல்ல வரப்புல வந்து உளுந்து பல வண்ணங்களை கொடுக்கக்கூடிய பயிர்களை சாகுபடி பண்ணணும், அதே போல மொச்சை காராமணி இதை போல கூடிய பயிர் வகை பயிர்களை வந்து வரப்புல வைக்கணும் அப்படின்னு சொன்னது காரணமே வந்து பல்லுயிர் பெருக்கத்துக்காக. அதாவது அந்த ஒரு பூச்சியை திங்கக்கூடிய பூச்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு இருப்பிடம் வேணும், அதுக்கு உணவு வேணும். அந்த உணவும் இருப்பிடம் இருந்தால்தான் அந்த பூச்சியை வந்து அழிக்கக்கூடிய தன்மையை வலுப்படுத்த முடியும். அப்போ நாம வந்து நம்மளுடைய நெல் வயல்களை சுத்தியில் நீங்க களைக்குள்ளி அடிச்சு வரப்ப வந்து என்ன பண்றோம், காங்கிரீட் தர மாதிரி வச்சிருக்கிறோம். அந்த நிலையை மாத்தணும். அந்த உயிரினம் எங்க போய் இருக்கும்? நெல்லில் இருக்கக்கூடியது பூச்சின்னு சொல்றோம். அந்த பூச்சி தூங்கக்கூடிய பூச்சி வந்து இருக்கக்கூடிய இடங்களே வந்து பாத்தீங்கன்னாக்க இதே போன்ற ஒரு தாவரங்கள், ஒயில்டு தாவரங்கள் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஆரம்பத்திலேயே நம்ம வந்து ஆந்தைகள் அமரக்கூடிய சிலுவை வடிவ குச்சிகளையோ இல்ல தென்னை மரத்தினுடைய மட்டைகளை வைக்க சொல்றோம். அது வந்து இரவு நேரங்கள் ஆந்தைகள் அமர்ந்து எலிகளை சாப்பிடும் மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் மைனாவும் அதில் அமர்ந்து இலை சுருட்டு புழு குருத்து பூச்சியினுடைய தாயந்து பூச்சிகள் இதெல்லாம் வந்து பிடிச்சி சாப்பிட்டு அதனுடைய சமநிலையை உருவாக்கும். இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும் பட்சத்தில் இயற்கையாகவே பூச்சி நோயை கண்ட்ரோல் போட்டுலாம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நட்ட 35 நாள் பூச்சி இருக்கோ இல்லையோ ஒரு மருந்தை கொடுக்குறோம். அப்போ இயற்கையான ஒரு பூச்சிகள் இருக்கோ வந்து அழிஞ்சு போகுது. அந்த பூச்சியை தாங்கி வளரக்கூடிய 1-2 பூச்சிகளும் நம்ம இல்லாமல் பண்ணிடுறோம். அப்போ எந்த பூச்சி இருக்குது அதுக்கு என்ன பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம முறையான அளவில் பயன்படுத்தணும்.
4: வணக்கம் சார். புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் காவிரி பால் பேசுறேன் சார். நானும் 50 வருஷம் முன்னாடி நெல் வாங்கி வேக வச்சுதான் நாங்க அரிசியெல்லாம் அரைச்சிருக்கோம். அதுல வந்து பதர் வந்திருக்கு சார். அந்த பதர் நெல் வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க சார்.
1: அதாவது நெல்ல வந்து சாதாரண பாத்தீங்கன்னாக்க சன்ன ரகங்கள்ல ஒரு கதிரில 180-245 மணிகள் வரை நெல் மணிகள் இருக்கும். சன்ன நெல்னா அதிகமான எண்ணிக்கையில இருக்கும், குண்டு நெல்னா கம்மியா இருக்கும். இதுதான் வந்து பொதுவாக நெல்ல.

0: அந்த அனைத்து மணிகளும் நமக்கு முதிர்ந்த மணிகளாக இருக்குமானா இருக்காது. இருக்கும், எப்போ இருக்கும்னா உகந்த சூழ்நிலை தட்பவெப்பநிலை இருக்கணும் ஒன்று, ரெண்டாவது அதுக்கு தேவையான நுண்ணூட்டங்கள் வந்து உரிய அளவில் கொடுத்துருந்தோம்னா கிடைக்கும். பொதுவாக பதர் வர்றது அதிகம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இயற்கையிலேயே கதிர் வர நேரங்களில் வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய மகரந்த சேர்க்கை வந்து பாதிக்கப்பட்டு பதர் வரும். இரண்டாவது வந்து போரான் சிங்க் சத்து வந்து குறைபாட்டினால பதர் வரும். அடுத்தது வந்து முக்கியமாக மணிச்சத்து குறைபாட்டினாலையும் வரும். இதனால வந்து சராசரியாக ஒரு மணிக்கு 20-25 மணிகள் ஒரு கதிரில் வந்து பதறா வருவதுக்கு வரும். இது மட்டும் அல்லாமல் பால் கட்டுற நேரத்தில் நெல்லில் வந்து கதிர்னாவாய் பூச்சி விழுந்தாலும் மணிகள் வந்து பதறா வரும். ஸோ இதை வந்து நம்மளுடைய நிர்வாகத்தின் மூலமா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்.
1: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி
2: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 19 தேதி கூறிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய கேரள பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுது. இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலான இடங்களில் இடி மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள்லையும், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள்லையும், டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள்லையும், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள்லையும், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிக மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். பயிர் பாதுகாப்பு பணிகளை ஓரிரு நாள் தள்ளி வைக்கலாம். மழை பெய்யும் சமயத்தில் இடி மின்னல் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறதை தவிர்க்கணும். அடுத்ததாக நடவு வயல்ல அதிகமாக நீர் கட்டும் பொழுது நெற்பயிரில் பாசி வளர்ச்சி ஏற்படும். இந்த பாசிகள் அதிகமாக வளர்ந்து பரவும் போது நெற்பயிர்களுடைய வேர்களுக்கு சரியான காற்றோட்டம் கிடைக்காது. அதனால பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படும். நெற்பயிரில் இருக்கக்கூடிய இந்த பாசிகளை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ காப்பர் சல்பேட் தூளை மணலோட கலந்து தூவி விடணும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். பெரம்பலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நிலக்கடலை ஏலம் நடந்துச்சு. முதல் தர நிலக்கடலை ஒரு குவிண்டால் 11,633 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் முன்பு வர்த்தகத்தால் தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று வர்த்தகத்திற்கு இணையாக நம்பிக்கையும் மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாடும் நிலையான வர்த்தக உறவுகளை எதிர்பார்ப்பதாகவும், நீண்டகால அடிப்படையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தேடுவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். இந்தியா அத்தகைய நம்பிக்கைக்குரிய இடமாக மாறி வருவதாகவும் அவர் கூறினார். வரும் தலைமுறையினருக்கு பயன் தரும் வகையில்

0: பல்வேறு துறைகளில் இந்தியா முதலீடுகளை செய்து வருவதாகவும் இதனால் நாட்டின் இலக்குகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமண தத்துவங்களும் சிந்தனைகளும் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். சமண மதத்தின் போதனைகள் அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு வழிகாட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதிக்கு அகிம்சை, கருணை, தாராள மனப்பன்மை மிகவும் அவசியம் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விலை ஆதரவு திட்டம் தொடர்பான கூட்டத்தில் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கலந்து கொண்டு பேசினார். பச்சை பயிர் மற்றும் கொப்பரை கொள்முதலுக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவை உடனடியாக பரிசீலிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். பச்சை பயிர் கொள்முதல் அளவை உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசிடம் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினரே ஈடுபட்டு கைதாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். குற்ற சம்பவங்களில் கைதாகியுள்ள ஆளும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேசிய கல்விக் கொள்கை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசின் இந்த கல்விக் கொள்கை நாட்டை உலகில் ஒரு வளர்ந்த நாடாக மேம்படுத்த உதவும் என்று கூறினார். தற்போதுள்ள கல்வி முறை பட்டதாரிகளை வேலை தேடும் நபராக உருவாக்கியுள்ளது என்றும், ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை தொழில் முனைவோராக மாணவர்களை மாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கூறினார். கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள், கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, சூரிய மின்சக்தி அமைப்பதற்கு மானியம் வழங்குதல் போன்ற திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் பட்டு சுற்றுலா திட்டத்தை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் அவர் அறிவுறுத்தினார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி தங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்ததாகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
2: கண்டோன்மெண்ட் சார்பா நடந்த ஸ்வச்சதா காம்படிஷன்ல நாங்க முதல் பரிசு பெற்றிருக்கிறோம். இது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டுல இருந்து துணிகளை கொண்டு வந்து துணிப்பை தைச்சு கடைங்களுக்கு அங்க இருந்து பப்ளிக் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம். அதே மாதிரி நிறைய செடிகள்ல வந்துட்டு ஸ்கூல்ல நட்டு வச்சோம். பிளாஸ்டிக் பென்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இது எல்லாத்தையுமே பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்ன குப்பை எப்படி பிரிக்கணும், 4 வகையா பிரிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னோம். தெருவுல போய் இந்த ஸ்கிட்ல பர்ஃபார்ம் பண்ணி பப்ளிக்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுல எல்லாம் சொன்னேன்.
0: திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும், இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வரும் 30ஆம் தேதிக்குள் முடித்து ரயில் போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாநகரில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளான மணியனூர், கந்தம்பட்டி, கருங்கல்பட்டி பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இருவரி செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23 வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. காரைக்கால் அருகே கீழக்காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-1 என்ற செட் கணக்கில் இலங்கையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியா 25-23, 25-14 என்ற நேர் செட்களில் பங்களாதேஷை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்க முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள குடாலாஜராவில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சைப்பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
4: மலர்கிறது நாள் மலர்.
5: காலார நடக்க மனமும் நேரமும் நம்மில் எத்தனை பேருக்கு வாய்க்கிறது? உள்ள நலமும் உடல் நலமும் ஏன் ஊர் நலமும் உறுதியாகும். கவலைகள் கடந்து நடந்து நாம் பார்க்க வேண்டிய பல அற்புதமான விஷயங்கள் உள்ளன. இதை நினைவுபடுத்த இந்நாள் உல்லாச நடைபோடும் உலக நாளாக கொண்டாடப்படுகிறது. அறிவாழ்சல் சோகை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சீரான இரத்த ஓட்டம் இல்லாமலும் போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமலும் உடல் உறுப்புகள் செயல்திறனை இழக்கும். இந்நோயால் பாதிக்கப்பட்டவரின் இரத்த சிவப்பணுக்கள் முழுமையாக வளர்ச்சியடையாமல் அரைவட்டமாக அரிவாள் போன்று இருக்கும். இவ்வகை குறைபாடு சிக்கிள் செல் நோய் என அறியப்படுகிறது. இந்நாள் உலக அரிவாள் செல் விழிப்புணர்வு தினமாக 2009 முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற பிரிட்டிஷ் நாவலாசிரியர் வில்லியம் கோல்டிங்கின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1993. இவரது லார்ட் ஆஃப் தி ஃபைல்ஸ் நாவல் திரைப்படமானது. ரைட்ஸ் ஆஃப் பாசேஜ் புதினம் புக்கர் பரிசோடு நோபல் பரிசையும் பெற்றது. பின்னணி பாடகர் ஏ.எல். ராகவனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2020. கிருஷ்ண விஜயம் படத்தில்

இப்படி தனித்துவம் மிக்க பாடல்களை பாடி ரசிகர்களின் மனம் கவர்ந்தவர் அவர். கண்ணில் தெரியும் கதைகள் படத்தை ஏ எல் ராகவன் பிரபல 5 இசையமைப்பாளர்களைக் கொண்டு தயாரித்து புதுமை செய்தவர். கனிவான சொற்களுக்கு செலவு அதிகமில்லை, ஆனாலும் அவை அதிகமாக சாதிக்கின்றன என்ற கணிதவியலாளரும் தத்துவ ஞானியுமான பிளைஸ் பாஸ்கல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1623. வாயு, திரவம் ஆகியவற்றின் பாய்ம இயக்கவியலில் அழுத்தம் பற்றிய இவரது விதி உலக புகழ் பெற்றது. இவரை பெருமைப்படுத்தும் விதமாக அழுத்தத்தின் அலகிற்கு பாஸ்கல் என பெயர் சூட்டப்பட்டது. திராவிட மொழியியல் ஆய்வாளர் பா கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1928. ஓஸ்மானியா பல்கலைக்கழகத்தின் மொழியியல் துறையை தொடங்கியவர். திராவிட மொழிகள் நூல் பா கிருஷ்ணமூர்த்தியின் 50 ஆய்வின் பயனாக உருவாகியது. கால்டுவெல் எழுதிய ஒப்பிலக்கண நூலுக்கு அடுத்து சிறந்த தற்கால படைப்பாக அது கருதப்படுகிறது. மியான்மரின் ஆற்றல் மிக்க ஆங் சான் சூச்சி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1945. தில்லி லேடி ஸ்ரீராம் கல்லூரியில் அரசியலில் பட்டம் பெற்று ஆக்ஸ்போர்டில் தனது படிப்பை தொடர்ந்த இவர் இந்தியாவையும் தன் அன்னை மண் போலவே உணர்வதாக குறிப்பிடுவார். தன்னுடைய அறவழி போராட்டத்திற்கு வழிகாட்டி மகாத்மா காந்தியின் வாழ்க்கைதான் என்பவர் ஆங் சான் சூச்சி.

வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு வழிகாட்டுறது புத்தகங்கள் மட்டும் இல்லங்க, மனிதர்கள் பேசுற சில வார்த்தைகளும் தான். ஒரு குழந்தைகிட்ட உன்னால முடியும்னு சொன்னா அது தன்னம்பிக்கையா மாறுது. ஒரு நண்பன் கிட்ட நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னா அது நம்பிக்கையா மாறுது. பெற்றோர்கிட்ட நன்றின்னு சொன்னா அது மகிழ்ச்சியா மாறுது. இப்படி நாம பேசுற

ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம குணத்தை நமக்கே அறிமுகப்படுத்துது. வார்த்தைகள் இலவசம்தான், ஆனா அது உருவாக்குற தாக்கம் விலை மதிப்பில்லாதது. அதனால அன்பா பேசுவோம், அழகா வாழ்வோம். இப்போ அன்பான நேயர்களுக்காக வருது காலை மலர், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: நான் வெளியில் செல்லும் போதெல்லாம் டாக்டர் கிராசே கொடுத்த அந்த கடிதத்தையும் உடன் கொண்டு செல்லுவேன். ஆனால் ஒருபோதும் அதை உபயோகிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. டாக்டர் கிராசே என்னோடு நல்ல நண்பராகிவிட்டார். எப்போதாகிலும் அவர் வீட்டிற்கு செல்வேன். அவரது சகோதரர் அரசாங்க வக்கீல். அவரோடும் எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது. டிரான்ஸ்வாலில்தான் அவர் தொழில் செய்கிறார். அவருடனான நட்பு பின்னாளில் எனக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. பொது நடைபாதையில் நடப்பது குறித்த சட்டத்தினால் நான் பெரிதும் அவமானப்பட நேர்ந்தது. எப்போதும் ஜனாதிபதி தெரு வழியாகத்தான் உலாவப் போவது வழக்கம். ஜனாதிபதியின் வீடு ஆடம்பரம் இல்லாமல் மிக எளிமையாகத்தான் இருக்கும். மற்ற செல்வந்தர்களின் வீடு போலத்தான் அதுவும் காட்சியளிக்கும். பிரிட்டோரியாவில் உள்ள மற்ற செல்வந்தர்களின் வீடு கூட மிகவும் ஆடம்பரமாகவும் முன்னால் தோட்டத்துடனும் காட்சியளிக்கும். ஆனால் அதுபோன்று இல்லாமல் ஜனாதிபதி குரூக்கர் மிக எளிமையாக வசித்து வந்தார். முன்னால் இருக்கும் போலீஸ்காரரை கொண்டுதான் அது அதிகாரியின் வீடு என்பதையே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். வழக்கமாக ஜனாதிபதியின் வீட்டிற்கு எதிரே உள்ள நடைபாதையில் நான் நடைப்பயிற்சி செய்வேன். இதுவரையிலும் எந்த அசம்பாவிதமும் ஏற்பட்டதில்லை. ஆனால் அங்கு காவலுக்கான போலீஸ்காரர்கள் தொடர்ந்து மாற்றப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். அங்கிருந்த போலீஸ்காரர் எனக்கு எந்தவிதமான எச்சரிக்கையும் கொடுக்காமல் இதைப்பற்றியும் பேசாமலேயே நடைபாதையில் இருந்த என்னை கீழே தள்ளிவிட்டார். எதிர்பாராத இந்த செயல் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. எதற்காக என்னை தாக்கினீர்கள் என்று கேட்க நினைத்தேன். அதற்குள் கோட்ஸ் தன்னுடைய குதிரையில் அங்கே வந்துவிட்டார். போலீசாரின் செயலுக்காக மிகவும் வருந்தினார். இங்கு நடந்தவற்றை நானும் கண்டேன். அவர் மீது வழக்கு போடுங்கள், நானே சாட்சி சொல்கிறேன் என்றும் கோட்ஸ் சொன்னார். அவரை பொறுத்தவரை கருப்பர்கள் எல்லோரும் ஒன்றுதான். என்னை பற்றி ஏதும் அறியாதவர். அதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம். இங்குள்ள நீக்ரோக்களும் இப்படித்தான் அவதிப்படுகிறார்கள் என்பது தெளிவாகிறது. என்னுடைய சொந்த அவதிகளுக்காக வழக்கு ஏதும் போடுவதில்லை என்பது என்னுடைய கொள்கை. எனவே வழக்கு ஏதும் வேண்டாம் என்றேன். உங்களுக்கு மிகவும் உயர்ந்த குணம், எனவேதான் வழக்கு போட வேண்டாம் என்கிறீர்கள். தவறு செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டாமா என்று கேட்டார். நான் மறுத்துவிடவே போலீசாரிடம் சென்று அவரை கண்டித்து பேசினார். இருவரும் டச்சு மொழியில் பேசிக் கொண்டார்கள். என்ன விஷயம் என்பது எனக்கு தெளிவாகவில்லை. ஆனால் போலீஸ்காரர் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். மீண்டும் அந்த தெருவழியே நான் சென்றதே இல்லை. ஏனென்றால் புதிதாக வந்திருக்கும் வேறு போலீஸ்காரரிடம் நானே சென்று ஏன் அறை வாங்க வேண்டும் என்று எண்ணித்தான் அந்த வழியாக போவதில்லை.
0: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கத்தில் இன்று மாலை 6:30 இன்றைய நுட்பங்கள் பற்றி பேசுகிறார் முனைவர் துரை மணிகண்டன் அவர்கள். நேர்களை இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதே ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட 938 546 102 1 என்ற எண்ணுக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெறும் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்து பேசுகிறார். சுரங்க தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கான பிரத்யேக குடிநீர் திட்டத்தையும் திருமதி முர்மு துவக்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இன்று

0: லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நாளை திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லுகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவி குழுக்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்கிருக்கும் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா புறப்படும் முன்பு சமூக வலைதளத்தில் தனது பிரான்சில் நிறைவடைந்த தமது அரசுமுறை பயணம் குறித்து சில கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் நிறைவு பெற்றதாக கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு மற்றும் முன்னணி வர்த்தக நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்கள் அளித்த வரவேற்புக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று திரு இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து விவாடெக் என்ற தொழில்நுட்ப கண்காட்சி வளாகத்தை தாம் பார்வையிட்டதாகவும் அங்கு நிலவும் ஆற்றலும் உற்சாகமும் உண்மையில் வியக்க வைக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதமரின் பயணம் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்றும் இது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதிபர் திரு மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 62வது கூட்டத்தில் பேசிய ஐநாவிற்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் திருமதி அனுபமா சிங், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்தியாவிற்கு சொந்தமானது என்றும் உறுதியாக கூறினார். உள்நாட்டு சிக்கல்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை மறைக்கவும் பாகிஸ்தான் இத்தகைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை மீண்டும் ஒப்படைப்பது மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய ஒரே விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சமீப காலமாக போராட்டங்களும் கொந்தளிப்பும் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், ராவல்கோட்டில் அரங்கேறிய துயரம் அந்நாட்டின் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்றும் திருமதி அனுபமா சிங் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய 4 மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுமார் 48,298 மெட்ரிக் டன் பாசி பயறு, 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,718 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவுள்ளது. அதேபோல் குஜராத்தில் கோடைக்கால பருவத்திற்காக 18,250 மெட்ரிக் டன் பாசிப்பயிறு கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாசிப்பயிறு கொள்முதல் செய்யும் அளவை திரு சிவராஜ் சிங் சௌஹான் உயர்த்தியுள்ளார். மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று 885 மெட்ரிக் டன்னாக இருந்த கொள்முதல் வரம்பு தற்போது 990 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 105 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த இரு தனியார் வங்கிகளுக்கு இடையே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் நேற்று வங்கி பங்களிப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தார்.

0: இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு ஃபட்னாவிஸ், நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் சுமார் 40% மகாராஷ்டிராவிற்கு வருவதாக கூறினார். சமருத்தி விரைவு சாலை, மும்பையின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, வலுவான போக்குவரத்து வசதிகளுக்கு இந்த முதலீடு பயன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்ட RBL வங்கி தற்போது சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளதாகவும், இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுவதாகவும் திரு ஃபட்னாவிஸ் தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுத் துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய மூத்தோர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த போட்டி இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரம்மாண்டமான சர்வதேச போட்டிகள் நமது வீரர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவதற்கு விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பமான இடமாக இந்தியா திகழ்வதை இத்தகைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துவதாகவும், இந்திய வீரர்கள் உலகின் சிறந்த வீரர்களுடன் போட்டியிட புதிய வாய்ப்புகளை இப்போட்டி உருவாக்குவதாகவும் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்தார். அசாம், மேகாலயா இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்க மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்கிட், முசாஃபராபாத் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள கவுதலாஜராவில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக லாஸ் ஏஞ்சல்ஸில் பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. அட்லாண்டாவில் நேற்று ஏ பிரிவில் செக் குடியரசு தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத் துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
3: பதா ஜோ நார்த் ஈஸ்ட் கபி தூர் லக்தா தா வோ ஹமாரே திலோ கே ஓர் கரீப் ஆ கயா ஹே பிச்லே 12 சாலோ மே. ஜப் சே நார்த் ஈஸ்ட் கே நேஷனல் ஹைவே கி லம்பாய் படகர் 16,200 கிலோமீட்டர் ஹுயி ஹே. சிக்கிம் ஓர் அருணாச்சல் கோ பஹலி பார் ஏர் கனெக்டிவிட்டி மிலி ஹே. தப் சே நார்த் ஈஸ்ட் சே தூரியாம் கட்டி ஹே.
4: நார்த் ஈஸ்ட் அப் தூர் நஹி ரஹா, நார்த் ஈஸ்ட் அப் தில் கே பி பாஸ் ஹே, தில்லி கே பி பாஸ் ஹே.
3: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: ஹலோ, சொல்லு கார்த்தி.
2: டேய் அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
2: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
2: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
2: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
2: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
2: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
2: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
2: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
3: காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாளை முற்பகல் 11 மணிக்கு நடக்க இருக்குங்க. இந்த கூட்டத்தில் மணப்பாறை வட்டத்திற்குட்பட்ட எரிவாயு நுகர்வோர்கள் தங்களோட குறைகளை பதிவு செய்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் திருவரம்பூர்ல 2026ஆம் ஆண்டின் நேரடி சேர்க்கை வர 30ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. நேரடி சேர்க்கைக்கு வர 8வது மற்றும் 10வது தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கைபேசி எண், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து நீங்க கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 90 42 41 13 48 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் இன்று காலை 10 மணிக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்கு. இந்த முகாமில் 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்க, அப்புறம் டிப்ளமோ, ஐடிஐ மற்றும் பட்டதாரிகள் கலந்துக்கலாம். இந்த முகாமில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் நீங்க முன்பதிவு செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு 0436223730 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோட.
4: இப்ப காலை மலர்ல உங்க ஆரோக்கியத்தை காக்கிறதுக்காக வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள். வணக்கம் டாக்டர். எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான ஒரு பிரச்சனை முடி உதிர்தல். யார கேட்டாலும் எனக்கு தலைமுடி உதிர்தல்னு தான் சொல்லுவாங்க. இந்த தலைமுடி உதிர்தலை எப்படி தடுக்கலாம் டாக்டர்?
5: முக்கியமா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் தான் நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்கு. நம்மளோட தூக்கமின்மை, நிறைய போனு சிஸ்டம் நிறைய யூஸ் பண்றது, நிறைய விஷயங்கள் நம்ம ஜகிள் பண்ணிக்கிட்டே இருக்கோம், காலையில எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? சோ இதெல்லாமே கண்டிப்பா நம்மள வந்து இம்பாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தலைமுடி தான் கொஞ்சமா அஃபெக்ட் ஆகிற ஒரு பிரச்சனை. நீங்க தோல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா உங்கள்ட்ட கேட்பாங்க, 3 மாசத்துல இருந்து 4 மாசம் முன்னாடி இந்த முடி கொட்டுறத ஆரம்பிக்கிறதுக்கு 3 மாசம் முன்னாடி ஏதாவது உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாம இருந்ததா, சர்ஜரிஸ் பண்ணியிருந்தாங்களா, டெலிவரி எதுவும் ஆச்சா, டிராவல் ஏதாவது பண்ணீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன், வீட்டில் ஏதாவது ரொம்ப சோகமான விஷயம் நடந்ததா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் மனசுக்கோ உடம்புக்கோ நடக்கும்போது அதுலேருந்து 3 மாசம் கழிச்சு தான் நமக்கு இந்த முடி உதிர்தல் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். ஏன் இந்த டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் வந்து கான்ஸ்டண்டாக ஒரு சைக்கிளில் இருக்கும். நம்மளோட தலையில் பார்த்தீங்கன்னா மினிமம் 100,000 ஹேர்

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: ஃபாலிக்கிள் இருக்கு. ஸோ இந்த 100,000 ஹேர் ஃபாலிக்கிளும் எப்போதுமே வளர்றதும் விழுகிறதுமா இருக்காது. ஒரு ஒரு ஹேரும் ஒரு ஒரு மாதிரி. ஒரு ஹேர் வந்து வளர ஃபேஸ், அதாவது அனாஜின் ஃபேஸ்ல இருக்கும். ஒரு ஹேர் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கும். ஒரு ஹேர் வந்து விழுகிற ஃபேஸ்ல இருக்கும். ஸோ இந்த ரெஸ்டிங் டிலோஜன் ஃபேஸ்ல வந்துட்டு நிறைய ஹேர்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டிலோஜன் எஃப்ளூவியம், அதாவது அந்த டைப் ஆஃப் ஹேர் ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ எவ்வளோ ஹேர் என்னென்ன ஃபேஸில் இருக்குங்கிறதும் இந்த ஹேர் ஃபாலை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். முடி உதிருது அப்படின்றத வந்து நம்ம சாதாரணமாக ஒரே மாதிரி எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ண முடியாது. உங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை பொறுத்தது, உங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, 3 மாதம் முன்னாடி என்ன நடந்துச்சு, அது எந்த அளவுக்கு உங்களை இம்பாக்ட் பண்ணுது. நிறைய பேர் சர்ஜரி, டைஃபாய்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்புறம் ஹேர் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பெண்கள் நிறைய பேர் வந்து டெலிவரிக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ஹேர் லாஸ் எல்லாமே காமனாக பார்த்தீங்கன்னா டிலோஜன் எஃப்ளூவியம் அப்படிங்கிற இந்த கண்டிஷன். ஸோ இது வந்து முக்கியமாக நம்மளோட நியூட்ரிஷன் வந்து ஃபுல்லாகவுமே நம்மளோட பாடிக்காக டைவர்ட் ஆகிடுது. அதனால இந்த ஹேர் வந்து அதில் அடிவாங்குது. ஸோ இதை திருப்பி நம்ம ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு நியூட்ரிஷன் நமக்கு தேவை, அதாவது அந்த முடிக்கான ஊட்டச்சத்து தேவைப்படும். சில பேருக்கு 3 மாதம், 6 மாதம், சில பேருக்கு 2 வருஷத்துக்கு இந்த முடிக்கான ஊட்டச்சத்தை நம்ம திருப்பி கொடுத்தோம்னா திரும்ப இந்த ஹேர் வந்து நார்மலா வந்துடும். உங்க தோல் மருத்துவரை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை, எதனால இந்த முடி கொட்டுச்சு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க. காமனா சில நியூட்ரிஷன் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். விட்டமின் டி, ஃபெரிட்டின், B12 இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை சரி பண்ணாலும் இந்த முடி உதிர்தல் சரியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் தாண்டி ஹார்மோனல் இஷ்யூஸ், தைராய்டு பிரச்சனை இருக்கிறது, PCOD பிரச்சனை இருக்கிறது, நம்மளுக்கு சுகர் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலையும் இந்த முடி உதிர்தல் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். இதெல்லாம் இல்லாம வழுக்கை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, ஹார்மோன்னால வரக்கூடிய ஆண்ட்ரோஜன் எக்ஸஸ், அதாவது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் இருக்கு இல்லையா, இந்த ஆண்ட்ரோஜன் இது வந்து ஆண்களுக்கா இருக்கட்டும் பெண்களுக்கா இருக்கட்டும் எக்ஸஸா இருக்கும் போது வரக்கூடிய ஹேர் லாஸ் தான் இந்த ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீஷியா, அதாவது வழுக்கை அப்படின்றது சொல்லுவோம். ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஹேர் லைன் பின்னாடி போயிட்டே இருக்கிறது, அதே மாதிரி கிரவுன்ல வந்துட்டு ஹேர் லாஸ் இருக்கிறது. இதே பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வகுடு அகண்டுட்டே போகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு முடி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்டர்ன்ல வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ரஜன் எக்ஸஸ்னால வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கு மினாக்சிடல் அப்படிங்கிற மருந்து வந்து காமனா நம்ம எல்லாருமே கொடுப்போம். மினாக்சிடல் ஆரம்பிக்கும் போது இந்த டிலோஜன் எக்ஸஸா இருக்கிறவங்களுக்கு ஹேர் கொஞ்சம் மினாக்சிடல் ஆரம்பிச்சோடனே கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் முளைக்கும். ஏற்கனவே எனக்கு முடி கொட்டிட்டு இருந்துச்சு, இந்த மினாக்சிரில் போட்டால் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொட்டி போச்சு அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுங்க. எவ்வளோ உங்களுக்கு டிலோஜன் ஹேர் இருக்கு, அனாஜன் ஹேர் இருக்கோ பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மினாக்சில் ஆரம்பிச்சோடனே நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் இருந்து அதுக்கப்புறம் தான் அது ரிவர்ஸ் ஆகும். அதனால மினாக்சில் ஆரம்பிச்சோடனே பயப்படாதீங்க. என்ன நடந்தாலும் முடிக்கு 3 மாதம் எடுக்கும் அது உங்களோட பாடி செட் ஆகி அது சரியாகி வர்றதுக்கு. ஸோ ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப பேஷண்டாக தான் இருக்கணும், அதுக்கு ஷார்ட்கட்டே கிடையாதுங்க, அவசரப்படக்கூடாது.
1: அழகியல் சார்ந்த ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள்.

உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு

0: லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: பரிவார் கோர் மில்த்தா ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்படின் வர்த்தமான சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ் கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேர்களே, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதே ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பெயர் ஊர் பெயரோட உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் 938-546-102 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் இணையதள குற்றங்களும் தடுக்கும் வழிமுறைகளும், அரசு உதவி வழக்கறிஞர் பி வெங்கடேசன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. உங்க கேள்விகளை 4-1-246-602-1 என்ற எண்கள்ல நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் வழியாகவும் உங்க கேள்விகள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நேரம் 7:49 ஆகுதுங்க. காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்ப திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தக்காளி 1 கிலோ 32 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 1 கிலோ 36 ரூபாய், கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 36, பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய், சுரைக்காய் 20, சௌசௌ 40, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 66, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 1 கிலோ 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 50, பீட்ரூட் 46, காலிஃபிளவர் பூ ஒன்று 45 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்று 5 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 100 ரூபாய், பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை 1 கிலோ 100 ரூபாய். திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,949 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 269 ரூபாயாகவும் இருக்கு. பெட்ரோல் 1 லிட்டர் 108 ரூபாயாகவும், டீசல் 1 லிட்டர் 100 ரூபாயாகவும் விற்கப்படுது. அடுத்ததா மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை நிலவரப்படி 79 அடியாக இருக்கு. அணைக்கு வினாடிக்கு 1046 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்படுது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோட.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.
3: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனித்து
1: கருங்கல் மனதையும் கரையச் செய்யும் திருவாசக இனிமையும்
0: குருந்த மரத்தடியில் குருவாக வந்த இறைவனின் பெருமையும் பேசும் நேரலை
1: ஆவுடையார் கோயிலில் இருந்து.
2: ஈசனே சிவகாமினேசனே.
1: நாளை காலை 10:30
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள்
3: திருச்சி சாரதாசு. காத்திருங்கள்.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருவரங்கம் கோட்டத்திற்கு உட்பட்ட துணைமை நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதால நாளை காலை 9:45 மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்து வச்சுக்கோங்க. இப்போ நிறைவா இன்னைக்கான வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் அநேக இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்படுறாங்க.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை புதுடில்லியில் இன்று வழங்குகிறார். இத்திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணியில் சேர்ந்தவர்கள் வேலை வழங்குநர்களுக்கு நேரடி பரிமாற்ற முறையில் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நாடு முழுவதும் 200 இடங்களில் இந்நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்ய மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிராக மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு, தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன், இயக்குநர் பாரதி ராஜா உள்ளிட்டோருக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2025-26 ராபி சந்தைப்படுத்துதல் பருவத்தின் கீழ் மாநிலத்திற்கான பாசிப்பயிறு கொள்முதல் வரம்பை 885 மெட்ரிக் டன்னிலிருந்து 990 மெட்ரிக் டன்னாக உயர்த்துவதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்ற வேளாண் அமைச்சர் திரு வினோத் பச்சை பயிறு கொள்முதல் அளவினை உயர்த்தி வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி ஆலோசனை மேற்கொண்டார். வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய கைத்தறி நாள் விழா முன்னேற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையேயான தூய்மை போட்டிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஸ்வச்சதா ஹி சேவா எனப்படும் தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் பள்ளிகளுக்கிடையேயான தூய்மை போட்டிகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்தல், பொதுமக்களிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், நகர்பகுதிகளை தூய்மைப்படுத்துதல், குப்பைகளை தரம் பிரித்தல், விழிப்புணர்வு சுவரொட்டி தயாரித்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை பள்ளி வளாகத்தில் தடை விதித்தல், ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பேனாக்களை தவிர்த்தல், கழிவுகளை கொண்டு இயற்கை உரம் தயாரித்தல், அவற்றை பள்ளி பூங்காக்களில் பயன்படுத்துதல், துணிப்பை தயாரித்து விநியோகித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: திருச்சி திருவெரும்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நேரடி மாணவர்

சேர்க்கைக்கு வரும் 30 தேதிக்குள் உரிய சான்றிதழ்களுடன் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காரைக்கால் கீழ காசாக்குடி அருள்மிகு ஸ்ரீ சீதால தேவி மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வரும் திங்கட்கிழமை நடைபெறுகிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் அன்மோல் கார்ஃப் சீனாவின் குவான்சி ஹாங்கை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிகா தென்கொரியாவின் மின் சன் கிம்முடன் மோதுகிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 02.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இசை என்பது இன்ப மொழி, இதயம் பேசும் இனிய வழி. நீங்கள் ரசித்த மெட்டுக்கும் நேசித்த வரிகளும் விருப்ப பாடலாய் வந்து மனம் வருட பரவசம் தரும் இது. இதயராகம் நேர்களின் விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் வழியில் 938-546-102-1 வாட்ஸ்அப் எண். நேர்களே, உங்களின் விருப்ப பாடல், உங்களின் பெயர், ஊர், இவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி, இந்த நேர்களுக்காக மாஸ்க் திரைப்படத்திலிருந்து.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: நேரில் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இதயரா நேரிலே இதயராகும் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் ஒழிக்க 938-546-1 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் விருப்ப பாடலை அனுப்புங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, குளஞ்சிநாதன், மணிசேகர் இந்த நேர்களுக்காக வேட்டையின் திரைப்படத்திலிருந்து.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர அண்டர் வண்டர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டோட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டோட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் இப்பது ஜோடு.

0: நேர்நிறைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணையதள குற்றங்களும் தடுக்கும் வழிமுறைகளும் அரசு உதவி வழக்கறிஞர் பி வெங்கடேசன் அவர்கள் பங்கேற்கிறார். நேர்கள் பங்களிட தொலைபேசி எண்கள் 246-102-1 மற்றும் ஒரு 240-102-1 மாவட்ட இணைப்பு எண் 0431. இன்று நண்பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் பாடலும் பயணமும் நேரலை. இனி கேட்கலாம் மார்னிங் நியூஸ் ஃப்ரம் டெல்லி.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi says India is emerging as a trusted and stable partner to the world amid global uncertainty and disruption. Prime Minister Modi to disburse incentives worth 2,400 crore rupees under Pradhan Mantri Viksit Bharat Rozgar Yojana in New Delhi today. Government approves large-scale procurement of pulses and oil seeds at minimum support price for Tamil Nadu, Gujarat, Uttar Pradesh and Haryana. President Draupadi Murmu to attend program marking International Sickle Cell Day in Omkareshwar, Madhya Pradesh today. US lifts naval blockade of Iranian ports as part of agreement between the two countries. And in hockey, India beat Uruguay 3-2, registering their third consecutive win to storm into semi-finals of FIH Women's Cup in New Zealand. Prime Minister Narendra Modi has said that India is emerging as a trusted partner to the world. Addressing the Indian diaspora in Paris last night, Mr. Modi said there was a time when relations between countries were determined solely by trade, but today trust has become just as important alongside trade.
2: Har desh reliable supply chain chahta hai. Har desh stable partnership chahta hai. Har desh ऐसे साथियों की तलाश में है जिन पर लंबे समय तक भरोसा किया जा सके और ऐसे समय में भारत विश्व में एक ट्रस्टेड पार्टनर के रूप में उभर रहा है.
1: Mr. Modi further said the country is investing across sectors that will drive growth, innovation and opportunity for generations to come. Mr. Modi added that at the G7 meeting in Evian, he emphasized the importance of partnerships based on trust.

0: Signing of the peace accord between the U.S. and Iran finds front-page coverage in dailies today. Trump, Pezeshkian signed preliminary peace accord, headlines the Statesman, while the Indian Express headline reads, deal ending war gives Iran critical economic lifeline. The Times of India leads with the headline, Versailles II, Trump rushes where historians would dread to tread. In Paris, Prime Minister Modi has asserted that AI, that is artificial intelligence, means all-inclusive for us and dubbed India a tech hub, writes the Asian Age. And finally, the Indian Express reports that a massive 1,200-year-old oak tree in Sherwood Forest in Nottinghamshire, England, which is said to have once sheltered Robin Hood, has died. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says India is emerging as a trusted and stable partner to the world amid global uncertainty and disruption. Prime Minister Modi to disburse incentives worth 2,400 crore rupees under Pradhan Mantri Vikasit Bharat Rozgar Yojana in New Delhi today. Government approve large-scale procurement of pulses and oil seeds at minimum support price for Tamil Nadu, Gujarat, Uttar Pradesh and Haryana. President Draupadi Murmu to attend program marking International Sickle Cell Day in Omkareshwar, Madhya Pradesh today. US lifts naval blockade of Iranian ports as part of agreement between the two countries. And in hockey, India beat Uruguay 3-2, registering their third consecutive win to storm into semi-finals of FIH Women's Cup in New Zealand. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேர்களினை கேட்கலாம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: இதயராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காளிதாஸ் 2 திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு வாட்ஸ்அப் மூலமா விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் ஆனந்தபுரம் நாகராஜ், கீதா, மாதேஷ், தன்வர்ஷ், சூரியலதா, ரித்யா, இந்த நேயர்களுக்காக.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: எட்டு மணி 36 நிமிஷத்திற்கு நேர்கள் இணைந்திருப்பது திருச்சேகம் 102.1. பரபரப்பான காலை நேரத்தில் பரவசவனமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது இதயராக. பள்ளியில் நேர்களின் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருச்சி தொட்டியம் சீனிவாசநல்லூர் புவனேஸ்வரன். இந்த நேருக்காக தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திலிருந்து

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நாளை காலை மணி 10:30 தேர் திருவிழா கொண்டாட்டத்தில்
1: ராம் நெய் இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்
2: இதமான காலை நேரம் இன்னிசை கீதங்களை தந்து கொண்டிருக்கின்றது இதயராகம். நேர்களின் விருப்ப கானங்களை வாட்ஸ்அப் வழியில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அரியமங்கலம் ராஜி சிவன் இந்த நேருக்காக இட்லி கடை திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை அனைவருக்கு இன்று காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணையதள குற்றங்களும் தடுக்கும் வழிமுறைகளும் அரசு உதவி வழக்கறிஞர் பி வெங்கடேசன் அவர்கள் பங்கேற்கிறார். நேர்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 246-102-1 மற்றும் 240-102-1. மாவட்ட இணைப்பு எண் 0-4-3-1. தங்களது கருத்துக்களை வாட்ஸ்அப் வழியிலும் எங்களுக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப்பில் பங்கேற்க 938-546-102-1. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இதயராகம். இதயராகத்தில் அடுத்து வருவது
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் சைபால் சைபால்
3: எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டிய போட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்பந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை. அழுது அடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற

0: மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே அவங்க கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இது வரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன். திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது. என் கையை வந்து குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அது தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிள்ளிவிட்டுது. அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டேன்.
1: கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
5: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில்தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில்தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
6: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
5: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
7: திருச்சி FM 102.1 நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இதய ராகம். விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் வழி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். திருக்காட்டுப்பள்ளி மணிகண்டன் இந்த நேருக்காக யூத் திரைப்படத்திலிருந்து

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்கள் அனைவருக்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் உயிரியல் முறையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள். இன்று பிற்பகல் 2:30 உழைப்பவர் அரங்கத்தில் கற்பனையில் கலை வெடிக்கும் தஞ்சாவூர் எஸ் அருண் சரண்யா ஆகியோருடன் நேர்முகம். இன்று நண்பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் பாடலும் பயணமும் நேரலை. நேர்கள் பங்கேற்க தொலைபேசி எண்கள் 246-102-1 மற்றும் 240-102-1 மாவட்ட இணைப்பு எண் 0-4-3-1. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 9:00. இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணையாக 18,880 கோடி ரூபாய் நிதியை 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மேற்குவங்க மாநிலம் ஹூக்ளியில் நாளை விடுவிக்கிறார். தொடர்ந்து 12,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரதமரின் விரிவான பயிர்காப்பீட்டு திட்டம், வானிலை மாற்றங்களால் ஏற்படும் இழப்புகளுக்கு மறுசீரமைப்பு காப்பீட்டு திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிராக மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆர் நல்லக்கண்ணு, பேரவை முன்னாள் செயலர் ராமசாமி, திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன், திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா ஆகியோரின் மறைவிற்கு பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. குறுகிய கால கூட்டத்தொடர் என்பதால் கேள்வி நேரம் இடம்பெறாது என பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான பிஎட் படிப்பில் மாணாக்கர் சேர்க்கைக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஜூலை 31ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மாணாக்கர் கல்லூரிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கான உதவி உபகரணங்கள் மதிப்பீட்டு முகாம் இன்று முதல் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: மயிலாடுதுறை வட்டாரத்திற்கு மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் ஜூன் 19ஆம் தேதியும், குத்தாலம் வட்டாரத்திற்கு குத்தாலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வரும் 20ஆம் தேதியும், சீர்காழி வட்டாரத்திற்கு சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 22ஆம் தேதியும், கொள்ளிடம் வட்டாரத்திற்கு கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஜூன் 23ஆம் தேதியும், செம்னார்கோவில் வட்டாரத்திற்கு செம்பனார்கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஜூன் 25ஆம் தேதியும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை முகாம்கள் நடைபெறுகின்றன. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
3: கரூர், புதுக்கோட்டை, அரியலூர் மாவட்டங்களில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டங்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் இன்று நடைபெறுகிறது. திருச்சி மணப்பாறை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாளை நடைபெறும் எரிவாயு நுகர்வோர் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் நுகர்வோர் பங்கேற்று தங்களது குறைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் கூறியுள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 539 கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து 1002 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 79.1 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெறும் உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன் பட்ட போட்டியில் மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் சேஜல் காம்ப்ளி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்.

0: நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிறு ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வகையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இன்னைக்கு வசந்த அழைப்புல இணையதள குற்றங்களும் தடுக்கும் வழிமுறைகளும் பற்றி பேசுறதுக்காக அரசு உதவி வழக்கறிஞர் பி வெங்கடேசன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இணையதள குற்றங்கள் பத்தின உங்க கேள்விகளை 4 3 1 240 6 102 1 240 102 1 இந்த எண்கள்ல நீங்க கேட்கலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்க சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938 546 102 1 எண்ணுக்கு அனுப்பி வைக்கலாம். உடன் உரையாடுகிறார் கே கோகிலா.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்களை, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 9 முதல் 10 வரை வசந்த் அழைப்பு சட்டத்தின் பார்வையில் பல்வேறு தலைப்புகளில் நாம இந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இணையதள குற்றங்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் முன்னேற்றம் அதிக அளவு இருந்தாலும் அதற்கேற்ற குற்றங்களும் அதிகமாக தான் இருந்துகிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு நாம முன்னேற்றத்தை வந்து கொண்டு போயிட்டே இருக்கமோ அந்த அளவுக்கு குற்றங்கள் அதைவிட பன்மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கு. இதை வந்து எப்படி நம்ம தடுக்கிறது, இதுல இருந்து ஏமாறாம எப்படி நம்மளை நாம பாதுகாத்துக்கிறது அப்படின்றதுக்கு வழிமுறைகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா ஒருவேளை ஏமாந்தா யாருக்கிட்ட கொண்டு போய் நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறது, அந்த பணத்தை நம்மளால திரும்பி வாங்க முடியுமா அல்லது போனது போனது தானா அப்படின்ற ஒரு எண்ணமும் நம்மள்கிட்ட இருக்கு இல்லையா? இதற்கான பதில்களை தர நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க திருச்சிராப்பள்ளி அரசு உதவி வழக்கறிஞர் பி வெங்கடேசன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா.
4: வணக்கம்
3: ஐயா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இணையதள குற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இணையதள குற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேச்சுவாக்கில் பேசிட்டு இருக்கப்பட்டு சொன்னீங்க இந்தந்த வகையிலலாம் வந்து குற்றங்கள் இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கியூஆர் கோடு, டிஜி அரெஸ்ட், ஸ்காலர்ஷிப்பு, லோனு, மொபைல் லிங்க், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அப்ரோச்சு, ஏடிஎம் அப்ரோச்சு, சோசியல் மீடியா அப்ரோச்சஸ், அப்புறம் ஆன்லைன் ட்ரேடிங்ஸ், இப்படி பல வகையான வழித்தடங்கள் நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கீங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செய்தித்தாள்கள்லையும் செய்திகள்லையும் அடிக்கடி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு மூதாட்டி வந்து தன்னுடைய சேமிப்பை வந்து சிறுக சிறுக, அதாவது உணவில்லாமல் சிறுக சிறுக சேமித்து வைத்து 900,000 வைத்திருந்திருக்காங்க. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போன் காலில் அத்தனை அமௌண்ட்டும் போயிடுச்சுன்னு கதறி கதறி எழுத செய்திகள் வந்து செய்தித்தாள்கள்லையும் வந்துச்சு, நியூஸ்லேயும் வந்துகிட்டே இருந்தது. இது எப்படி ஏமாத்துறாங்க, மக்கள் எப்படி இவங்கள்ட்ட ஏமாறுறாங்க, எந்த வழி இதெல்லாம்?
4: இப்போது தற்போதுள்ள நடைமுறையில் வந்து இந்த செல்ஃபோன், ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வச்சுக்கிட்டதுலேருந்து தான் இந்த குற்றங்கள் அதிகமாக நடைபெறுகிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டது பிறகு தான் வந்து இந்த மொபைல் ஹேக் பண்ணுறது, உங்கள் ஏடிஎம் கார்டுடைய பின்னு போயிடுச்சு, அதை ரெனியூவல் பண்ணணும், அதை கேஒய்சி அப்டேட் பண்ணணும், அந்த மாதிரி சில தகவல்கள்லாம் சொல்கிறதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க, படித்தவங்க அந்த கன்சர்ன் பேங்க்குக்கு போய் அப்ரோச் பண்ணி அதை ரெனியூவல் பண்ணிப்பாங்க. படிக்காமல் சில பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஓடிபிலாம் சொன்னதுனால அந்த அமௌண்ட்டை அவங்க அவங்க ஹேக் பண்ணி அவங்க அமௌண்ட்டை வந்து எடுத்துடுறாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பார்ட்டி வந்து அமௌண்ட்டை இழந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்க யாரை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்தந்த தாலுக்காவில் இல்லை அந்தந்த ஜூரிசிக்ஷனில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இல்லைங்களா, முதல்ல அங்கே போய்ட்டு முதல் தகவல் சொல்லணும். ஸோ அங்கே தகவல் சொன்ன பிறகு அவங்க வந்து 1930 நேஷ்னல் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், தேசிய லெவலில் அந்த நம்பர் 1930 டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொன்னோம்னா வித்தின் 48 hours வந்து அந்த வங்கி கணக்கு விவரங்கள்லாம் வந்து கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அந்த எந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போயிடுச்சோ

0: அந்த அமௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஃப்ரீஸ் பண்ண பிறகு 48 hours ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம வாங்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து அந்த அமௌண்ட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம எங்கே வாங்குறது அப்படின்னா அது வந்து நமக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து சைபர் கிரைம் கோர்ட்டுன்ட்டு அந்த டிசிக்னேட்டட் கோர்ட்னு ஒரு கோர்ட் இருக்கும். இப்போ திருச்சின்னா திருச்சியில் ஒரு கோர்ட் இருக்குது. ஸோ அந்த கோர்ட்டில் அந்த மனு போட்டு இந்த மாதிரி என்னுடைய அமௌண்ட்டு போயிடுச்சு, இதுக்கு வந்து சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் இருந்தால் எனக்கு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பெட்டிஷன் போட்டு அமௌண்ட் இருந்தால் அந்த அமௌண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு கோர்ட் ஆர்டர்லேருந்து அந்த கன்சென்ட் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஆர்டர் காப்பி கொடுத்தோம்னா அவங்க அந்த கன்சென்ட் பேங்க்குக்கு அனுப்புவாங்க. ஆன்லைனில் அனுப்பிச்சு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த பேங்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இந்த ஆர்டர் வந்து ஒரிஜினல் ஆர்டரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்களுடைய லீகல் டீம் வெரிஃபை பண்ணிவிட்டு அமௌண்ட் இருந்ததால் அந்த அமௌண்ட் வந்து கன்சென்ட் அந்த யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய வங்கி கணக்குக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க.
1: இப்போ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஒருவேளை வந்து இந்த அளவுக்குலாம் இப்போ படித்தவங்களாலே இதெல்லாம் செய்ய முடியாது நம்மளால் இல்லைங்களா. கண்டிப்பாக வந்து என்ன பண்ணால் இப்போ அமௌண்ட்டு போயிடுச்சுன்றதே நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு முதல்ல தெரியல. அதை வந்து அடுத்த டைம் நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை போய் விட்ரா பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளோட செலவுக்காக எடுக்கிறப்போ அப்படின்றப்ப தான் தெரியும் நம்ம ஏமாற்றப்பட்டோம் அப்படின்றது. இதை எல்லாம் பண்ணணும் அப்படின்றப்ப இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு இல்லையா. இப்போ நான் ஏமாந்துட்டேன்னு எனக்கு தெரியல, அதை நான் வெளியிலேயும் சொல்ல முடியல, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே அப்படின்னு. இப்போ ஒருத்தர் எப்படி ஏமாற்றப்படுறாங்க, எந்தெந்த வகையிலாம் ஏமாறுறாங்க, இதுக்குரிய முன்னேற்பாடுகளாக நம்ம என்னென்ன வச்சுக்கலாம்?
0: முன்னேற்பாடுகள்னு சொல்லும்போது நம்ம அந்த நம்மளுடைய மொபைல் ஃபோன் இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் வந்து தேவையில்லாமல் வரக்கூடிய அந்த லிங்க் எதையுமே நம்ம கிளிக் பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணக்கூடாது. இப்போ லோன் கிடைக்குது, லோன் கம்மியாக ரேட்டு கிடைக்குது, அந்த மாதிரி தேவையில்லாமல் லோன் ஆப் டவுன்லோட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் லோன் தரோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து இப்போது பொருள் வந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட் இருக்கும், ரெகுலராக வந்து மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மொபைலுடைய ரேட்டு வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க. பட் ஆன்லைனில் அதே மொபைல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம ஆசைப்பட்டு அந்த கம்மியான விலைக்கு கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு அதை வாங்குறதுனால அந்த அமௌண்ட் நம்மகிட்ட வந்து நிறைய போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது உண்மையான மொபைல் அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். ஸோ அது மாதிரி நம்மளுடைய ஆசைப்படுறதுனால தான் இந்த ஆபத்தும் நிறைய நடக்குது.
1: ஸோ ஆனால் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தானே இருக்குது. ஒரு ஆப் இருக்குது அப்படின்றப்ப நம்பகத்தகுந்த வகையில் தான் அந்த ஆப் எல்லாம் கொடுக்குறாங்க, லிங்க்கும் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. சரி, அதை ஒரு தடவைக்கு இருமுறை சொல்கிறப்ப நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரங்களும் நல்லா இருக்கும், நீங்கள் பண்ணுங்கள், நான் அதில் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு நமக்கு வந்து கொடுக்குறாங்க, நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்பி போகிறப்ப தானே வந்து நம்ம ஏமாறுறோம்.
0: கண்டிப்பாக அது வந்து உண்மை, அதனுடைய ஜெனியூனிட்டி தெரிஞ்சுக்கணும். ஜெனியூனிட்டி தெரியாமல் நம்ம போய் வாங்கக்கூடாது. அதுதான் அந்த உண்மையான பொருளுடைய ரேட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கடையில் போய் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். பட் நம்ம மக்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே அடாப்ட் ஆனதுனால எங்கேயுமே அலையாமல் அப்படியே ஈஸியாக கிடைக்கணும்னு நினச்சிட்டு எல்லாமே வாங்குறதுனால தான் தேவையில்லாமல் இந்த மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வாங்குறதுனால தான் அந்த அமௌண்ட் போகுது, ஓடிபி போகிறதுனால அமௌண்ட் வித்ட்ரால் ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக வித்ரால் ஆகிடுது. ஸோ அது தடுக்கணும்னு நினச்சிட்டு சில பேர் அவமானப்பட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு புகார் கொடுக்க கூட வரமாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நேஷனல் டோல் ஃப்ரீ நம்பர் 1930 கால் பண்ணி வித்தின் அந்த 48 hoursக்குள்ளே அந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடு நடக்கும்போது தகவல் கொடுத்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் அதை நம்ம ரெக்கவரி பண்ணிடலாம். அதை தாண்டி என்னால் கொடுக்க முடியல, நிறைய டைம் இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ சைபர் கிரைம் www.cybercrime.gov.in போய் தளத்தில் போய் கூட நம்முடைய புகாரை வந்து பதிவு பண்ணிட்டோம்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. இந்த புகார் வந்து நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டலுக்கு போயிடும். அதை பராமரிக்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் வந்து அதனுடைய பராமரிப்பு இருக்கும். அவங்க வந்து கன்சென்ட் ஸ்டேட்டுக்கு அமைச்சிருவாங்க, அந்த கன்சென்ட் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அவங்க ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு சிஎஸ்ஆர் போட்டு 5 lakhs கீழே இருக்குன்னா உடனே சிஎஸ்ஆர் போட்டு முடிச்சுருவாங்க. 5 lakhs மேலே இருந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. எந்த அளவுக்கு அமௌண்ட்டை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க முடியுமோ மேக்ஸிமம் வந்து இப்போது சைபர் கிரைமில் வந்து ரொம்ப அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய டெக்னிக்கெல்லாம் வந்து
1: ஃபாலோ பண்ணுறாங்க.
0: அதே மாதிரி அதற்கு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீதிமன்றத்துலேயுமே போட்டு ஆர்டர் வாங்கியும் அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு, முதல் விட இப்போ ஈஸியாகிடுச்சு.
1: அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் முன்னேற்றம் என்னது மக்களுடைய இது விழிப்புணர்வு இல்லாமை அப்படின்றத வந்து நம்மள்கிட்ட சொல்லலாம். ஓரளவுக்கு இணையதள வசதியை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அதிலே குற்றங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். நேர்களே, இன்றைக்கி இணையதள குற்றங்கள் அதை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து பல தகவல்களை தெரிஞ்சிக்க இருக்கிறோம், தொடர்ந்து பேசுவோம்.
2: உங்களின் எதிர்காலம் மற்றும் ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம்

0: சிறந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: ஜெய்ஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
3: கதம் படாறை
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு சட்டத்தின் பார்வையில் இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு இணையதள குற்றங்களும் தடுக்கும் வழிமுறைகளும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் ஓரளவுக்கு ஏமாற்றம் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கு. ஏமாற்றவங்க இருக்கிற வரையில ஏமாறுறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றது ஒரு பழமொழியாகவும் இருக்கு. இப்போ ஒரு கேள்வி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு.
7: வாட்ஸ்அப் வழியாக அனந்தபுரத்திலிருந்து நாகராஜ் கேட்டிருக்க கேள்வி, இப்போ AI மூலமாக நம்மளோட புகைப்படத்தை தவறாக பயன்படுத்தினா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு கேட்குறாங்க.
0: சொல்லுங்க சார்.
8: இப்போது சார் கேட்ட மாதிரி அந்த கொஸ்டின் வந்து நல்ல கேள்வி. இப்போ சமீபத்தில் நடக்கிற குற்றங்களில் இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி நிறைய குற்றங்களும் நடக்குது. ஸோ இப்போ அவங்களுடைய ஃபோட்டோவை தவறாக மார்ஃபிங் பண்ணி வேறு ஒரு இணையதளத்தில் போடுறாங்க அப்படின்னா, அது எந்த சோசியல் மீடியா, இப்போ வாட்ஸ்அப்பா இல்லை ஃபேஸ்புக்கா இல்லை இன்ஸ்டாகிராமா டெலிகிராமா, எந்த ஆப்பில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ போடுறாங்களோ, ஏன்னா இவங்களும் அந்த அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னா, இவங்க அந்த இந்த சம்பவத்தில் இந்த என்னுடைய ஃபோட்டோவை வந்து தவறாக பயன்படுத்தி சித்தரித்து பண்ணியிருக்காங்க, எனக்கு அவதூறு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அவங்க அந்த நேரடியாக மாவட்ட தலைநகரங்களில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்கு நேராக வந்து, ஐயா என்னுடைய ஃபோட்டோவை வந்து இந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணி AI மூலியமாக மாற்றி இந்த மாதிரி அவதூறு பரப்பியிருக்காங்க, மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க, இல்லை ஆபாசமாக ஏதோ திருத்திருச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்து கொடுத்தாங்கன்னா, ரிட்டர்னாக தேவையில்லை, ஓரளவு சொன்னாலே போதும், சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் டெக்னிக்கல் எஸ்ஐஸில் இருப்பாங்க, அவங்க வந்து சைபர் கிரைம் போர்ட்டல் வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு, அவங்க எந்த சோசியல் மீடியா தளத்தில் வந்து வச்சுருக்காங்க, இப்போ வாட்ஸ்அப்னால் அவங்களுடைய ஐடி இருக்கும், ஃபேஸ்புக்னால் அவங்களுடைய ஐடி இருக்கும், அந்த ஐடியில் வந்து என்ட்ரி பண்ணி அந்த புகார் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கன்சர்ன் நோடல் ஆஃபீஸருக்கு ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ வாட்ஸ்அப்புடைய நோடல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு இந்தியாவில், அவங்களுடைய ரீஜன் அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்கும் இந்தியாவில், ஸோ மாவட்ட மாநிலத்திலையுமே அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த நோடல் ஆஃபீஸருக்கு வந்து இந்த புகார் வந்து போகும். அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வித்தின் 24 ஹவர்ஸ்லேயோ இல்லை 48 ஹவர்ஸ்லேயோ வந்து அந்த மாதிரி இந்த ஃபோட்டோவை நீக்குங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வந்து அந்த நோடல் ஆஃபீஸர் வந்து நீக்கிடுவாங்க. இல்லை ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக்குக்கு போகும், ட்விட்டர்னா ட்விட்டருக்கு, எக்ஸ்தலம்னா எக்ஸ்தலத்துக்கு, எல்லாத்துக்குமே நோடல் ஆஃபீஸர்ஸுக்கும், எல்லா நோடல் ஆஃபீஸர்ஸுமே இந்தியாவில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த இந்தியாவில் உள்ள ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக போகும். அவங்க இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ நியூயார்க் இருக்குது, ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் இருக்குது, லண்டனில் இருக்குன்னா அவங்களுக்கும் அதை போயிட்டு அந்த இது கண்டிப்பாக வந்து நீக்கிடுவாங்க. அந்த மாதிரி வழிமுறைகள் இருக்குது. ஆனால் அவங்க வந்து நேரடியாக வந்து மாவட்ட தலைநகரங்களில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு வந்து புகார்
0: கொடுக்கணும். இப்போ வந்து சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரியோ அல்லது சம்மந்தப்பட்ட ஒரு அலுவலர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் அந்த போர்ட்டல் போகுதுன்னு வைங்களேன், அதன் மூலியமாக வந்து டிஜி அரெஸ்ட்டு அல்லது வந்து நீங்கள் வந்து காவல் நிலையத்துக்காக வந்து இது பண்ணணும், இந்த இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து விடுதலை செய்யப்படுவீங்க, நீங்கள் வந்து வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, இப்படி ஒரு த்ரெட்டன் வருதில்ல.
8: ஆமாம், இப்போ சமீபத்தில் இப்போ ட்ரெண்டிங்கான இப்போ லேட்டஸ்ட்டு சைபர் கிரைம் அப்படின்னா டிஜிட்டல் அரெஸ்ட் தான்.

0: லேட்டஸ்டாக வந்துருக்கு. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுக்கு வந்துருந்து இப்போது உங்களுடைய ஆதாரை பயன்படுத்தி, உங்களுடைய ஃபோட்டோவை பயன்படுத்தி, இல்லை உங்களுடைய ஐடிஸ் பயன்படுத்தி நீங்கள் வந்து இது மாதிரி போதைப்பொருள் கடத்துறீங்க, உங்கள் பேரில் போதைப்பொருள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கு, கடத்தலில் வந்திருக்கு, இந்த துறைமுகத்தில் உங்கள் பேரில் இந்த வந்திருக்கு, உங்களுடைய அட்ரஸில் இந்த போதைப்பொருள் வந்திருக்கு, நீங்கள் வந்து உங்கள் மேலே நாங்கள் வந்து எடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லிட்டு அப்படி வீடியோ காலில் லைவில் மாதிரி வருவாங்க. அது பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே செட்டப்லாம் இருக்கும், பட் ஆனால் அவங்க ரியல் போலீஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவோம், மீடியாவில் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இவங்களை இவ்வளோ அமௌண்ட் அனுப்புங்க, 1 லட்சம் அனுப்புங்க, இல்லை 5 லட்சம் அனுப்புங்க. அந்த மாதிரி அவங்க நகர விடாமல் அவங்களுடைய அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த டிஜிட்டல்
1: அந்த இடத்துக்குள்ளேயே வைக்கிறது,
0: அமௌண்ட் அனுப்பணும், அப்போ தான் நாங்கள் வந்து வெளியே விட மாட்டோம், எஃப்ஐஆர் போட மாட்டோம், இல்லைனா அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு தான் இப்போ ரீசெண்டாக நடக்கிற டிஜிட்டல் அரெஸ்ட்டு சமீபத்தில் அதிகமாக நடக்கிறது.
1: இதை வந்து எப்படி நம்ம தடுக்கிறது, இதுக்கு இதுக்குரிய வழிமுறைகள் என்ன இருக்குது?
0: இதுக்கும் அதே தான். இப்போ இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி பணம் கேட்குறாங்க, ஃபினான்சியல் ஃப்ராடு வருது அப்படின்னாலே உடனே நம்ம வந்து 1930க்கு கால் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். பணம் போச்சுன்னா, பணம் போகலை அப்படின்னா உடனே நம்ம வந்து 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு த்ரெட்டன் வந்திருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி 100 காலுக்கு ஃபோன் பண்ணோம்னா கன்சென்ட் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா எல்லாமே இந்த டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் ஆகும், ஸோ அதுக்கு எப்போவுமே ரெஸ்பான்ஸ் உண்டு.
1: இப்போ ஹராஸ்மெண்ட் கால்ஸ் அந்த மாதிரி வருது, அதுக்கான நியூசன்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி வருது. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோம் அப்படின்னு வச்சு வச்சுருக்காங்களே, அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் கூட வருது, எங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோம் வச்சுருக்கோம், இவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க, இந்த மாதிரி வந்து உங்களுடைய பர்த்டே இன்னைக்கு, உங்களுடைய திருமண நாள் இன்னைக்கு, அதனால் வந்து எங்களுக்கு இது பண்ணுங்க, உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க சில பேர், சரி நம்மளால தான் போக முடியல, இவங்களுக்கு கொடுத்துட்டா என்ன, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது இல்லை?
0: இல்லை அந்த மாதிரி வரும்போது அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது
1: எவ்வளோ
0: நேரடியாகவே போய் கொடுக்கறது தான் சரியான வழிமுறையாக இருக்கும். நேரடியாக போய் கொடுத்தா தான் அவங்க அந்த முகவரியில் இருக்காங்களா இல்லையா, உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன், ஆன்லைன் டிரான்சாக்ஷன், மொபைல் யூபிஐ கோடு, பார் கோடு, இந்த மாதிரி கோட் நம்பரில் போட்டு கொடுத்தாலே பல பிரச்சனைகள் வரதான் செய்யுது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நேற்று கூட ஒரு அஃபென்ஸ் என்ன நடந்ததுன்னா, கியூஆர் கோடு காமிச்சு ஸ்கேன் பண்ணால் அது மூலமா நம்ம அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்புவோம், பட் அவங்க கியூஆர் கோட் நமக்கு அனுப்பிச்சு நமக்கு ஒரு 12 அமௌண்ட் வருது, ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் வருதுன்னு நினைச்சிட்டு நம்மளும் அந்த கியூஆர் கோடுக்கு ஸ்கேன் பண்றதுல நம்ம அமௌண்ட் மொத்த அமௌண்ட் காலியாயிருது. ஸோ கியூஆர் கோடு மூலியமாவும் இப்போ அஃபன்ஸ் லேட்டஸ்டா நடக்குது. இப்போ
1: சரி, இப்போ கியூஆர் கோடுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒருவேளை இப்போ வந்து பரிவர்த்தனைகள் எல்லாமே இப்போ நம்ம கியூஆர் கோடில் தானே வெளியில் பண்ணிகிட்ருக்கோம் கடைகள்லாம்.
0: அதுதான், அது நம்ம நேரடியாக இப்போ ஒரு டீ கடைக்கு போகிறோம், இல்லை ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், அந்த கடையில் அவங்களுடைய கியூஆர் கோடு இருந்துச்சு, அவங்க இதில் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம பண்ணுறது தான் சரியான முறையாக இருக்கும். நம்ம ஆன்லைனில் பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு அவங்க கியூஆர் கோடில் போடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ
1: கொஞ்சம் யோசிச்சு
0: அதை யோசிச்சு தான் நம்ம பண்ணணும். ஏன்னா இப்போ நேற்று முன்னாள் கூட அந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடந்தது, ஒரு 2 ரூபா அமௌண்ட் போட்டு விட்டுட்டு மொத்த அமௌண்ட்டையும் ஒரு
1: எடுத்துட்டாங்க.
0: ஒரு பொருள் விற்கணும், ஒரு ஃப்ரிட்ஜ் விற்கணும்னு சொல்லிட்டு OLX ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காரு. வாங்குறவர் வந்து எனக்கு உங்களுக்கு நான் அமௌண்ட் அனுப்புறேன், என்னுடைய கியூஆர் கோட்லேருந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புறேன், ஒரு 10 ரூபா அனுப்புறேன் சார், நீங்கள் அந்த கியூஆர் கோடு பணம் அனுப்புன்னு சொன்ன பிறகு இவர் அமைச்சிருக்காரு, அதில் 10 ரூபா இவருக்கு வந்திருக்கு, இவர் திரும்ப அதை ஸ்கேன் பண்ணும்போது மொத்தம் அமௌண்ட் 1 லட்சமும் போயிடுச்சு. ஆனால் அந்த ஃப்ரிட்ஜ் அவர் விற்கணும்னு நினச்சது 8000 ரூபாய்க்கு, ஆனால் அவர் இழப்பு 1 லட்சம் ரூபா. ஸோ அதனால் வந்து நேரடியாக,
1: அதாவது எந்த ஒரு பொருளையுமே வாங்கணும் விற்கணும் அப்படின்னா நேரடி பரிவர்த்தனைகள் இருந்தாலே ரொம்ப சுமூகமாக நடக்கும் அப்படின்றத
0: நிச்சயம்
1: இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நேர் நமக்காக காத்துட்டு இருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: யாருங்கம்மா?
2: திருச்சியிலிருந்து ரவி பேசுறோம்மா.
1: திருச்சி ரவி, சொல்லுங்க ஐயா.
2: அதாவதுமா வந்து இப்ப நேற்று எனக்கு ஒரு கால் வந்துச்சு, வித்தியாசமான நம்பர் ஆச்சு, எங்க இருந்து பேசுறீங்கன்னா லண்டன்ல இருந்து பேசுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னம்மா விஷயம் எதுமா அப்படின்னு கேட்டேன் நான். இல்ல ஷேர் மார்க்கெட்டை பத்தி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டாங்க. நான் இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் காலை.
1: சரிங்க ஐயா.
2: இப்ப இது வந்து இதெல்லாம் உண்மையா, இது எப்படி எங்க நம்ம நம்பர்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியுதுன்னு?
1: இந்த கேள்விதான் எனக்கும் இருக்கு. கேளுங்கய்யா, சொல்லுங்கய்யா. இருக்கு, எல்லாரோட நம்பரும் சில பேருக்கு தெரியுது, அது எப்படி?
0: இவங்க அதாவது இப்போ ஐயா வந்து, இப்போ ரவி ஐயா வந்து மொபைல் வச்சிருப்பாரு, ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருப்பாரு. அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்ல அவர் மொபைல் வாங்கும் போதே வந்து மெயில் ஐடி வச்சு தான் மொபைல்
1: கொடுத்துருப்போம்.
0: இப்போ கூகுள் மெயில் ஐடி வச்சு தான் உள்ளே போகிறோம். ஸோ அதுக்கு பிறகு அதுலேயே வந்து பர்மனெண்ட்டாக சில மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும்.
1: சரிங்க.
0: ஸோ அதில் நம்மளுடைய கான்டாக்ட்ஸ், நம்மளுடைய இது எல்லாமே அலோவ் பண்ணியிருப்போம்.
1: ஓஹோ.
0: நம்மளுடைய கான்டாக்ட்ஸ், ஃபோட்டோஸ், வால்பேப்பர் எல்லாமே எல்லாமே அலோவ் அலோன்னு கொடுத்து தான் அவர் ஓப்பன் பண்ணியே உள்ளே
1: போயிருப்பார்.
0: ஸோ அப்படி கொடுக்கும்போதே நம்மளுடைய மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்து வேல்யூஃபுல்லாக பரவிடும். நம்ம மொபைல் வாங்கும் போது மொயில் ஐடி வச்சு தான் நம்ம உள்ளே போக முடியும். ஆண்ட்ராய்டு ஃபோன், எனி ஃபோன், எல்லாத்துலயுமே,
1: அதாவது எல்லாத்துக்குமே அளவு கொடுத்துதான் நம்ம உள்ள போறோம்.

உள்ளே போகிறோம். ஸோ அப்போவே நம்மளுடைய நம்பர் ஃபுல்லாகவே அவங்களுக்கு போயிடும். ஸோ அவங்க சொல்கிற கட்டுப்பாடுக்கு உட்பட்டு தான் நம்மளே உள்ளே போகிறோம். அப்போ நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ நம்ம அவங்க கண்ட்ரோலில் போயிருக்கோம். ஸோ அப்போ அவங்களுடைய நம்பர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே ரீச் ஆயிரும். ஸோ அப்போ அந்த மாதிரி கால்கள் வர்றதை செய்யும். அவர் அந்த மாதிரி எனக்கு ஷேர் ட்ரேடிங்கில் வந்து ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுங்கள் அப்படிங்கிறப்போ வந்து அவருக்கு அந்த மாதிரி நேற்று ஐயா கட் பண்ணது வரைக்கும் நல்ல விஷயந்தான். பட் ஆனால் அவர் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து ஷேர் புரோக்கிங் ஆஃபீஸ் நிறைய இருக்குது, ரிஜிஸ்டர்டு ஷேர் புரோக்கிங் ஆஃபீஸ் நிறைய இருக்குது. செபிக்கு கீழே செபியினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயுமே இருக்குது, தாலுக்கு லெவல்லையுமே கூட இப்போ ஷேர் ட்ரேடிங் ஆஃபீஸில் இருக்குது. ஸோ அங்கே போய் நேரடியாக அவர் பார்த்து அங்கே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அந்த பேன் நம்பர்லாம் வச்சு அவருக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவர் வந்து பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர் ட்ரேடிங்லாம் அவர் வந்து முதலீடு பண்ணிக்கலாம். அது வந்து ரிஜிஸ்டர்டாக இருக்கணும்.

0: டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர் ட்ரேடிங்லாம் அவர் வந்து முதலீடு பண்ணிக்கலாம். அது வந்து ரிஜிஸ்டர்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஆன்லைனில் வர காலை நம்பி முதலீடு பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது.
1: நேர்களை, இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வசந்த் அழைப்பில் இணையதள குற்றங்களும் தடுக்க வழிமுறைகளும். இதை பற்றி நல்ல தகவல்களை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அரசு உதவி வழக்கறிஞர் பி வெங்கடேசன் ஐயா அவர்கள். நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட இன்னும் காத்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
7: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
6: உண்மையாவா?
7: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
9: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
10: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
11: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
12: திருச்சி சாரதாசன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: நேரம் இப்பொழுது 9:38 ஆயிடுச்சு. வசந்த் அழைப்பு சட்டத்தின் பார்வையில் இணையதள குற்றங்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். என்னதான் நம்ம வந்து விழிப்புணர்வுகள் கொடுத்தாலுமே இன்னமுமே மக்கள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசைகள் என்பது அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஒரு காசு கொடுத்தோம்னா அது ரெண்டாக எப்படி வந்து நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்றதுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட கையில் காசு இருக்குங்க, எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருங்க, நான் வந்து ஜிபே பண்ணிடுறேன், கூகுள் பே பண்ணிடுறேன், இந்த ஸ்கேனு கொடுத்தீங்கன்னா இதை நான் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பணப்பரிவர்த்தனைகள் தான் அதிகமாக இருக்குது. ஒரு சில இடத்துல இதை நம்பக்கூடிய வகையில் இருந்தாலும் சில இடங்களில் அதை வந்து நம்ப முடியல நமக்கு. இப்போ வந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வாசல் முன்னாடி சில பேர் நின்று என்ன பண்ணுறாங்க, ஐயா என்கிட்ட காசு இருக்குது, எனக்கு போதுமான அக்கௌண்ட் இல்லை, நீங்கள் இதை அக்கௌண்ட்டில் போட்டுங்க, நான் அந்த கையில் கொடுத்துறேன், நீங்கள் இதை அக்கௌண்ட்டில் போட்டுருங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் எந்த வகையில் ஐயா சாத்தியமாக இருக்கும்?
6: நிச்சயமா மேடம், இப்போது சமீபத்தில் வந்து இந்த மாதிரி ஏடிஎம் வாசலில் நின்றுட்டு நீங்கள் வந்து பணம் எடுக்கும்போது அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ணும்போது உங்களுடைய அந்த இது தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயா இது மாதிரி என்கிட்ட வந்து ஜிபேயில் பணம் இருக்குது, ஃபோன்பேயில் பணம் இருக்குது, இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் வந்து இந்த பணத்தை உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு.

0: எனக்கு கேஷாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தெரியாதவங்க, அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட நீங்கள் அந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜிபேயில் ஃபோன்பேயில் அமௌண்ட்டை வாங்கிக்காதீங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் அவர் வந்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராடில் அவர் ஒரு அக்யூஸ்டாக இருந்திருக்கலாம், இல்லை அவருக்கு வந்து தவறான வழியில் அந்த பணம் வந்திருக்கலாம். அப்படிங்கிறப்போ அந்த தவறான வழிக்கு நம்மளும் உடந்தையாக போகிற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ அவருடைய அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் பணம் வரும்போது நீங்கள் கையில் கொடுத்துருவீங்க. ஆனால் நாளைக்கு ஒரு புகாரில் வந்து அவருடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டுமே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க.
1: ஃபுல்லாக நம்மளும் குற்றவாளியாக மாறும்.
0: ஆமாம், இவருடைய அக்கௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா இவருடைய அக்கௌண்ட்டுமே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அது ஒரு ரெண்டு மூணு லேயர் இருக்குது, ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அப்படின்னு ஒரு சில லேயர்ஸ் இருக்குது. அதில் எந்தெந்த லேயர்லாம் அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் ஆகும் எல்லா அக்கௌண்ட்டுமே ஃப்ரீஸ் ஆயிரும். அப்போ நம்மளுமே நார்மல் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது, நம்ம உதவி செய்ய போய் நமக்குமே அது ஒரு பிரச்சனையாக மாறிடும். அதனால் அறிமுகம் இல்லாதவங்க தெரியாதவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஜிபேயில் பணம் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் கேஷாக எனக்கு எடுத்து கொடுங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா நிச்சயமாக அது பண்ணவே பண்ணாதீங்க. கமிஷனுக்காக கிடைக்குது அப்படின்னு நினச்சி கூட பண்ணாதீங்க. ஏன்னா சமீபத்தில் நிறைய குற்றங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஒரு 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா லாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக பணத்தை கொடுத்துட்டு கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு நடந்திருக்கு.
1: இப்போ இந்த மாதிரி வழக்குகள் எவ்வளோங்க நம்மள்கிட்ட பதிவாயிருக்கும்?
0: இந்த மாதிரி வழக்குகள் வந்து இப்போ சமீபத்தில் வந்து மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபினான்சியல் ஃப்ராடில் ஏமாந்த மொத்த தொகையும் பார்த்திங்கன்னா தோராயமாக வந்து சுமார் 39,000 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் வந்து மக்கள் லாஸ் பண்ணியிருக்காங்க.
1: கிட்டத்தட்ட 40,000 கோடி
0: பக்கத்தில் லாஸ் ஆயிருக்கு. பட் அதில் வந்து இப்போ ரெக்கவரி ஓரளவுக்கு ஆகிட்டு தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பணம் வந்து அக்கௌண்ட்லேயே இருந்தால் ஃப்ரீஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் ரெக்கவர் பண்ணிடலாம். கோர்ட்டில் மனு போட்டு அந்த பணத்தை மேக்ஸிமம் ரெக்கவரி பண்ணி கொடுத்துடலாம். சப்போஸ் அவங்க அந்த அக்யூஸ்டு தரப்பில் வந்து அந்த பணத்தை நம்மளை ஏமாத்திட்டு போனவங்க வந்து ஏடிஎம்மில் வித்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எனக்கு ஆன்லைன் அக்கௌண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். கையில் அவங்க வித்ரா பண்ணிட்டால் நம்ம ஃப்ரீஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க எடுத்துருவாங்கனால பண்ண முடியாது. அதுக்கான வழிமுறைகள்லாம் இப்போ நிறைய அவேர்னஸ் கொடுத்து தான் இருக்கும். இப்போ நீதிமன்றத்தில் இந்த மாதிரி பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலுமே உடனே மனு போட்டுடணும். ஒரு வழக்கறிஞர் அப்ரோச் பண்ணி, இல்லை அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட்டு அப்ரோச் பண்ணி இது மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி ஏமாந்ததுக்கு பணம் இருக்குது உடனே மனு போட்டோம்னா. இப்போ திருச்சி நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனு போட்டிங்கன்னா ஒரு 2 டேஸில் நோட்டீஸ் போட்டு உடனே ரிப்ளை கொடுத்து அன்னைக்கே ஆர்டர் இஸ்யூட்டு ஆர்டர். ஸோ இந்த மாதிரி இஸ்யூட்டுடைய ஆர்டர்லாம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம், நிறைய இடத்துல கிடைக்கிறதுக்கு கொடுக்க மாட்டாங்க, லேட் ஆகும். பட் திருச்சியிலலாம் பொறுத்த வரைக்கும் உடனே ஆர்டர் போட்டு கொடுத்துருவாங்க. உடனே அது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்டரை வாங்கிட்டு போயிட்டு கன்சர்ன் பேங்குக்கு எந்த அக்கௌண்ட் நம்ம அக்யூஸ்டு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பேங்குக்கு மெயில் அனுப்பிச்சிருவாங்க. மெயில் அனுப்பிச்ச பிறகு அந்த பேங்க் வந்து ஜெனியூன் செக் பண்ணுவாங்க இந்த கோர்ட் ஆர்டர் வந்து உண்மையானதா இல்லையான்ட்டு. செக் பண்ண பிறகு வித்தின் 1 or 2 days வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து திரும்ப கிரெடிட் ஆகும். இந்த இதில் எதுவுமே வந்து கையில் ட்ரான்சாக்ஷன் பணம் கையிலே வரவே வராது. யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் நேரடியாக போய் சென்றடையும். இதில் இடையில யாருடைய கைக்குமே பணம் வராது.
1: ஸோ இன்றைக்கி ரூரல் ஏரியாஸில் அதிகமாக நடக்குதா, இல்லை ஓரளவுக்கு செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா படித்த அந்த வர்க்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அதிகமாக பாதிக்கப்படுறாங்களா, இல்லை ரூரல் ஏரியாவில் பண்ணுறாங்களா?
0: இப்போ சமீபத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக படித்தவங்க தான் இதில் ஏமாந்துருக்காங்க. படிக்காதவங்க 10% தான், படித்தவங்க 90% பேர் ஏமாந்துருக்காங்க.
1: இதுக்கு என்ன காரணமாக இருக்கு?
0: இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய ஆசை பேராசை தான். இருக்கிற அவங்கள்ட்ட இருக்குது பணம் இருக்குது அப்படின்னா அது அழகாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அல்லது அட்லீஸ்ட் பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் கூட ஒரு மினிமம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆர்பிஐ ரூல்ஸ் படி என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை எதுவாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, நம்ம நிறைய சம்பாதிக்கணும்,
1: உடனடியாக பணம் வேணும்
0: அந்த மாதிரி பெரிய லெவலில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறவங்க நிறைய ஆசை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அந்த ஆசைக்கு வந்து நம்மளால் ஏமாந்துடுறது, நம்ம நிறைய சம்பாதிச்சிடலாம், நம்மளை விட மற்றவங்களோட நம்ம நிறைய சம்பாதிச்சிடலான்ட்டு ஆசைப்பட்டு இருக்கிற பணத்தையும் விட்டுடுறாங்க. இதில் நிறைய பேர் இந்த ஆன்லைனில் பார்த்து ஆன்லைன் ஜாப்பு, ஆன்லைன் ட்ரேடிங்கு, உங்களுக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸ் கிடைக்குது, இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்குது, இதுக்கு வந்து நீங்கள் யூடியூப் வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இத்தனை அமௌண்ட் கிடைக்கும், இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், இதுக்கு நீங்கள் மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இவங்க போக போக மூழ்க அவங்களுடைய வாழ்க்கையும் தொலைச்சிடறாங்க, பணத்தையும் தொலைச்சிடறாங்க.
1: இப்போ மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இது வந்து பெரிய இது இருக்குது. இன்றைக்கு அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய உதவித்தொகைகளை விட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது கம்மியாக தானே இருக்குது, ஈஸியாக தானே இருக்குது, வட்டி விகிதம் கம்மி தானே அப்படின்ற மாதிரி அந்த போர்ட்டலுக்குள்ளே போகிறாங்களே, அவங்கள எப்படி நம்ம வந்து மீட்டெடுக்க முடியும்?
0: அதான் இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் பையன் படிக்கிறான், நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஏற்றி விட்ருவோம், இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியுமே வந்து இப்போ சமீபத்தில் மாணவர்கள் நோக்கியும் கூட சில இது நடக்குது. கல்லூரி மாணவர்கள், இந்த மாதிரி பள்ளி மாணவர்களுடைய பேரண்ட்ஸு இவங்களையுமே வந்து நோக்கி அந்த பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துட்றாங்க. ஸோ இருக்கிற பணமும் போயிடுது. ஸோ அந்த மாதிரி அவங்க தெரியாத நபர்கள்

0: எந்த விதமான டிரான்சாக்ஷன் வச்சுக்கவே கூடாது.
1: பேங்குக்கும் நமக்குமான தொடர்பு அவசியம்,
0: அவசியம் அவசியம். நமக்கு ஏடிஎம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, பின் நம்பர் மாறிடுச்சு, அப்படி என்னாலும் நம்ம நேரடியாக போய் வங்கியை தான் அணுகணுமே தவிர, இடையில மீடியேட்டரையோ இந்த மாதிரி ஃபோன் கால் மூலியமாக வர்றதையோ
1: எதையுமே எல்லாத்தையுமே தவிர்த்துறது பெட்டர்,
0: தவிர்க்கிறது நல்லது.
1: இப்போ கேள்விகள் நமக்காக இருக்கு.
2: அனைவருக்கும் வணக்கம். திருச்சி பெரிய கடையிலேருந்து ஜே விஜய கண்ணன் பேசுகிறேங்க. நம்ம ஃபேஸ்புக்ல எல்லாம் 21,000 ரூபா கட்டினா வார கடைசியில் 10,00,000 ரூபா உங்களுக்கு கணக்கில் வரவாக இருக்கும், அதில் பல மாதங்களில் உங்களுக்கு 10,00,000 ரூபாய் வரவாகும் அப்படின்லாம் விளம்பரம் வருது. அதை வந்து யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்புறம் இன்ஃபோசிஸ், நாராயணமூர்த்தி, சுதாமூர்த்தி இவங்கெல்லாம் விளம்பரம் பண்ணுற மாதிரி வருது. இது எந்த அளவுக்கு உண்மை
1: அப்படிங்க
2: சொல்லுங்கய்யா.
0: நிச்சயமாக, அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்ஃபோசிஸ், நாராயணமூர்த்தி சார், இவங்களாம் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் எந்த விதமான அட்வைஸ்மெண்ட்
1: ஏஐ மூலமா உருவாக்கப்பட்டவர்களா?
0: கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கம்பெனிஸ் வந்து ஜெனியூன் கம்பெனி, ரிஜிஸ்டர்ட் கம்பெனி, அவங்க கம்பெனி வேல்டு ஃபுல்லாகவே இருக்குது. அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் விளம்பரம் கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சொல்லவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. முதல்ல வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்கா, இல்லை ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியா, இல்லை ஒரு வந்து ஷேர் ட்ரேடு கம்பெனியா, இந்த மாதிரி நீங்கள் கம்பெனியெலாம் பார்த்துட்டு அந்த முகவரி எங்கே இருக்குது, பக்கத்தில் இருக்கா, அதனுடைய பிரான்ச் எதுவும் நம்ம திருச்சியில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நேரடியாக போய் அப்ரோச் பண்ணி, நேரடியாக அந்த வங்கியை அணுகி, அந்த ஃபினான்ஸ் நிறுவனத்தை அணுகி, நீங்கள் அங்கே போய் நேரடியாக பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வர்றது, சமூக வலைத்தளத்தில் வர்றது, இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், எக்ஸ்தளத்துலலாம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது.
1: நல்லது. அடுத்த ஒரு கேள்வி.
3: இப்போ ஆல்ரெடி ஐயா சொன்ன கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஆன்லைன் ட்ரேடிங், டிஜிட்டல் அரெஸ்டிங், லோன் ஆஃப் ஜாப் வேகன்சி, இந்த மாதிரி மோசடிகள் எல்லாம் நடக்குது, கவனமாக இருங்க அப்படின்னு வந்து மெசேஜ் வருது. அதை பற்றி நாம் எப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கிறது? இது இல்லாமல் ஆன்லைன் கேம்ஸ் மோசடி கூட நடக்குது, அதை பற்றியும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு நங்கவரத்துலேருந்து ராஜி ரமேஷ் கேட்டிருக்காங்க.
1: சொல்லுங்கள்.
0: நிச்சயமாக இப்போது ஆன்லைன் கேம்ஸ், இப்போது ரீசெண்டாக வந்து சீசனல் கேம்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாறும். இப்போ ஒரு கிரிக்கெட் சீசன் வந்து கிரிக்கெட் தகுந்த மாதிரி ஒரு கேம்ஸ் வரும். ஃபுட்பால் டீம் நடக்குது அப்படின்னா ஃபுட்பாலுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேம்ஸ் வரும். இதில் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் இதை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த, அதாவது கேம் பார்த்தாலே பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் வந்து நீங்கள் இந்த பிளேயருக்கு பணம் கட்டிங்கன்னா இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷனை முதல் டவுன்லோட் பண்ணுறது முதல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஜெனுவினாக வராது, இது கவர்மெண்ட் ரிகக்னைஸும் பண்ணுறதும் கிடையாது. இப்போ மேக்ஸிமம் நிறைய கேம் அப்ளிகேஷன்ஸை வந்து மத்திய அரசே வந்து தடை பண்ணி எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க, பர்மிஷன் கொடுக்கறது கிடையாது. அதை தாண்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பொருளாதார ரீதியாக நீங்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள வங்கிகளை அணுகுங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுங்கள், இல்லை ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸராக இருக்கணும், ரிஜிஸ்டர்டான அலுவலகத்தை அப்ரோச் பண்ணி நேரடியாக பண்ணுங்கள். இந்த கேம் ஆப்பில் டவுன்லோட் பண்ணுறது, அதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது,
1: எதையுமே வந்து தனக்கு தெரியாத ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுவது முற்றிலும் தவறு அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஆசைகள் தான் வந்து துன்பத்திற்கு காரணம் வந்து அன்றைக்கே சொல்லி வச்சார் புத்தர். இருந்தாலும் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு பென்ஷன் அமௌண்ட் கிடைக்குது அப்படின்றப்ப அதை விட வட்டி விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வங்கி, அந்த வங்கியின் மேலே வந்து நம்பிக்கை வைக்காமல் பிற இடங்களில் வந்து அதனுடைய பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை இழந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய தவறை வந்து உணர்கிறாங்க. வட்டி விகிதங்கள் அல்லது வந்து வருமானம் அதிகரிக்க இப்படி பல மேடைகள் நமக்கு இருந்தாலுமே சில நேரங்களில் அந்த துன்பத்தை வந்து அனுபவிக்கிறப்ப தான் அதனுடைய உண்மையான நோக்கம் தெரியுது அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இணையதள குற்றங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி பெருகிக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி அதை தடுப்பதற்கு அரசாங்கங்கள் வந்து சில வழிமுறைகள் கையாளுறாங்க. இருந்தாலும் இன்னும் இவங்களுக்கு வந்து விழிப்புணர்வுகள் எந்த வகையில் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது?
0: இப்போ மத்திய அரசு வந்து இப்போது தொலை தொடர்பு துறை மூலியமாக எல்லாருடைய மொபைல் ஃபோன்லையுமே சில நேரங்களில் கால் பண்ணாலுமே அந்த மாதிரி தெரியாத நபர்கள்கிட்ட உங்களுடைய அடையாளங்கள் கொடுக்காதீங்க, ஓடிபி ஷேர் பண்ணாதீங்கன்ட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே வரும், மொபைல் ஃபோன்லேயே வரும், நம்ம கால் பண்ணும்போதே வரும். இதுதான் பெரிய அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் வந்து எல்லா மக்களுக்குமே ரீச் ஆகுது. பட் அதை தாண்டி சில நேரங்களில் அவங்களே தன்னை மறந்து வருமானத்திற்காக அந்த பேராசைப்பட்டு தன்னுடைய அந்த சிந்தனையை இழந்துடுறாங்க. சிந்தனையை இழந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ லாபம் கிடைக்கும், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ லாபம் கிடைக்கும்ன்ட்டு அந்த வயசானவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இப்போ நிறைய வந்து ஏமாறுறது. இந்த மோர் தென் 60 மேலே உள்ள சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய ஏமாந்துடுறாங்க, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்ட்டு. அது என்ன பண்ணுறாங்க, சில நேரம் நேரடியாக அப்ரோச் பண்ணி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே இல்லை, ஆன்லைனில் மொபைல் அப்ளிகேஷனை, ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் ஆனால் அந்த அப்ளிகேஷன் வந்து உண்மையாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இவங்க அவங்களுடைய பேன், ஆதார், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேஒய்சி அப்டேட் பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. நாளைக்கு படைசில வந்து பார்த்தீங்கன்னா அந்த

0: அப்ளிகேஷனே வந்து ஒரு ஃபேக் அப்ளிகேஷனாக இருக்கும், மொபைல் அப்ளிகேஷன். ஸோ அப்போ அது சம்மந்தமாக பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டுமே திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கிறதே இல்லை. அது மேக்ஸிமம் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய இப்போ பாதிக்கப்படுறாங்க.
1: நேர்களே, இன்றைக்கு இணையதள குற்றங்கள் அதனை தடுக்க வழிமுறைகள் குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம்.
2: திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலாவில் ஓடி

0: நாளை காலை மணி 10:30
1: விதிமுறைகள் கடந்த விசித்திர கோயில்
0: ஆதி அந்தமில்லா அற்புதமான ஆவுடையார் கோயில் தேர் திருவிழா நேரலை.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 தேர் திருவிழாவில் மகிழ்ச்சியுடன்
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: நேரம் இப்பொழுது 9:51 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். இந்த குற்றங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய வழிமுறைகள் நம்மகிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த வழிமுறைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்க நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்குச்சந்தை சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி வந்து ஆன்லைன் ட்ரேடிங் சொல்லியிருந்தேன். இந்த கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா, இதை பற்றி என்னங்கய்யா? அது
6: இப்போது ரீசெண்டாக வந்து கிரிப்டோ கரன்சி ஃப்ராடும் நிறைய நடக்குது மேடம். அதாவது வந்து சில அதாவது ஆன்லைன் ட்ரேடிங் பங்குச்சந்தை ட்ரேடிங் அப்ளிகேஷன்ஸ் மாதிரியே கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் அப்ளிகேஷன்ட்டு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் ரிஜிஸ்டர்டு சில அப்ளிகேஷன்ஸ் மாதிரி தான் உண்மையாக இருக்குது. சில கிரிப்டோ கரன்சி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபேக்காக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த அது வந்து டிஜிட்டல் கரன்சி தான், அது வந்து மேனுவல் கரன்சி கிடையாது. ஸோ அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.
5: நல்லது. சரிங்க, இப்போ கேள்வி இருக்கு.
7: இந்த நேயர் பேர் எதுவும் சொல்லலை. பேங்க்லேருந்து வர கால்லாம் வந்து ஸ்பேம் கால் அப்படின்னு வருதே, எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் நினச்சா இதை தடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
5: எந்த ஒரு வங்கியுமே வந்து நமக்கு ஃபோன் பண்ணுறது இல்லை, இதுதான் நினைக்கிறேன்.
6: நிச்சயமாக அதாவது ஸ்பேம் காலுங்கிறது நம்ம அதுதான் அந்த டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேயே வந்து சில தடுப்பு முறைகள் வச்சுருக்காங்க. அதாவது இந்த கால்ஸ் வந்தால் இது ஸ்பேம் கால்னு சொல்லி வந்துடும். அதேமாதிரி மெயில் வந்தாலுமே சில ஸ்பேம் மெயில்னு சொல்லி வந்துடும். பட் ரிஜிஸ்டர்டான மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர்டான அந்த பேங்க்லேருந்து வருதுன்னா மட்டும்தான் நமக்கு கண்டிப்பாக கால் வரும். ஆனால் அந்த மாதிரி பேங்க்லேருந்து கால் வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க நிச்சயமாக வங்கி கிளைக்கு நேரடியாக வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பேங்க்லேருந்து உங்களுடைய KYC அப்டேட் பண்ணணும், இல்லை உங்களுடைய லோன் சம்மந்தமாக இருக்குது, நீங்கள் நகைக்கடன் வந்து கட்டணும், நீங்கள் இத்தனாந்தேதி உங்களுடைய இது முடியுது அப்படின்னா நீங்கள் நேராக வாங்கன்னு தான் வந்து பேங்க்லேருந்து சொல்லுவாங்களே தவிர, கால் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பணம் கட்டுங்க, இந்த மாதிரி ஆன்லைன்லேயே நீங்கள் இதை ரினியூல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. நேரடியாக வங்கிக் கிளைக்கு வாங்க, வங்கிக் கிளை அணுகி உங்களுடைய இது வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக உங்களுடைய ஐடி ப்ரூஃபாக சொல்லுவாங்க. பட் ஆனால் ஃபோன் கால் மூலியமாக பண்ணுறது அப்படி கிடையாது.
5: இதன் மூலியமாக என்ன தெரிய வருதுன்னா, எங்கேருந்து ஃபோன் வந்தாலும் யார், என்ன, எப்படி அப்படின்ற இந்த மூணு கேள்விகளை வந்து நம்ம விசாரித்தோம் அப்படின்னா அதற்குரிய பதில் நமக்கு அங்கேருந்து கிடச்சிரும். அதே மாதிரி சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்ஸ் வந்து வருது, நம்ம எடுத்திருப்ப ஹராஸ்மெண்ட் கால்ஸ் அந்த மாதிரியும் வருது. இது எப்படிங்க ஐயா வருது?
6: அதாவது இது டிஜிட்டல் ரஷ் தான். டிஜிட்டல் ரஷ்ல உங்களுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தியோ இல்லை உங்களுடைய ஐடியை பயன்படுத்தியோ வந்து ஃபேக்காக வந்து ஒரு உங்கள் பேரில் வந்து ஒரு போதைப் பொருள் கடத்திருக்காங்க.
5: இல்லை இது எதுக்கு வருதுன்னா, இதை நம்ம வந்து ஹராஸ்மெண்ட் கால்ஸ்னு வருதுன்றப்ப இந்த வீட்டு மனைகள் விற்பனை அல்லது வந்து இந்த இடத்துல காலியாக இருக்குது, இந்த வீடுகள் விற்பனைக்கு இருக்குது, அந்த மாதிரி நம்பர்ஸும் வருது இல்லை?
6: ஆமாம், அந்த மாதிரி வரும்போது நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு வாங்கணும் அப்படின்னா, ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கினாலுமே வந்து நேரடியாக அந்த இடத்த போய் பார்த்து அதனுடைய இல்லங்கள் அதில் லீகல்லாம் சரி பண்ணி தான் நம்ம போய் வாங்க.

0: போகிறோம். ஸோ அந்த மாதிரி கால்ஸ் வரதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கங்க. எதுனாலும் நேரடி தொடர்பு, நேரடியாக அப்ரோச் பண்ணுறது. ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் உண்மைத்தன்மை தெரியும். இந்த உண்மைத்தன்மை தெரியாமல் தான் ஏமாந்துடுறாங்க, ஆசைப்பட்டு ஏமாந்துடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்.
1: அதனால வந்து ஃபோன் கால்ஸ் வர்றப்ப நம்ம வந்து ஓரளவு கட் பண்ணிட்டு நேரடியாக எந்த பரிவர்த்தனையும் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
0: எந்த லிங்க்கும் கிளிக் பண்ணக்கூடாது.
1: ஓகேங்க. இப்போ கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்திருக்கோம். இப்போ வந்து ஒரு இதில் நான் மாட்டிட்டேன், என்னோட பணம் வந்து அபகரிக்கப்பட்டது, இதை நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு முத முதல்ல என்னாகும்னா, முதல் யோசனை வந்து போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் என்னோடய பணம் போயிடுச்சு அப்படின்றப்ப அந்த பதட்டத்தில் முதல்ல போலீஸ் காவல் நிலையத்தை தான் தாண்டி போகுவேன். அங்கே போய் என்னால் அந்த பதட்டத்தில் சொல்ல முடியல, யார்கிட்ட என்ன பண்ணணும், நான் இதை வந்து எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சுற்றுப்புற சூழ்நிலைகள் எனக்கு வந்து சரியாக இருக்கணும் அப்படின்றப்ப இதற்குரிய நடவடிக்கைகள் நான் என்னென்ன, முதல் ஸ்டெப்பு, அடுத்து என்ன பண்ணணும், நான் யார் அணுகணும், எங்கே போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இதற்குரிய வழிமுறைகள் என்ன?
0: நிச்சயமாக அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேடம், முதல்ல வந்து நம்மளுடைய பணம் போயிடுச்சு அப்படின்னாலே உடனே 1930 டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணோம்னா அது வந்து ஐவிஆர் கால் போகும். அதில் நம்மளுடைய லாங்குவேஜ் கேட்கும், நீங்கள் தமிழா இங்கிலீஷானு கேட்கும். அந்த லாங்குவேஜ் கிளிக் பண்ண பிறகு தமிழ் அப்படின்னா தமிழில் உள்ளவங்க நமக்கு பேசுவாங்க. அப்போ நம்மளுடைய இந்த மாதிரி நான் இந்த மாதிரி
1: இழந்துட்டேன்
0: அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க உங்களுடைய வங்கி விவரங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொன்ன பிறகு அதை
1: இதையுமே நாங்கள் நம்பி சொல்லலாமா?
0: 1930 வந்து டோல் ஃப்ரீ தான். ஸோ அதில் வந்து எந்த விதமான, ஏன்னா அதில் வந்து கன்சர்ன் அந்த இது வந்து மத்திய அரசு தான் பராமரிக்குது, மத்திய உள்துறை அமைச்சகம். ஸோ அதில் அந்த விவரங்கள் சொன்ன பிறகு நம்மளுக்கு அந்த நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டலேருந்து ஒரு ஐடி வந்துடும். ஸோ அதை வந்த பிறகு நேராக அந்த மாவட்ட தலைநகரங்களில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தை போய் அப்ரோச் பண்ணோம்னா அவங்க அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த யாருக்கு நம்ம அமௌண்ட் ஏமாந்து யாருக்கு போயிருக்கு, அந்த அக்யூஸ்ட் யார், அவங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு வேலை உடனே பண்ணிடுவாங்க. வித்தின் 24 hours இது பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு அதில் பணம் இருக்குது, இப்போ நான் 1 lakh விட்டேன், ஆனால் அந்த அமௌண்ட் 1 lakh அவங்களுடைய வங்கி கணக்கில் இருக்குது, எதிரியுடைய வங்கி கணக்கில் இருக்குது அப்படின்னா அதை வாங்குறதுக்கு நம்ம நீதிமன்றத்தில் மனு போடணும். சைபர் கிரைம் கோர்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது எந்த நீதி மாவட்டத்துலேயுமே ஒரு கோர்ட் இருக்கும், சைபர் கிரைம் காவல் நிலையமுக்கு ஒரு கோர்ட் இருக்கும். அந்த கோர்ட்டில் உடனே ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்து இந்த மாதிரி பணம் போயிடுச்சு, பணம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம மனு போட்டோம்னா அதை நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவாங்க கோர்ட்லேருந்து. நோட்டீஸ் ஆர்டர் பண்ணி போலீஸ்கிட்ட சைபர் கிரைம் போலீஸ்கிட்ட ரிப்ளை கேட்பாங்க, நீங்கள் வந்து உங்கள் பதில் பண்ண சொல்லுங்கட்டு. அப்போ பணம் இருந்துச்சுன்னா பணம் இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய அந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே எடுத்து கொடுத்துருவோம். கோர்ட்டு உடனே உத்தரவு போடும், பணத்தை நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடும். அந்த ஆர்டரை வந்து கன்சென்ட் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சென்ட் பேங்க்குக்கு அனுப்புவாங்க, யார் அந்த அக்யூஸ்டுடைய பேங்க்குக்கு அனுப்பிச்சு அவங்க அதை வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க லீகல் டீமும் இந்த ஆர்டர் உண்மையாங்கிறது அவங்களும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ண பிறகு வித்தின் 2-3 days வந்து அவங்களுடைய யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய வங்கி கணக்குக்கு அந்த அமௌண்ட் திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். இதில் கையில் டிரான்சாக்ஷனே கிடையாது, எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு அந்த அமௌண்ட் வந்துடும்.
1: இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் குற்றங்கள் அப்படின்றாங்களே, இந்த சைபர் குற்றங்களும் இதுக்குள்ள தானே வரும்?
0: நிச்சயமாக சைபர் குற்றங்களும் இதுக்குள்ள தான் வரும். இதில் தான் இந்த கேட்டகரி சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலுமே வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து தேவையில்லாத மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது, கிளிக் பண்ணுற லிங்க் கிளிக் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
1: இதை எல்லாமே இப்போ நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஒருவேளை என்னால் வந்து இந்த அளவுக்கு வந்து முயற்சி என்னால் எடுக்க முடியல, நான் நேராக போய் வந்து இலவச சட்ட உதவி மையத்தை வந்து அணுகி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பண்ணுவாங்களா?
0: நிச்சயமாக ஒவ்வொரு தாலுக்கு லெவலுமே இலவச சட்ட உதவி மையம் இருக்குது. ஒவ்வொரு நீதிமன்றம் எங்கெல்லாம் நீதிமன்றங்கள் இருக்கோ அந்த ஒவ்வொரு நீதிமன்றத்துலேயுமே வந்து இலவச சட்ட உதவி மையம் சொல்லி இருக்குது. ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணி மனு கொடுத்தாலும் அவங்களும் அதுக்கான வழிகாட்டுதல் படி ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களும் இலவச சட்ட உதவி வழக்கறிஞர்களையும் நியமித்து நமக்கான உதவிகள் ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அது இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது, எல்லா நீதிமன்றங்கள்லையுமே இலவச சட்ட உதவி மையம் இருக்குது, அங்கே மனு கொடுக்கலாம்.
1: இப்போ நம்ம இதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு ஏமாந்துட்டோம். இப்போ ஒரு அமௌண்ட்டை ரீச் வச்சுருப்பீங்கல்ல, இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதற்குரிய மெயில் அமௌண்ட்டு போனுச்சுன்னா வேறு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க?
0: நிச்சயமாக மேடம். அதாவது இப்போது ஒரு என்னுடைய அமௌண்ட் வந்து சுமார் 1 crore வரைக்கும் போயிருச்சு, ஏமாந்துட்டேன் அப்படின்னா, 1 crore போயிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாவட்ட தலைநகரங்களில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நீங்கள் போக கொடுக்கலாம். 1 crore மேலே போயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ சென்னை, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் அசோக் நகரில் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு 1 crore மேலே நான் ஏமாந்துட்டேன், எனக்கு வந்து நிவாரணம் அந்த இது பாதுகா இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புகார் வந்து அங்கே கொடுக்கலாம்,
1: சென்னையில் கொடுக்கலாம்.
0: ஆமாம், 1930 கால் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் மற்றபடி எடுக்கிறது வந்து சென்னை ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிடலாம். ஸோ அங்கே ADGP தலைமையில் டீம் இருக்கும், அங்கே 4 SPs இருப்பாங்க, DSPs இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை சீரியஸாக ஃபாலோ பண்ணி மேக்ஸிமம் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து கொடுப்பாங்க.
1: இப்போ 1 crore அளவுக்கு போற அளவுக்கு இன்னும் கேசஸ் வந்து பதிவாகிட்டு
0: தான் இருக்கு. 5 crore போறதுக்கும் பதிவாக இருக்கு. நேத்து கூட ஒரு ஸ்டேட்ல வந்து 7.5 crore கூட நேத்து கூட போச்சு.
1: 7.5 crore?
0: ஆமா, நேத்து மகாராஷ்டிரால. சோ அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. அந்த அவேர்னஸ் தான் இன்னும் நிறைய வேணும். ஆசைப்படாம இருந்தாலே போதும் மேடம்.
1: நேர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் அழைப்பு சட்டத்தின் பார்வையில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இணையதள குற்றங்களும் தடுக்கும் வழிமுறைகளும். என்னதான் நம்ம வந்து

0: பாடுபட்டு உழைச்சி சம்பாரித்தாலும் அந்த காசை வந்து பாதுகாக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. எங்கிருந்து அழைப்புகள் வந்தாலும் அந்த அழைப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நேரடியாக முகம் பார்த்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து நமக்கு வந்து வெற்றியை தரும். அதனால் நேருக்கு நேர் பரிவர்த்தனை பண்ணுங்க, நேருக்கு நேராக பேசுங்க, நேருக்கு நேராக எதையும் எதிர்கொள்ளுங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து ஐயா வந்து முன்னெடுத்து வச்சுருக்காங்க. அதனால் எதை கண்டும் பயப்படாமல் எல்லாத்தையுமே நேரடி பரிவர்த்தனை, நேரடி முகம் பார்த்து எல்லா செயல்களையும் செஞ்சோம் அப்படின்னா நாம் நம்மளுடைய வெற்றியையும் சரி நம்மளுடைய பணத்தையும் பாதுகாப்பையும் உணரலாம் அப்படின்ற இந்த கருத்தோடு இன்னைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இணையவழி சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரைக்கும் வசந்த அழைப்புல இணையதள குற்றங்களும் தடுக்கும் வழிமுறைகளும் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க அரசு உதவி வழக்கறிஞர் பி வெங்கடேசன் அவர்கள், உடன் உரையாடியவர் கே கோகிலா. நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியா வர இருக்கு போடு ஆட்டம் போடு. அதற்கு முன்பாய்
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் சர்வதேச சிக்கிள் செல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இன்று பங்கேற்கிறார். தொடர்ந்து ஒருங்கிணைந்த கிராமப்புற குழாய் நீர் விநியோக திட்டத்தை ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் இன்று மாலை வழங்குகிறார். நாட்டில் கொசுக்களால் பரவும் நோய்களுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அறிவுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் டெங்கு மற்றும் மலேரியாவிற்கு எதிரான தயார்நிலை பணிகளை மதிப்பீடு செய்த அவர் நோய் பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மருத்துவமனைகள் சுகாதார நிலையங்கள் மேற்கொள்ளுமாறு கூறியுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்று கர்நாடக அரசை மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான தனி தீர்மானத்தை சற்றுமுன் முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் மேகதாது அணை கட்டுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது எனவும் அணைக்கான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார். தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட எவ்வித அனுமதியையும் வழங்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். இத்தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் உறுப்பினர்கள் தற்போது உரையாற்றி வருகின்றனர். முன்னதாக பேரவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆர் நல்லக்கண்ணு, பேரவை முன்னாள் செயலர் ராமசாமி, திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன், திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா ஆகியோரின் மறைவிற்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் நெல் இயந்திர நடவு நேரடி நெல் விதைப்பிற்கு 100% மானியமாக ஏக்கருக்கு 4,000 ரூபாய் வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
4: சிவகங்கை மாவட்டத்தில் 300 ஏக்கருக்கு 12,00,000 ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் நெல் விதை விநியோகம் 10 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ரகங்களுக்கு 50% அல்லது கிலோ 1க்கு 20 ரூபாய் மற்றும் 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ரகங்களுக்கு 10 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் மூலம் நெல் நுண்ணூட்டம் 1,000 ஏக்கரில் 1.47 லட்சம் ரூபாயும் உயிர் உரம் 1,000 ஏக்கருக்கு 60,000 ரூபாய் மானியமும் வழங்கப்படுவதால் விவசாயிகள் பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ முருகன்.
3: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை 224.64 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி சென்னையில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 எனும் கணக்கில் ஏற்கனவே கைப்பற்றியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இப்ப உங்க எல்லாரையும் ஆட்டம் போட வைக்க வருது போடு ஆட்டம் போடு.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும்தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் ரைட்டு தெரியாம பேசிக்கிட்டு
2: எட்டே எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறனு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லி தரேன்.
3: ஆஹா,
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சுல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதி.

0: சாலை திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
1: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும்.
0: அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
1: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
0: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
1: அப்படியா அண்ணே, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம கேட்க போறது இருபட பாடல்கள். அதுல முதல்ல வரக்கூடிய படம் நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ணக் கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய படம் 7G ரெயின்போ காலனி படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டில் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
4: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹீ ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரதமர் திரு நரேந்திரமோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். முன்னதாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதிலும் சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இளைஞர் சக்தியை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்நிகழ்வு அமையும் என்றார். பிரிக்ஸ் நாடுகளின் முதலாவது சிறு குறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் கூட்டம் ஆக்ராவில் இன்று நடைபெறுகிறது. இந்நிறுவனங்களின் சுழல் அமைப்புகளை வலுப்படுத்துதல், சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. கர்நாடக அரசின் மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக்கூடாது என்று மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவர், அரசியல் கட்சிகளுக்கு இடையே கொள்கை நிலைப்பாட்டில் வேறுபாடுகள் இருந்தாலும் மக்களுக்காக ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டும் முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பை பேரவை தெரிவித்துக் கொள்கிறது என்றார். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த திருக்கோவில் மேலாண்மை திட்டத்தின் கீழ் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக இணைய வழியில் கட்டணச்சீட்டு பெறுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. யுபிஎஸ்சி முதன்மை தேர்விற்கான ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் தமிழக மாணாக்கர் இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாட்கோ சார்பில் ஆதி திராவிட பழங்குடியின இளைஞர்களுக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தாக்கம் மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடம் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும், 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதாகவும், வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குட்பட்டும், குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கும் இருக்க வேண்டும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு www.thaco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து பிஆர் சிவக்குமார்.
1: மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் சீனாவின் சீஹானை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களம்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பத்திரக்கடல் மற்றும் பரிசு எலக்ட்ரானிக் ஷோரூமில் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: மலர்கள் பேசும் மௌன மொழியாய் மனங்கள்

நிற்கும் பாலமாய் நினைவின் ஓவியங்களை வரையும் இனிய இசையின் நேரம். உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேர்கள் பங்குள்ள தொலைபேசி எண்கள் 246-102-1 மற்றும் 240-102-1. மாவட்ட இணைப்பு எண் 043-0431. நேர்களை வாருங்கள், விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. 11:12 நிமிடத்திற்கு கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நம்மளுடைய முதல் நேயர், வணக்கம்.
7: நண்பகல் வணக்கம் சார்.
6: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க யாரே?
7: திருச்சி திவானகர்ல இருந்து ஜனத்ரி சார் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
6: பிரம்மாதமா இருக்கோம், சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கும் சார். நம்ம நிலையத்துல எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாருமே?
6: எல்லாம் உங்கள மாதிரியே அருமையா இருக்காங்க. என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு நாடோடி பாட்டுக்காரன்ல இருந்து ஆஹாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலின் உருகில் நின்றதே, அந்த பாட்டு வேணுங்க சார்.
6: கேட்கலாமா?

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னஸ் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நம சிவாய சிவாய நமவோம்.
2: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனித்து
1: கருங்கல் மனதையும் கரையச் செய்யும் திருவாசக இனிமையும்
0: குருந்த மரத்தடியில் குருவாக வந்த இறைவனின் பெருமையும் பேசும் நேரலை
1: ஆவுடையார் கோயிலில் இருந்து
2: ஈசனே சிவகாமினேசனே.
1: நாளை காலை 10:30
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள்
3: திருச்சி சாரதாசில். காத்திருங்கள்.
4: ரசித்துக்கொண்டிருப்பது உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: யாருங்க? எங்கிருந்து?
5: புதுக்கோட்டை மாவட்டம் விரால்மலை புதுக்கோட்டில இருந்து கவிதா பேசுறேன் சார்.
4: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
5: படிக்காதவள் வந்து ஒரு கூட்டி கிளியாக அந்த பாட்டு வேணும் சார்.
4: கேட்டலாமா?
5: கேட்டலாம் சார்.
4: நன்றி.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: முற்பகல் நேரத்தில் முத்தான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றது உங்களோடு நாங்கள், நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நவலூர்ல இருந்து பாண்டியன் ரேவதி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: எட்டுப்பட்டி ரசால இருந்து பஞ்சம் கைக்கலகட்டேன்.
0: இந்த படத்தை எத்தனை வாட்டி பாத்தீங்க?
1: நிறைய வாட்டி பாத்திருக்கீங்க சார்.
0: யாரோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கும்? நெப்போலியனா, புஷ்புவா, ஊர்வசியா?
1: நெப்போலியன் நடிப்பு.
0: அவரோட நடிப்பு தான். கேட்டலாமா?
1: கேட்டலாம் சார்.

0: மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
6: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: உண்மையாவா?
6: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
9: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: தட்ஸ் ரைட்.
12: 11:32 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1. ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்க, நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முன்னாடி மட்டத்த நேர் வணக்கம். வணக்கம்.
13: வணக்கம் சார்.
12: யாருங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறதுல. என்ன பாடல் வேணும்?
13: நன்றிங்கம்மா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இணைந்திருப்பது உங்களோடு நாங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
1: நவலூர்லேருந்து பழனி பேசுங்க சார்.
0: பழனி அம்மா?
1: ஆமாம் சார்.
0: என்ன பாடல் வேணும்?
1: கேள் எடுத்தன் வந்து அது கற்பூர பொம்மை உண்டு, அந்த பாட்டை போட்டு
0: போட்டுருவோம். எதுக்காக இந்த பாடல் பிடிக்குது?
1: உங்களுக்கு
0: நேரம் கிடைக்கும் போது கடிதமும் எழுதுங்க. பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி நன்றி.

நேர்களை நேபருக்கு இன்று நண்பகல் 12:10 மங்கையர் உலகம் பாடலும் பயணமும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பூபயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. நங்கையர்கள் பங்கேற்க 240-102-1 மற்றும் ஒரு 246-102-1 இணைந்திருங்கள், இசைந்திருங்கள். திருச்சி FM ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க சார், எங்கிருந்து?
1: நாமக்கல்ல இருந்து பேசுறேன் சார், தங்கராஜ்.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: முதல் மரியாதை சார், ராசாவே ஒண்ண நம்பி பாட்டு.
0: அந்த பாட்டு வேணுமா?
1: ஆமா சார்.
0: கொடுத்துடலாமா?
1: நான் கொடுத்துருவேன் சார்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர், ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப்.

0: சிகிச்சை முறை மைக்ரோ ஏர் சர்ஜர் பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர் 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

நேர்களை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சியா வர இருக்குது மங்கையர் உலகம். உங்களுக்கான தொலைபேசியின்கள் 431 என்ற திருச்சியின் முன்னணிப்பினோடு அறிமுக நேர்களுக்காக 240 102 1, ஏற்கனவே அறிமுகமான நேர்களுக்காக 246 102 1. பகல் ஒரு மணிக்கு வலம் வர காத்திருக்கிறது மனமயக்கும் முதுரகீதம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளின் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுடெல்லி திரும்பினார். இப்பயணத்தின் போது பிரான்சின் நீஸ் நகரில் நடைபெற்ற பாரத் இன்னோவேட்ஸ் தொடங்கி G7 மாநாடு விவாடெக் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரையாடியது குறித்தும் இரு நாடுகளின் அன்பான உபசரிப்பிற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் சமூக வலைதளத்தில் இன்று தெரிவித்துள்ளார். இதனிடையே புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை இன்று மாலை வழங்குகிறார். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை

மற்றும் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியுள்ளது. முன்னதாக இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய் மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டும் முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பை பேரவை தெரிவித்துக் கொள்கிறது என்றும் கூறினார். காவிரி படுகை ஓர் பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு படுகையின் மொத்த நீரினையும் உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டதால் காவிரி படுகையின் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாக நீரை பயன்படுத்தவோ இயலாது என்றார். தமிழக அரசியல் கட்சிகளுக்கிடையே கொள்கை நிலைப்பாட்டில் வேறுபாடுகள் இருந்தாலும் மக்களுக்காக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நெல்லை கல்லிடைக்குறிச்சியில் உணவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 1.5 டன் மாம்பழம் பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் வாத்திராயிருப்பு அருகே தம்பிப்பட்டி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள நெல் மூட்டைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் ரத்த தானம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை வருங்கால சந்ததியினருக்கு எடுத்துரைத்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா தென்கொரியாவின் மின் சென் கிம்மை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் ஒரு மணிக்கு.

பெய்யாமல் மக்களை கெடுக்க வல்லதும் மழை. அவ்வாறு கெட்டவர்க்கு துணையாக அமைந்து அவர்களை வாழ வைக்க வல்லதும் மழையே.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: உலகம் முழுக்க காலநிலை மாற்றம் என்பது இப்போ பெரிய சவாலா இருக்குது. கோடைக்கால வெப்பநிலை ஆண்டுதோறும் அதிகரிச்சுட்டே வருது. மழை பொழிவு கணிக்க முடியாத அளவுக்கு மாறி போயிடுச்சு. சில இடங்கள்ல வெள்ளம், சில இடங்கள்ல கடுமையான வறட்சியும் ஏற்படுது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் மனிதர்களோட செயல்பாடுதான். அதிகப்படியான நெகிழி பொருட்களை பயன்படுத்துவது, தண்ணீரை வீணடிப்பது, தேவைக்கு மேல் வாகனங்களை பயன்படுத்தி காற்றை மாசுபடுத்துவது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறையிலையும் தொடங்கணும். அதுக்கு நாம எல்லோரும் அன்றாடம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? துணிப்பை பயன்படுத்துவது, மழை நீர் சேகரிப்பது, மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பது, மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது, குப்பைகளை தரம் பிரித்து அகற்றுவது, இது மாதிரியான சிறிய செயல்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நாம நம்ம முன்னோர்களிடமிருந்து பெற்ற சொத்தாக இந்த பூமியை நினைக்காம, நம்ம வருங்கால சந்ததிகள்டிருந்து பெற்ற கடனா இந்த பூமியை நினைத்து, அதை பாதுகாப்போடு அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது வெறும் இயற்கையை காப்பது மட்டுமல்ல, அது நமது ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை, எதிர்கால வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது. விவசாயம் செழிக்கவும், குடிநீர் கிடைக்கவும், நோய்கள் குறையவும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்று உலகின் பல நாடுகள் பசுமை பொருளாதாரம் என்ற பாதையில் பயணிக்க தொடங்கியிருக்காங்க. சூரிய மின்சாரம், மின்சார வாகனங்கள், மறுசுழற்சி தொழில்கள் அப்படின்னு வளர்ந்துட்டு வராங்க. சுற்றுச்சூழல்ன்றது ஒரு சமூக பொறுப்பு மட்டுமாக இல்லாம எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்பாகவும் மாறியிருக்கு. யாரோ ஒருவர் செய்வார் என்ற எண்ணத்தை மாற்றி நாம் என்ன செய்யலாம் என்ற கேள்வியை நம்ம கிட்ட கேட்டுக்கொண்டு, மரம் நடுவது, நீர் சேமிக்கிறது, நெகிழி தவிர்ப்பு என இப்போதே நம்முடைய பணியை தொடங்கினால் வருங்காலம் நம் வசமே.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
2: திருச்சி சாரதா சில்க்.

நேயர்களை நீ தெரிஞ்சுக்க போறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல அடுத்தடுத்து உங்களுக்காக என்னென்னலாம் நிகழ்ச்சிகள் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு. 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் உயிரியல் முறையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள். 2:30 உழைப்பவர் அரங்கத்தில் கற்பனையில் கலைவடிக்கும் தஞ்சாவூர் எஸ் அருண் சரண்யா ஆகியோருடன் நேர்முகம். 3:00 இசைக்கு வருகிறது இசைத்தூரல். மாலை 4:00 வசந்தன்கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன்மங்களின் வண்ணக்கோலங்கள். 5:00 இடைக்கால ராகங்களின் சங்கமமாய் பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா, யோகா ஆசிரியர் எம் சாய்ராபானு அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7:00 உற்சாகம் உச்சம், இதில் பொறியியல் படிப்பு கலந்தாய்வில் கவனிக்க வேண்டியவை. திருச்சி அண்ணா பல்கலைக்கழக இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் மணி பிரகஸ்பதி அவர்கள் தரும் தகவல்கள்.

இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேச போறோம்னா, இசைங்க. இது இல்லாத இடமும் இல்ல, இதுக்கு மயங்காத மனமும் இல்ல. அப்படிப்பட்ட இசையோடு நம்மளோட வாழ்க்கை வந்து பயணிக்குது. அந்த வகையில நம்மளோட பயணம் வந்து பாத்தீங்கன்னா, ரயில், வண்டி, அப்புறம் சைக்கிள், காரு, பேருந்துன்னு எதுவா வேணும்னாலும் இருக்கட்டுமே, அங்கேயும் நம்ம கூடையே வரும் இந்த இசை. இப்படி உங்களோட பயணங்கள்ல அதிகமா கேட்கப்படுற பாடப்படுற பாடல் எது, பயணம்னாலே உங்க நினைவுக்கு வர பாடல் எதுன்னு, பாடலும் பயணமும் அப்படிங்கிற தலைப்புல உங்க அனுபவங்களை மனம் திறந்து பேசுவாங்க இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் -431 என்ற திருச்சியின் முன்னணிப்பெண்ணோடு, அறிமுக நேர்களுக்காக 240-102-1, ஏற்கனவே அறிமுகமான நேர்களுக்காக 246-102-1. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நீங்க வந்து பேருந்துல வந்து பொதுவா இருக்கிறது பேருந்து இல்லையா, அதுல அதிகமா போடப்படுற பாடலை தான் கேட்டு ரசிக்க போறீங்க. அந்த வகையில வரக்கூடிய முதல் பாடல் இதோ உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி நேரம் 12:10. அன்பான நேர்களே, தோழிகளே, வாழ்க்கையில வட்டம் போட்டு வாழ்றதோ இல்ல கட்டம் கட்டி ஜெயிக்கிறதோ முக்கியம் இல்லங்க, நேரத்துக்கு ஏத்த மாதிரி திட்டம் போட்டு வாழ்றதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்க எல்லா நேர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது உங்கள் தோழி சபினா மீரா. தோழிகளே, இது உங்களுக்கான உலகமாய் மங்கையர் உலகம்.

0: ராம் நெய் வழங்கும் ஆலய உலாவில்
1: உருவமற்ற பேரொளி
0: சோதி வடிவானவனின் அற்புத திருத்தலம்
1: திருவாசகம் தந்த மாணிக்க வாசகரே விழா நாயகராக உலா வரும் தேர் திருவிழா
0: ஆவுடையார் கோவிலிலிருந்து நேரலையாக
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1

0: நாளை காலை மணி 10:30 தேர்திருவிழா கொண்டாட்டத்தில்
1: ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம் ராம் நெய்.

0: 12 மணி 17 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டிருக்கோம் இது மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பாடலும் பயணமும் அப்படிங்கிற தலைப்புல தோழிகள் அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 43311 என்ற திருச்சியின் முன்னணிப்பினோடு 240-102-1 மற்றும் உரிய 246-102-1. இணைப்புல வரக்கூடிய முதல் தோழி யார், எங்க இருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் தோழி, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாங்க தாயனூர்ல இருந்து தாமரை பேசுறோம் மேடம்.
0: தாயனூர்ல இருந்து தாமரை, அப்படி ரைமிங்கா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தாமரையம்மா?
1: பூ எடுத்துட்டு இருக்கங்க மேடம்.
0: என்ன பூ எடுக்கறீங்க, தாமரை பூவா?
1: இல்லங்க மேடம், உச்சி பூ.
0: உச்சி பூவா? சரி சரி, இல்ல அதுவும் ரைமிங்கா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களாமா?
1: இல்லங்க மேடம்.
0: முதல் தடவையா? முதல் முறை. சூப்பர்மா, தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, இடைவெளி விட்டு வந்து பேசுவாங்க, சரிங்களா? சரி சொல்லுங்க, உங்களோட பயணம், பயணத்துல நீங்க அதிகமா கேட்கப்படுற பாடல், நிறைய பாடல்கள் வந்து பிளே பண்ணுவாங்க பயணத்துல, சரியா? ஆனா இருந்தாலும் இந்த பாடலை எனக்கு பயணம் செய்யும் போது மறக்கவே முடியாது அப்படின்னா நீங்க எந்த பாடல் சொல்லுவீங்க?
1: இளையராஜா சாங் தான் மேடம்.
0: இளையராஜா அவர்களுடைய பாடல் தான், வேற என்ன பாடல்கள் அப்படின்றீங்களா?
1: ஆமாங்க மேடம், இளையராஜா சாங் தான் மெயின், அதுதான் அதிகமா ஓடும், கேட்க நல்லா இருக்கும்.
0: கேட்க நல்லா இருக்கும். சரி, எல்லா பாடல்களும் பிடிக்கும், இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு எனக்கு கூடுதலா பிடிக்கணும், எதை சொல்லுவீங்க?
1: இந்த ஒரு பாடல்னா மட்டும் மனசு தொட்டு அந்த பாடல் அதிகமா கே
0: அதிகமா பஸ்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றீங்களா? அந்த பாடல் தான் அப்படின்னா, அந்த பாடல் இருந்தாலும் எத்தனை தடவை போட்டாலும் அப்படி கேட்டுக்கிட்டே தானே இருப்பீங்க?
1: நன்றி
0: மேடம்.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய பாரமே சோச்சனை லக்தா.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: பேருந்துல போறப்ப வைப் கொடுக்கற மாதிரியான பாடல்களை கேட்டு இணைஞ்சிருக்கோம் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு வந்து பாடலும் பயணமும் அப்படிங்கிற தலைப்புலதான் தோழிகள் அவங்களோட அனுபவங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா வரக்கூடிய

0: தோழி யார் எங்கிருந்து என்ன சொல்ல போறாங்க, என்ன பாடல் அவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. வணக்கம் தோழி, உங்க பேர் சொல்லுங்க.
1: அன்பு தோழி மீரா அவர்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: வணக்கம்.
1: தஞ்சாவூர் அப்ரகாம் படுதர் நகர்ல இருந்து பத்மாவதி. ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா.
0: எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சிமா உங்ககிட்ட பேசுறதுல.
1: நல்ல அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. அந்த தலைப்பை கேட்டதா நான் டக்குன்னு லைனை பிடிச்சி பேசி அவனு வந்துட்டேன்.
0: சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னா தாயனூர் வந்தாங்க, இப்ப பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் வராங்க. என்னது எல்லாம் ரைமிங்காவே வருது,
1: என்னன்னு தெரியலையே. வரும்.
0: ஓ அப்படி வரீங்க நீங்க. சரி வாங்க, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளார போயிருவோம். சரிங்களா?
1: சரிப்பா,
0: நீங்க சொல்லுங்க.
1: பெரும்பாலும் எஸ்பிபி பாடல்கள் தான்ப்பா எப்பவுமே பிடிக்காது. எப்பவுமே இருந்தாலும் அவர் குரல் ஒரு தாய் தாலாட்டு மாதிரி. அது அது வந்து சங்கீத மேகம் பாட்டு ரொம்ப பிடிக்கும். எப்ப பஸ்ல போனாலும் இந்த வெளியூர் பயணம் கரூர் திண்டுக்கல் எல்லாம் போகும்போது அந்த அந்த பரவாட்டு வராம இருக்காது.
0: சரி,
1: இருந்தாலும்
0: பாடல் போடும்போதும் அந்த பயணத்துல இடம்பெற தானே செய்யும். அதையும் நம்ம கேட்க தானே செய்யறோம். பிடிச்சது அப்படிங்கும் போது வேறங்க, நம்ம வந்து பிடிச்ச பாடல் அப்படிங்கறது வேற. நம்ம பாடலும் பயணமும் அப்படிங்கும் போது பயணம் செஞ்சிட்டு போது அதிகமா கேக்குறோம். சில பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டரே ஆயிருக்கும் இல்லையா?
1: ஆமா ஆமா கண்டிப்பா. அது அந்த பஸ்ல அதுவும் வேடிக்கை பாத்துட்டு
0: அப்படி ஜன்னலோரம் உட்காந்துகிட்டு கேக்கும் போது
1: ஐயோ
0: வார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்லணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அது சொர்க்கலோகம்னா வேற எதுவுமே வேண்டாம். அந்த மாதிரி நேரத்துல சாப்பாடு தண்ணி தூக்கம் எதுவுமே வேணாம். ரெண்டு பக்கமும் ரசிச்சுக்கிட்டே அந்த
0: பாடல்களும் அந்த மாதிரியே இடம்பெறும். சூப்பர்மா சூப்பர்மா, நீங்க சொல்றத கேக்கும் போது எங்களுக்கும் ஒரு உற்சாகம் வருது. இருந்தாலும் வந்து பேருந்து பயணம்னு சொன்னா இந்த பாட்டு வந்து எல்லாராலையுமே கேட்கப்படுற சொல்லப்படுற ஒரு பாடல். இதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, இதை இப்ப கேளுங்க என்ன பாடல்னு. சரிங்களா? கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றிமா.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
7: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
8: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
9: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: மங்கை உலகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். நிறைவான தோழி யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
9: வணக்கம் தோழி, உங்க பேர் எங்கிருந்து பேசுறீங்க?
10: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புல்லாம்பாடி பீட்டர் மனைவி ஞானசமுத்திரம் பேசுறேன் மேடம்.
9: ஞானசமுத்திரமா, உங்களோட பேரு அப்பா எப்படா சொல்லுவீங்கன்னு வரிசையா சொல்லி முடிச்சிட்டீங்க. சரி.

0: சொல்லுங்கம்மா, பயணத்துல அதிகமா
1: எஃப்எம் தான் மேடம் எனக்கு உயிர். எஃப்எம் கேட்டு கேட்டு 72 வயசு வரலாம் இருக்க மேடம்.
0: சூப்பர்மா, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக்கிட்டே இருங்க சரிங்களா?
1: சரிங்க மேடம்.
0: சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில வந்து பயணத்துல அதிகமா இடம்பெற பாடல், அதுல உங்க மனம் கவர்ந்த பாடல் எது?
1: ஜானில காற்றே காணாத ஒன்றை தேடுதே.
0: சூப்பர், இந்த பாடல் தான் உங்க மனம் கவர்ந்த பாடல்னு சொல்றீங்க?
1: ஆமாங்க மேடம்.
0: சரிமா, நிகழ்ச்சியில வந்து உங்களோட அனுபவத்தை சொன்னதுக்கு நன்றி மேடம். நன்றிமா, நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பாடலும் பயணமும் அப்படிங்கிற தலைப்புல தோழிகள் அவங்களோட அனுபவங்களை ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டாங்க. நிகழ்ச்சிக்கு வந்து பேசின இந்த தோழிகளுக்கும், முயற்சி செய்த தோழிகளுக்கும், கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள்.

0: தொடர்ந்து இணைந்தீர்கள் நேயர்களே திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். தமது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரித்து சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்க

0: முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டு ரபி சந்தை பருவத்தில் தமிழகத்திலிருந்து 990 மெட்ரிக் டன் வரை பாசிப்பயறு கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 105 மெட்ரிக் டன்னுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பாசிப்பயிருக்கு மொத்த கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,68,00,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்திலிருந்து 18,250 மெட்ரிக் டன்னும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 48,298 மெட்ரிக் டன்னும் பாசிப்பயறு மொத்த கொள்முதல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,218 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அனுமதி அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த தேர்வை எழுதும் மாணவர்கள் 7827980287 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக தகவல்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக பெறலாம். 21 தேதி மறுதேர்வு எழுதுவதற்கான அனுமதிச் சீட்டை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலி மீது மத்திய அரசு விதித்துள்ள தடை உத்தரவு செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தேர்வையொட்டி டெலிகிராம் செயலிக்கு 22 தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கரியா தடை உத்தரவை செயல்படுத்தும் போது இது தொடர்பான சட்டத்தில் உள்ள நடைமுறைகளை மத்திய அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இந்தியாவின் திரு பிமல் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கடல்சார் சட்டம் குறித்த ஐநா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் அவரை இப்பொறுப்புக்கு முறைப்படி தேர்ந்தெடுத்துள்ளன. தற்போது இத்தீர்ப்பாயத்தின் துணைத் தலைவராக உள்ள இந்தியாவின் திருமதி நீரு சதாவின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. அதன் பின்னர் திரு பிமல் பட்டேல் சர்வதேச தீர்ப்பாய நீதிபதியாக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சர்வதேச சட்ட ஆணையத்தில் பணியாற்றி வரும் திரு பிமல் பட்டேல் குஜராத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தேசிய புத்தக வாசிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலம் புதுவாயில் நாராயண பணிக்கரின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய புத்தக வாசிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் நாராயண பணிக்கரின் அறக்கட்டளையின் மூலம் கேரள மக்களிடையே வாசிக்கும் பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2017 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாராயண பணிக்கரின் பிறந்த நாளை தேசிய புத்தக வாசிப்பு தினமாக அறிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை லூகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக் குழுவைச் சேர்ந்தவர்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக

0: நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிந்து பேசுகையில், மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு பேரவை தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். அரசினர் தனி தீர்மானத்திற்கு அனைத்துக் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர். உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரத்ததான முகாம் நடைபெற்றது. ரத்ததான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
1: நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ரோபோ சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட போயிட்டு இருக்கோம். எந்த வித சர்ஜரியும் பண்ணுனாலும் கூட நம்ம வந்து இந்த பிளட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுல நீங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி வர சமுதாயங்கள், இனி வர ஜெனரேஷன், அவங்களுக்கும் வந்து இதோட முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்லி அவங்களையும் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஊக்குவப்படும்.
0: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வந்தது. ஒரு நிலையில் வினாடிக்கு சுமார் 200 கனஅடியாக தண்ணீர் வரத்து சரிந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனஅடியாக அதிகரித்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இவ்வருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 11-7, 11-8 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் பீட்டர் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிக்கா பத்ரா, ஸ்ரீஜா அக்குலா ஆகியோரும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷாவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பேலா தம்காண்ட்கர், சீனாவின் ஃபயர் ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: நேரம் 1 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். நாட்டின் அனைத்து மாநிலங்களில் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் வரும் 2047 முன்பே சிக்கில் செல் நோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான மகளிர் வலிவூட்டப்பட்ட குடும்பம் என்ற இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இந்நோயை கண்டறிந்து முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை புதுதில்லி விஞ்ஞான் பவனில் இன்று மாலை வழங்குகிறார். இந்த ஊக்கத்தொகை நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க வழிவகுத்துள்ளது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்க கூடாது என வலியுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டும் முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பை பேரவை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கான உதவி உபகரணங்கள் மதிப்பீட்டு முகாம் இன்று முதல் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாட்கோ சார்பில் ஆதி திராவிட பழங்குடியின இளைஞர்களுக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா தென்கொரியாவின் மின்சன் கிம்மை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை மணி 1:45.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நினைவுகளை மீட்டெடுக்கும் மெட்டுக்கள், நிகழ்வுகளை தூண்டும் வரிகள், மண் தரையிலிருந்து அமர்ந்து ரசித்த படங்களிலிருந்து பாடல்கள். மதுரகீதம் நேர்களின் கடித வழி விருப்ப பாடல்கள் காற்றலைகளில்

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து, மன்னிக்கணும், நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அரசக்கட்டளை திரைப்படத்திலிருந்து, டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில். 1967 எம்ஜி சக்கரபாணி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். கே வி மகாதேவன் இசையமைத்திருக்கிறார். ஆலங்குடி சோமு வரிகள் தந்திருக்கிறார். எம்ஜி ராமச்சந்திரன், சரோஜா தேவி, ஜெயலலிதா, எம்என் நம்பியார் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கூகூர் புகழேந்தி, மேலக்கொண்டையம்பேட்டை, சிவாஜி, ராவலிங்கம், பாண்டியன், சாமிக்கண்ணு, சுப்பிரமணியன், சப்பானி, அருண், ஸ்ரீதர், ராஜ், வில்வலிங்கம், ராஜேந்திரன், ஜீயபுரம், வெற்றிவேல், வீரமணி, மதன்குமார், பெருந்துரை, சுதன், ஹரீஷ்குமார், திருவையாறு, அருண், பாலகிருஷ்ணன், இந்த நேயர்களுக்காக.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

நினைவுகளை பின்னோக்கி செல்ல வைக்கும் கருப்பு வெள்ளைப்பட கானங்கள் காற்றலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. மதுர கீதமாக நேர்களின் கடித வழி விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா குரலில். 1965 எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் ஜெய்சங்கர், ஜமுனா, குட்டி பத்மினி, மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மதுரை, வண்டியூர், சக்தி, ஜனார்த்தனன், அஸ்ரீத், பவஷ்யா, உபேந்திரன், ஸ்ரீதேவி, கீர்த்திகா, ராணி இவர்களின் விருப்பமாக பாடல் இதோ.

0: நாளை காலை மணி 10:30 விதிமுறைகள் கடந்த விசித்திர கோயில் ஆதி அந்தமில்லா அற்புதமான ஆவுடையார் கோயில் தேர் திருவிழா நேரலை எஃப்எம் ரெயின்போ 102.1 தேர் திருவிழாவில் மகிழ்ச்சியுடன்
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் வந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில். கரூர், தாந்தோன்றிமலை, ஜீவாநகர், செல்வராஜ், பெரிய நாயகி, ஜோசிகாஸ்ரீ, கிரீஷ், ஜெய்தேவ், ராமேஷ், காயத்ரி, நாயனூர், மனவை, சாகுல் அமீத், அறகண்டநல்லூர், நாராயணன் இந்த நேர்களின் விருப்பமாக. 1967 ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். சிவாஜி கணேசன், முத்துராமன், கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். எம் எஸ் விஸ்வநாதன் இசை தந்திருக்கிறார். கண்ணதாசன் வரிகள்.

மதுரவதன் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குழுவினரோடு பாடிய பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் புதுகை கிரணூர், முகமது ஷஃபீக், முகமது ஷாலிக், ஜுவானா மரியம், முகமது சுனாகல், முகமது சல்மானி. இந்த திரைப்படம் 1967 வெளிவந்த திரைப்படம். பி நீலகண்டன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். எம் ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா, சிவகுமார் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். வாலி வரிதந்திருக்கிறார். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கிறார்.

கட்டி போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, இருவருக்கும் இடை

குடும்ப பாரம் எனக்கல்லவோ, கொடியிடையின் பாரம் எல்லாம் பத்து மாத கணக்கல்லவோ, மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். காது கொடுத்து கேட்டேன், ஆஹா குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி. திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
3: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட்.
4: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
5: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
7: திருச்சி சாரதாசில்
8: உங்களின் எதிர்கால பிரகாசம்.

0: ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்து இருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே பாக்குற?
3: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
4: அதுவா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன், அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குதான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கேன்.
5: ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.
2: அப்படியா, எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா?
4: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
2: அது சரி, எந்த முகவரிக்கு?
4: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
2: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
4: கரெக்டா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம் தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அத ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
2: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்ன வந்து பாக்குற.
3: ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க.
4: சரி சரி, இப்ப நீ கிளம்புறியா, நான் நாடகத்தை எழுதணும்.
6: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
8: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சேது ENT ரிசர்ச் சென்டர்.
9: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
8: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
9: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீர்.
1: பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மதுரகீதத்தில் அடுத்த பாடல் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் குரலில். 1977 ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கிறார். முத்துராமன், கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பாடலுக்கு வரி தந்திருக்கிறார் வாலி. விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இந்த நேயர்களுக்காக.

0: மதுரகீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நான் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில். விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் பெட்டவாய்த்தலை நந்தகோபால். 1967 டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். டி கே ராமமூர்த்தி இசை தந்திருக்கிறார். ரவிச்சந்திரன், ஜெயலலிதா, முத்துராமன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். வாலி பாடலுக்கு வரிகள் தந்திருக்கிறார்.
1: நீங்க கல்லுப்பட்டு முள்ளுப்பட்டு மண்ணுப்பட்டு நோகாமல் என்னிட

அந்த மேலோகத்தில் இன்னும் பாராளத்தில் அங்கு உன் போல கட்ட

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என் அடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என் அடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு.

0: அந்தியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என் பாயினி அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு ராஜா. கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போதாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி.
1: இளமை கால நினைவுகளை அசை போட வைத்து சென்றது மதுர கீதம். நெஞ்சத்தை நிறைந்திருக்கும் கானங்களை தந்து சென்றது மதுர கீதம். நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் ஒலிக்க வேண்டுமா? அஞ்சல் அட்டையில் உங்கள் விருப்ப பாடல், படம், உங்கள் ஊர் பெயரை இவற்றை எழுதி எங்களுக்கு அனுப்புங்கள். நிலைய இயக்குனர், மதுர கீதம் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு.

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உயிரியல் முறையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள்.
1: போட்டு பயிர் வளர்க்கணும், நாம உற்பத்தியை பெருக வைக்கணும். உரத்தை போட்டு பயிர் வளர்க்கணும், நாம உற்பத்தியை.
0: பொதுவா தாவர பயிர்கள்ல நோயை விளைவிக்க கூடிய பாக்டீரியாக்கள் நிறையவே இருக்குது. அதே போல பூஞ்சைகள்ல வந்து நோயை விளைவிக்க கூடிய பூஞ்சாணங்களும் நிறையவே இருக்குது. இந்த இரண்டையுமே கட்டுப்படுத்த முக்கியமான பாக்டீரியாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த வகையான பாக்டீரியாக்கள், எப்படியெல்லாம் தாவர பயிர்கள்ல செயல்படுது, முக்கியமா உயிரியல் முறையில இந்த பாக்டீரியாக்கள் எந்த வகையில எல்லாம் துணை புரியுது அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நமக்கு நேர்முகம் மூலமா தர இருக்கிறாங்க சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவங்க.
1: கலவை உரம் பண்ணை உரம் எல்லாம் கடைசி உழவில் போட்டு வைக்க.
2: பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவும் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. இந்த ரெண்டு பாக்டீரியாவோட வேலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு உயிரியல் காரணிகள். உயிரியல் காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா வகைகள். தாவர பயிர்களில் வந்து நோயை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து நிறையா இருக்குது. அதற்கு எதிராகவும் பூஞ்சைகளில் வந்து நோயை விளைவிக்கக்கூடிய பூஞ்சானங்களுக்கு எதிராகவும் இந்த பேசிலஸ் செப்டலிஸ் மற்றும் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பாக்டீரியாக்கள் ரெண்டும் எதிராக வந்து செயல்படக்கூடியது. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய பயிர்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய பூஞ்சானா மற்றும் பாக்டீரியாக்களுக்கு வந்து எதிராக வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம்.
3: பேசிலஸும் சூடோமோனாஸ் ரெண்டுமே பாக்டீரியா.
2: ஆமாங்க.
3: சரிங்க, இது எந்த மாதிரியான பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தலாங்க?
2: இந்த பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாகவே அது ஈரம் அதிகமான இடங்களில் மட்டும்தான் அதோட வளர்ச்சிகள் வந்து மிக வேகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெல் தண்ணி நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கு வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக எல்லா பயிர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு வந்து இந்த பேசிலஸும் இந்த சூடோமோனஸையும் நம்ம பயன்படுத்தலாம். அது இல்லாமல் இலைகளில் வந்து வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு இதை வந்து இலைவழி தெளிப்பாக நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம்.
3: சரிங்க, இதே மாதிரி முன்னர் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் அந்த ட்ரைகோடர்மா விரிடி அந்த நுண்ணுயிரி பற்றி சொன்னீங்க. அவருக்கும் இந்த பெசிலஸ் சூடோமோனாஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசங்க?
2: அதாவது வந்து ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான பூஞ்சானம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பூஞ்சானத்துக்கு எதிராக மட்டும்தான் வந்து இது செயல்படும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிலஸ் இந்த சூடோமோனாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து பாக்டீரியா. பூஞ்சானத்துக்கு எதிராகவும் செயல்படும், பாக்டீரியாவுக்கு எதிராகவும் செயல்படக்கூடியது. ஸோ வந்து நமக்கு வந்து நோயை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு காரணிகளுக்கு எதிராகவும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம்.
3: சரிங்க, இப்போ ட்ரைகோடர்மா விரிடி பற்றி நீங்கள் சொன்னதையும் கொஞ்சம் நினைவூட்டுவோம். நம்ம விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நினைவூட்டல் தான் அது. அது ட்ரைகோடர்மா விரிடி வந்து பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறட்சி அதிகமாக இருக்கக்கூடிய செய்யக்கூடிய பயிர்களுக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தியில் பயன்படுத்தலாம். ஒரு கிலோ விதைக்கு வந்து 4 கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. திரவ வடிவில் இருந்தால் ஒரு 6 மில்லி அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று சொன்னீங்க. அது ஒரு 25 நாள் தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். அதுக்கப்புறம் 25வது நாள் திருப்பி நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 50-60 கிலோ மக்கிய தொழு உரத்தில் வந்து 1 கிலோ வந்து ட்ரைகோடர்மா விரிடி கலந்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரியான திட்டங்கள் இதுக்கு பொருந்துமா எப்படிங்க?
2: இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதோட அதில் இருக்கக்கூடிய நம்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்கும். பூஞ்சானத்தை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து அதை விட இன்னும் ரொம்ப சின்ன ரொம்ப நுண்ணிய உயிரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதை விட அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி அப்படிங்கிறத பண்ணும் பொழுது இது எப்பொழுதும் பொதுவாக எந்த ஒரு பயிர் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து 1 கிலோ விதைக்கு வந்து 10 கிராம் என்ற அளவில் வந்து சூடோமோனஸ்னாலும் பேசிலஸ்னாலும் பயன்படுத்தணும். 1 ஏக்கருக்கு இதுவும் அதே அளவு 1 கிலோ அப்படிங்கிற அளவில் பயன்படுத்தலாம். 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ அப்படிங்கிற அளவில் வந்து இதுவும் அதே மாதிரி வந்து தொழு உரங்களில் வச்சுருந்துட்டு அதை வந்து உற்பத்தி வந்து அதிகமானதுக்கப்புறம் 7-10 நாளுக்கு அப்புறம் இதையும் வந்து மண்ணில் வந்து நம்ம பயன்படுத்தலாம்.
3: இப்போ பெசிலஸோ இல்லை சூடோமோனாஸோ ஏதோ ஒன்று பயன்படுத்தணுமா இல்லை ரெண்டுத்தையும் கலந்து பயன்படுத்தலாமா எப்படிங்க?
2: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஆராய்ச்சிகள்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். நம்ம வந்து மொதல் பயன்படுத்தும் பொழுது பேசிலஸ் அப்படிங்கிறது வந்து கிடைச்சதுன்னா பேசிலஸை பயன்படுத்தலாம். இல்லாட்டி சூடோமோனஸ் அப்படிங்கிறது வந்து சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு கிடைச்சுன்னா அதை பயன்படுத்தலாம். ஆனால் வந்து சில வகையான தெளிப்பு வகைகள் அதாவது தாவர இலைகளில் வந்து வரக்கூடிய நோய்களுக்கும் இல்லாட்டி விதை நிறுத்தி பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையுமே வந்து கலந்து கன்சார்சியா அப்படிங்கிற ஒரு புது வகையான ஒரு ஃபார்முலேஷன்ஸும் வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி வைக்கிறோம்.
3: ஓ,

0: அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒன்றாக சரிவிகித அளவில் கலந்து அதை வந்து நம்ம வந்து விதைநிறுத்தி இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம்.
1: ஓ, ரெண்டுத்தையும் கலந்து கூட பயன்படுத்தலாம். அது நீங்களே அந்த கலவையை நீங்களே செஞ்சு வச்சுருக்கீங்க. அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க?
0: கன்சார்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு
1: கன்சார்ஷியா.
0: ஃபார்முலேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சிகள் செய்து அந்த அளவில் வந்து கலந்து அதை மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். விவசாயிகள் வந்து நம்ம
1: தானாக
0: வந்து
1: கலந்துக்க கூடாது.
0: தானாகவே கலந்துக்கக்கூடாது. அதை வந்து சரியான அளவில் வந்து நாங்களே வந்து ஆராய்ச்சி செய்து கலந்து அதை கொடுப்போம்.
1: அப்போ விவசாயிகள் வந்து தனித்தனியாக பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக தான் பயன்படுத்தணும். ஒன்று வந்து பெசிலஸ் பயன்படுத்தணும், இல்லை சூடோமோனாஸ் பயன்படுத்தணும். இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் பெசிலஸ் விதை நேர்த்தி பயன்படுத்திட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி 1 கிலோ விதை நெல்லுக்கு வந்து பெசிலஸ் 10 கிராம் சொன்னீங்க,
0: ஆமாங்க.
1: சரிங்களா? அதை பயன்படுத்திட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு பெசிலஸ் கிடைக்கல, எனக்கு சூடோமோனாஸ் கிடைக்குது. அடுத்தது வந்து 25வது நாளா, இது 10வது நாளா பயன்படுத்துறது?
0: நம்ம 25 நாளுக்கு அடுத்தது அதோட வேர்பகுதியெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் மண்ணில் வந்து நம்ம பேசிலஸ் கிடைச்சதுன்னா பேசிலஸ் பயன்படுத்தலாம், இல்லைனா வந்து அதுக்கு மாற்றாக கண்டிப்பாக வந்து நம்ம வந்து
1: சூடமா
0: சூடோமோனாஸ்
1: நான்
0: ஃப்ளோரசன்ட்
1: ஆரம்பத்தில்
0: அப்படிங்கிறது
1: பெசிலஸ்
0: வந்து
1: தான் பயன்படுத்தினேன், அதுவே தான் இப்போ பயன்படுத்தணுன்ற அந்த இடத்துல சட்டம் கிடையாது.
0: இந்த இடத்துல அந்த மாதிரி
1: கிடையாது. ஆனால்
0: எந்த ஒரு
1: நம்மளாம் வந்து ரெண்டுத்தையும் கலந்து பண்ணுறது தான் தவறு அப்படின்னு
0: ஆமாம்
1: சொல்கிறீங்க.
0: விவசாயிகளாக வாங்கி வந்து அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் ஒன்றா கலந்து பயன்படுத்தும் பொழுது அதோட வீரியத்தன்மை வந்து குறையுதா இல்லை அதிகமாகுதா அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதுக்காக தான் நாங்கள் ஆராய்ச்சி அளவுகளில் வந்து அதை வந்து முடிவு செஞ்சு அதுக்கு முடிவுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ரெண்டையும் கலந்து கன்சார்சியா அப்படிங்கிறத வந்து நாங்கள் கொடுக்குறோம்.
1: அப்படி எனக்கு ரெண்டோட பயனுமே தேவைப்படுது அப்படின்றவங்க இந்த கன்சார்ஷியா அப்படின்றத கேட்டு வாங்கிக்கலாம்.
0: கண்டிப்பாக.
1: சரிங்க, எவ்வளோங்க பெசிலஸ் செப்டிலஸ் எவ்வளோ 1 கிலோ, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் எவ்வளோ 1 கிலோ அப்படின்றதையும் சொல்லுங்களேன்.
0: இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 1 கிலோ என்ற அளவில் வந்து கிடைக்கும். அந்த பாக்கெட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா, அதோட ஜிஎஸ்டி வந்து 6% சேர்த்து 168 ரூபா அப்படிங்கிற அளவில் வந்து நாங்கள் கொடுக்குறோம்.
1: ட்ரைக்கோடெர்மா அதே அளவு தான் சொன்னீங்க.
0: இதுவும் அதே அளவு,
1: அதே அளவு தான் ரெண்டுமே. சூடோமோனாஸ்
0: சூடோமோனாஸ் வந்து இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அது இல்லை, அதுக்கு மாற்றாக வந்து நீங்கள் பேசிலஸ் செப்டலிஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுவும் அதே வேலை தான்,
1: அதே தான். இப்போ பெசிலஸ் அப்புறம் வந்து ட்ரைகோடர்மா விரிடி இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் வந்து கிடைக்குமா? எல்லா வேளாண் அறிவியல் நிலையங்களில் கிடைக்குமா இல்லை கல்லூரிகளில் கிடைக்குமா, எப்படிங்க?
0: ஆரம்ப காலங்களில் அது மாதிரி தான் வந்து நாங்கள் அங்கங்கே அந்தந்த ஆராய்ச்சி நிலையங்களை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அது மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் வந்து எப்படி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறோமோ டிஎன்ஏ அக்ரிகார்ட் அப்படிங்கிற நம்ம போர்ட்டலில் வந்து இதை வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். நீங்கள் தமிழகத்தில் இல்லை இந்தியாவில் எந்த ஒரு பகுதியிலிருந்தும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இது
1: வீட்டுக்கே வந்துடும்,
0: வீட்டுக்கே வந்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம்.
1: இது மாதிரி ஒரு பயன்படுத்துறதுனால, நுண்ணுயிர் பயன்படுத்துறதுனால விளைச்சல் அதிகமாயிருக்கு அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கா, எப்படிங்க?
0: இதுக்கான ஆராய்ச்சியோட முடிவுகளை வந்து நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட்லேயோ இல்லை வந்து எங்கே ஒரு புத்தகமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இது தொடர்ந்து ஆராய்ச்சிகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதை வந்து சொந்தமாக வந்து பயன்படுத்தி எந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து பயன்பெற்றுருக்குறோம் அப்படிங்கிற சிறப்பு கட்டுரைகளும் வந்து பார்த்தீங்கன்னா
1: வாக்கு
0: நிறைய
1: மூலமே இருக்குன்றீங்களா?
0: வாக்கு மூலமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து விவசாயிகள் வந்து உங்களோட வளர வேளாண்மை புத்தகத்தில் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு இதுக்கான சாட்சி.
1: சரிங்க, இந்த பெசிலஸ் செப்டிலஸும் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸுமே அதே மாதிரி ஒரு 100 நாள் பயிர் அப்படின்னா 3 முறை கொடுப்பது நல்லது. அதாவது விதை நேர்த்தி, அப்புறம் 25வது நாள், அப்புறம் ஒரு 60வது நாள் போல கொடுக்கறது நல்லதுன்றீங்களா?
0: ஆமாம், மண்ணில் வந்து இடலாம். காய்கறி பயிர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம விதை நேர்த்திகள் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்க முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நர்சரியில் இருக்கக்கூடிய அந்த நாற்றுகளை வந்து பறித்து அது வந்து நடவு வயலில் வந்து நடும் பொழுது அந்த நேரத்தில் அந்த வேர் பகுதிகளில் வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து இந்த சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் அல்லது பேசிலஸ் செப்டிலிஸ்ங்கிறத வந்து தண்ணியில் வந்து கரைச்சி அதில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம்.
1: அது மாதிரி காய்கறி நாற்றுகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கு.
0: நாற்றுப்பயிர்கள் எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம்.
1: ஆனால் பொதுவாக ஒரு வருத்தப்பட்டு நான் பார்த்துருக்கேன், விதையோடவே இப்போ வந்து அரசு கிடங்குகளில் விதை வாங்கும்போது இந்த சூடோமோனஸ் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பொட்டலத்தை சரியாக விவசாயிகள் பயன்படுத்துறதுல அது அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு இதை வந்து விதை நேர்த்தி பண்ணாமலேயே இது நாற்றங்காலுக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வருத்தப்படுறதை நான் பார்த்துருக்கேன்.
0: இல்லை, ஒரு காலங்களில் வந்து அது மாதிரி வந்து வேளாண்மை துறைகளில் வந்து நானும் அது மாதிரி வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க
1: விழிப்புணர்வு
0: விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்திருக்குது. ஆனால் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் வந்து நாங்களும் விவசாயிகளுக்கு வந்து இது மாதிரி வந்து சொல்லும் பொழுது அவங்களும் வந்து ஆர்வத்தோடு வந்து அதை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டு அவங்க வந்து இப்போ எல்லாமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. யாருமே வந்து இது வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு யாருமே வந்து அதை தள்ளி
1: இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் பயன்படுத்துறதுனால இடுபொருட்கள் மற்ற ரசாயன இடுபொருட்களுடைய செலவு குறையுதா, அதில் ஏதாவது ஆய்வுகள் இருக்கா, எப்படிங்க?
0: கண்டிப்பாக இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள்லேருந்து பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் கிடையாது, மண்ணில் இருக்கக்கூடிய கிடைக்காத வடிவத்தில் இருக்கக்கூடிய நுண்ணூட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா தாவரத்துக்கு வந்து கிடைக்கக்கூடிய பகுதிகளாக மாற்றக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா தாவர ஊக்கிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிலஸ் செப்டலிஸும் சூடமான ஸ்டெஃபானோஸ் ஃப்ளோரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உற்பத்தி பண்ணி

0: அதோட நிலைப்புத்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துதுங்க.
1: ரசாயன உரத்தை பயன்படுத்துறதோட இது செலவு அதிகமாக இருக்குமா எப்படிங்க?
0: நம்ம ரசாயன உரத்தை பயன்படுத்துறதை விட செலவு வந்து கம்மியாகும். ஆனால் அதை விட வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து இதோட நன்மைகள் வந்து அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பூச்சி நோய் தாக்கங்களும் இல்லாமல் இருக்கும். ஆனால் வந்து நமக்கு மாற்றாக வந்து நம்ம வந்து உடனே வந்து நமக்கு இதோட ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு நம்ம வந்து மருந்துகளை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளடைவில் வந்து இல்லாமலே வந்து போயிடும். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிரியல் முறைகளில் வந்து என்றைக்கும் வந்து ஏற்படக்கூடியது இல்லை.
1: நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுண்ணுயிரிகளை வந்து பயன்படுத்துவது வருமுன் காப்போம் அப்படின்னு வச்சுக்கலாம். வரத்துக்கு முன்னாடி பாதுகாக்கலாம். ஏன்னா நீங்க வந்து ஒரு அறிகுறி வருது, அந்த அறிகுறி வந்த பிறகு இதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதனுடைய செயல் திறன் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதனால வருமுன் இதை பயன்படுத்துவது நல்லது. இதை வந்து ஒரு டிஃபால்ட்டா இது வந்து எப்படி தண்ணி விடுறோமோ அது மாதிரி ஒரு பயிர் நம்ம வளர்க்கும் போது இந்த 2 நுண்ணுயிரியும், அதாவது 2 நுண்ணுயிரிகள்னா ட்ரைகோடர்மா விரிடி ஒன்று, பெசிலஸ் சப்டிலஸ் ஒன்று, இன்னொன்று சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் ஒன்று, இது மூணுத்தையுமே நம்ம வந்து வருமுன் காப்பதற்கு பயன்படுத்தலாம் போல தெரியுது இல்லைங்களா?
0: மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிரியல் காரணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வருமுன் காக்கும் அப்படிங்கிறது வந்து சிறந்தது நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனாலும் சில இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில நோய்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேதியியல் முறைகளை வந்து நம்ம வந்து கையாளுறதை விட நமக்கு வந்து உயிரியல் முறை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து
1: உயிரியல் முறை அப்படின்னு வரும்போது இவங்க மூணு பேரை நம்ம மறக்கவே முடியாது.
0: கண்டிப்பா
1: இவங்க தான் அடிப்படையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பாங்க.
1: நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகள், இதை வந்து நம்ம இனம் கண்டு அதை பயன்படுத்தினால் நிச்சயமாக பலன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கைபேசி என நேயர்களுக்கு சொல்லுவோம். வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, முனைவரையும் ராஜேஷ் அவங்களுடைய கைபேசி எண் 95 66 94 83 19. மீண்டும் ஒரு முறை முனைவரையும் ராஜேஷ் அவங்களுடைய கைபேசி எண் 95 66 94 83 19. இப்போ நீங்கள் வந்து ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. இந்த ஆமணக்குக்கு வந்து இந்த பெசிலஸ் செப்டிலஸும் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸும் பயன்படுத்தலாமா எப்படிங்க?
0: இது விதை நேர்த்திக்கு பயன்படுத்துறத விட மண்ணில் வந்து வாடல் நோய் அப்படிங்கிறது வந்து நிறைய நமக்கு இந்த ஆமணக்கில் வந்து வரக்கூடிய ஒரு நோய். அதற்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் விதை நேர்த்தி பண்ணுறதை விட நமக்கு வந்து மண்ணில் வந்து இதோட பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அந்த வாடல் நோய்களை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் வந்து காய்களில் வந்து வரக்கூடிய நோய்களுக்கு வந்து இதை வந்து நம்ம கன்சாசியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலேஷன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது காய்களில் வரக்கூடிய வாடல் நோய்களுக்கு வந்து எதிராக வந்து இதுக்கான ஆராய்ச்சிகளை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். அதையும் வந்து கூடிய விரைவில் வந்து வெளியிடலான் இருக்கிறோம்.
1: அடிப்படையாக இதில் வந்து இரண்டே வித்தியாசங்கள் தான். ட்ரைகோடர்மா விரிடி அப்படின்றது வந்து கொஞ்சம் வறட்சி பகுதிகளில் வளரக்கூடிய பயிர்களில் பயன்படுத்தக்கூடியது. பெசிலஸ் செப்டிலஸும் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸும் கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்கக்கூடிய பயிர்கள் அந்த இடங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது அப்படின்றத வலியுறுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றி ஐயா.

தாவரங்களுக்கு தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள்ல இருந்து பாதுகாப்பு தரது மட்டும் இல்லாம மண்ணுல கிடைக்காத வடிவத்துல இருக்கக்கூடிய நுண்ணோட்டங்களை எளிதா தாவரங்களுக்கு எடுத்து செல்றதுல பேசிலஸ் சப்டிலஸும் சூடோமோனஸ் ஃபுளோரசன்ஸும் அதோட நிலைப்புத்தன்மையை அதிகப்படுத்தி தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுல துணை புரியுது அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை இது வரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவங்க.

ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் உழைப்பை மூலதனமா வச்சு வெற்றியை விதைக்கும் மனிதர்களோட சுவையான சந்திப்புகளும் பயனுள்ள தகவல்களும் தர வருகிறது உழைப்பவர் அரங்கம். படைப்பாற்றலுக்கு எல்லையே இல்லை. மனசுல உதிக்கிற சின்ன கற்பனைய கூட அழகிய கலை படைப்பா மாத்தக்கூடிய திறமை சிலருக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கும். அப்படி கற்பனையில கலை வடிக்கிற தஞ்சாவூர்

0: எஸ் அருண், சரண்யா இவங்களைத்தான் நாம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். தங்களது திறமையாலும் உழைப்பாலும் படைப்பாற்றலாலும் கலை உலகில் இன்னைக்கு சிறப்பா வளம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட புதிய சிந்தனைகள், அழகிய கைவினை படைப்புகள், வண்ணமயமான கலை அனுபவங்கள்னு பல சுவாரஸ்ய அம்சங்களோட நிகழ்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு.
1: வணக்கம் அருண்.
2: வணக்கம் மேடம். நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய ஒய்ஃப் வந்து ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். இந்த தொழிலை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் தான் எங்களுக்கு ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆச்சு. தொழில் பண்ண முடியுமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் தான். சின்னதாக ஒன்று பண்ண மினியேச்சர் ஆர்ட்டை நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போனப்போ நிறையா பேர் அது வியூ பார்த்துட்டு அது மூலமாக எங்களுக்கு பிஸ்னஸ் வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ணது தான் போட்டு அதை ஏன் தொழிலை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கோம்னா ஆர்ட்ஸில் ரெசின் ஆர்ட்னு சொல்லுவாங்க, அப்புறம் மினியேச்சர் ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறது, அப்புறம் ஹேண்ட் காஸ்டிங் எப்படி பண்ணுறது, கிளேயில் வந்து மினியேச்சர் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எங்கள் மூலமாகவே ஒரு 10-15 பேர் பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக ஆயிட்டாங்க.
1: பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்றத பார்க்குறாங்க. முயல் வளர்க்குறாங்க, ஆடு கோடி வளர்க்குறாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காளான் உற்பத்தி, இப்படி சின்ன சின்ன தொழில்கள் தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி இந்த மினியேச்சர் இதுல வந்து ஆர்வம் வந்தது?
2: மினியேச்சர்னு பொறுத்த வரைக்கும் மேடம் நிறைய பேர் பண்ணல நம்ம தமிழ்நாட்டில், ரொம்ப கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. இந்த தொழிலை எப்படி நம்ம கொண்டு போகலாம் பெருசா அப்படின்னு யோசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம் தான் எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த A4 சைஸ் இந்த மாதிரி சைஸ் வேரியண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பாக்குற விஷயத்த அப்படியே போட்டோ ஃப்ரேமா எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து யோசிச்சது எங்களோட ஒய்ஃப் தான். ஃபர்ஸ்ட் வந்து இது பண்றேன் எங்களுடைய எக்ஸாம்பிள் வச்சு, அதாவது நாங்க இருக்கிற லிவிங் ஹால அப்படியே ரீக்ரியேட் பண்ணாங்க, பண்ணிட்டு என்கிட்ட காட்டினாங்க. நான் வந்து உடனே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா மக்களுக்கு இது பிடிக்கும், நீ எடுத்து சும்மா சோசியல் மீடியா மூலமா நம்ம வந்து ரீச் பண்ணலான்னு போட ஆரம்பிச்சது. வைரல் ஆயிடுச்சு எங்களுக்கு, அது மூலமா நிறைய பிசினஸ் வரதுனால இதை ஒரு தொழிலாவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா எப்படி இதை பண்ண முடியும்னா, ஒரு விஷயத்த பாக்குறோம், அது அவங்களோட போட்டோ இப்படிலாம் இருக்கும், அவங்க டேபிள்ல இந்த பொருளா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம உட்காந்துருக்கோம், இதையே நாங்க அப்படியே ரீக்ரியேட் பண்ணலாம். ஒரு 4 மைக் வச்சுட்டு ஒரு டேபிள் செட் பண்ணி நீங்க உட்காந்து பேசுற மாதிரி அப்படியே நம்ம ரீக்ரியேட் பண்ணும் போது அவங்க பார்க்கும் போது இந்த கிஃப்ட் வாங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: இந்த சூழ்நிலையை அப்படியே நம்ம ரீக்ரியேட் பண்றது, அது வந்து மெமரிஸ்ல என்னைக்குமே இருக்கும். வணக்கம். வீட்டுல பெண்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கதான் செய்யும். ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, எங்க நமக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும்

0: வணக்கமா. வீட்டுல பெண்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கதான் செய்யும். ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, எங்க நமக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும் அந்த வேலையை பார்த்துட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்றாங்க. பி பட்டதாரி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வேலையும் பார்த்திருக்கீங்க. உட்கார்ந்த இடத்துல இந்த வருமானத்தை விட இந்த மினியேச்சர் எதுக்காக வந்து வருது அப்படின்றத நீங்க எப்படி வந்து பண்ணீங்க?
1: நம்ம வீட்டுல இருந்து பண்ணணும், குழந்தைங்களையும் நான் பாத்துக்கணும், இருக்கிற டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னு தான் நான் நினைச்சேன். ஏன் இதை நம்ம வீட்டுல இருந்தே ஆன்லைன்லயே பண்ணக்கூடாது அப்படிங்கிறோம் ஸ்டார்ட் அப். என் ஹஸ்பண்டை கேட்டப்ப கண்டிப்பா நீ பண்ணு அப்படிங்கிற சப்போர்ட் கொடுத்தாரு. ஒரு இனிஷியல் பேமெண்ட் எனக்கு கொடுத்தாங்க, அது மூலமா நான் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த விஷயம். ப்ராஃபிட்டை பார்த்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணல. நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்றப்ப நம்மளோட விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதே கண்டினியூவா ஒரு சின்ன பெட்ரூம்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 4 to 5 இயர்ஸா நான் அதே ரூம்லே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தேன், நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணோம். பொலிட்டிக்கல் ஃப்ரேம் அப்படிங்கிறப்ப அது ரொம்பவே எங்களுக்கு சக்சஸ் கொடுத்துச்சு. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் நிறைய பேருக்கு நம்ம பர்சனலாவே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் ப்ராப்பர் பிசினஸா பண்ணணும்னு சொல்றப்ப, ஏன்னா அங்கே ஹைதராபாத்ல இருந்தோம், என்னால அங்கிருந்து என்னால சக்சஸா கொண்டு போக முடியல, இன்னும் ஃபர்தரா நம்மளால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியல. அவரோட ஜாப் வந்து ஹைதராபாத், நாங்கள் அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி தமிழ்நாடுக்கு எங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நானும் என் குழந்தைங்க மட்டும்தான் இருந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி நான் ஓரளவு நல்லா ரன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து அவரோட சப்போர்ட் மூலமா நம்ம எப்படி சேர்ந்து இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்தே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மேம். இப்போ ஹஸ்பண்ட் சப்போர்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். நாங்கள் கிளாஸ் நிறைய எடுக்கிறோம், எடுக்கிறப்ப அவங்க சொல்றது, மேம் நான் எங்க ஹஸ்பண்ட கேட்டு சொல்றேன், என் ஹஸ்பண்ட் இதை போட்டினா இன்வெஸ்ட்மெண்ட் வருமா ப்ராஃபிட் வருமானு கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால கண்டிப்பா எதுவுமே அச்சீவ் பண்ணிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: இப்போ குடும்பத்தலைகள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வேலைகள் இருக்கும், அதுலயும் வந்து உங்களுக்கு 2 குழந்தைகள், அந்த குழந்தைகளை பாக்குறதுக்கு நேரம் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் வெளி வேலைகள் எல்லாமே இருக்கணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்க கணவர் வந்து ஹைதராபாத்ல இருந்தப்ப எல்லா பொறுப்பும் உங்களுக்கு தான் இருந்திருக்கும். இதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐடியா இருந்திருக்கலாம். இந்த கற்பனை உலகத்துல வாழ்றவங்களுக்கு தான் அந்த இது நிறையவே தெரியும். என் வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய இடம் அப்படின்றப்ப இதை நான் எப்படி வந்து அழகா வந்து மாற்ற முடியும் அப்படின்றது கற்பனைக்கு உகந்ததுதான். அந்த கற்பனை வாழ்க்கைக்குள்ள எப்படி நீங்க போனீங்க?
1: நம்ம பண்ற விஷயங்களை இப்ப என்னோட மேரேஜே பாத்தீங்கன்னா நடந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு மறந்துச்சு. அதை நம்ம ஞாபகமா வச்சுக்கணும்னா என்ன பண்றது, போட்டோ நம்ம எப்பயுமே பாத்துட்டு முடியாது. பட் அந்த ஸ்டேஜே நம்ம ஏன் ரீக்ரியேட் பண்ணி ஒரு ஃப்ரேமா வைக்க கூடாது அப்படிங்கிறப்ப, இப்ப எங்களோட ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சோ, எங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ் என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்க ரெண்டு பேரும் இருந்தது, அப்படியே நான் ஒரு மினியேச்சர் செட்டப்பவே பண்ணியிருந்தேன். அது எல்லாருமே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஒருத்தங்க ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா ரிட்டையர் ஆனவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுங்கிறது என்ன கிஃப்டா இருக்கும், அவங்களோட ஆஃபீஸை வந்து அவங்க ஞாபகமா வச்சுக்கிறது தான். அதையே நம்ம வந்து கிஃப்டா பண்ணி கொடுக்கறப்ப நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் கிஃப்ட்ஸ்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆஃபீஸே ரீக்ரியேட் பண்றது, அவங்களோட இருக்கிற இடத்தையே இருக்கப்ப அவங்களோட ஞாபகங்கள் அப்படியே இருக்கும் இல்லையா,
0: வாழ்க்கை வந்து மீண்டும் கொண்டு வர்றது.
1: ஆமா,
0: அந்த வாழ்க்கை தருணம் வந்து மறக்க முடியாத இயல்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்ப அருணையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹைதராபாத்ல இருந்தேன்னு சொன்னீங்க, கண்டிப்பா வந்து கை நிறைய சம்பளம் இருந்திருக்கும், வாழ்க்கை வந்து ஸ்மூத்தா போகலாம். எதற்காக நீங்க இங்க மாறி வந்தீங்க, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு?
2: நம்ம வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டில தான் இருந்தோம், ஹைதராபாத் அப்புறம் வந்து சென்னை இந்த மாதிரி இருந்தபோது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிட்டியோட லைஃப் தான் அதிகமா இருந்துச்சு. இப்ப கிராமிய வாழ்க்கைன்னு வரும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப புதுசாவும் இருந்துச்சு, எல்லாமே மாற்றங்கள் தான்.
0: எந்த கிராமத்துல இருக்கீங்க?
2: இப்ப வந்து கடையக்குடின்னு ஒரு கிராமத்துல இருக்கும், திருவரம்பூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள போனோம். நம்மளுடைய சொந்த நிலம் அது. நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வாங்கியிருந்த நிலத்திலேயே சின்னதா ஒரு ஃபேக்டரி கட்டணும்னு ஒரு ரொம்ப நாள் ஆசை. வாடகை கொடுத்துதான் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டே இருந்தோம், வீடா இருக்கட்டும் கடையா இருக்கட்டும் எல்லாமே சொந்த நிலத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு, தூரம் தான் இங்க இருந்து எங்க வீட்டுல இருந்து இருந்தாலும் சொந்த நிலத்துல பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டி முடிச்சிட்டோம். திறக்கிறதுக்கு முன்னாடி வேலைகள் அங்க ஆரம்பிச்சிட்டோம், வேலைகள் அங்கதான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. எங்களுடைய முக்கிய பணிகள்னு பாத்தீங்கன்னா மினியேச்சர் போட்டோ ஃப்ரேம் முதல் எங்களுடைய யூஎஸ்பி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, இதுதான் எங்களுடைய பேசிக் ப்ராடக்ட். இது இல்லாம நம்ம கார்ப்பரேட்டுக்கு பண்ற கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுவோம். எம்டிஎஃப்ல பண்ற கிஃப்ட், எம்டிஎஃப்னு சொல்லுவாங்க அந்த மீடியம் டென்சிட்டி ஃபைபர் போர்டு, அது மூலமா செய்யக்கூடிய எல்லா கிஃப்ட் ஐட்டம்ஸும் நம்ம பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல நம்ம பென் ஸ்டாண்ட் கொண்டு வரலாம், பெரிய பெரிய அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இது வந்து மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எம்டிஎஃப். ஏன்னா அது காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காது, அஃபோர்டபுளா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இல்லாம ஈஸியா கொடுக்க முடியாத அளவுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எம்டிஎஃப்ல தான் பண்ண முடியும். அது மூலமா நம்ம அக்ரலிக் கிஃப்ட் ஐட்டம்ஸும் பண்றோம், ரிட்டர்ன் கிஃப்ட் அதாவது கல்யாணம் முடிச்சிட்டு போறவங்களுக்கு கொடுக்கற கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இது இல்லாம நம்ம வந்து இந்த மாதிரி ரெசின் கலைகள் மூலமா நம்ம பண்ணிருக்கோம். ரீசெண்டா நடந்த தேர்தலுக்கு பாத்தீங்கன்னா எங்க ரெசின் கிளாக் வந்து நல்ல முறையில போச்சு, பெரிய பெரிய தலைவர்களுக்கே நாங்க டைரக்டாவே கொடுத்துருக்கோம், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது இல்லாம அவங்கள பத்தி நாங்க பேசி போடுறது இன்ஸ்டாகிராம்ல இது வரைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா 5 லட்சம் வியூஸ் ஒரே ஒரு வீடியோக்கும் போந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
3: கலை மீது காதல் கொண்டவர்களுக்கும் புதிதாக கத்துக்க விரும்புறவங்களுக்கும் ஓய்வு நேரத்தை பயனுள்ளதா மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு அழகான சந்திப்பு.

0: கைகளில் திறமையும் மனசில் ஆர்வமும் இருந்துச்சுன்னா சாதாரண பொருளை கூட அழகிய கலைப்பொருளாக மாற்ற முடியும். அப்படி நிகழ்காலத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை காலத்துக்கு நினைவில் வச்சுக்கிற கலை வடிவம் மாற்றி தர தஞ்சாவூர் எஸ் அருண் சரண்யா அவங்களோட கலை அனுபவங்களை தொடர்ந்து கேட்கலாம்.
1: அதெல்லாம் சொல்லி தரீங்க அப்படின்றீங்க, இதை வந்து மாணவர்கள் மத்தியில கொண்டு போவீங்களா இல்ல கிராமப்புறங்களுக்கு இல்லாத உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு மட்டும் சொல்லி தரீங்களா?
2: இப்போ பாத்தீங்கன்னா தெரிந்த நபர்கள் எல்லாம் யாருமே கிடையாது மேம், நம்மளுக்கு இன்ஃபுளுயன்ஸ் மூலமா தான் நம்ம வருது. எப்படின்னா இன்ஃபுளுயன்சர்ஸ்னா நம்ம வெளியில கொடுத்து பண்ணலாம். நான் முன்னாடி இவங்க இருந்தப்ப இன்ஃபுளுயன்சர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தொழில்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் நானே சொல்லியிருந்தேன், நான் ஒரு யூடியூபரா இருந்தேன், எனக்கு 1 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. இது மூலமா எனக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ கொஞ்சம் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் பேச்சு திறமை இருந்ததுனால நான் என்ன பண்ண பேசி போட ஆரம்பிச்சேன். அதாவது முன்னாடி நின்று பேசி போட்டதோட வாய்ஸ் ஓவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சோம். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அது மூலமா எனக்கு நிறைய பிசினஸ்கள் வந்துச்சு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு தலைவரை பத்தி நாங்க ஒன்னு போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. அது மூலமா எங்களுக்கு நிறைய பிசினஸ் வந்துச்சு. இது மாதிரி பண்ண முடியுமாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது.

0: அவங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு ஆபீஸோட செட்டப்ல அவங்க உட்கார்ந்துருக்க மாதிரி அவங்க பின்னாடி இருக்க கட்சி கொடிகள்லாம் வச்சு பண்ணணும்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: அரசியல் இல்லாம நமக்கு வந்து வேற என்ன பண்ணிருக்கீங்க நீங்க?
0: அரசியல் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் காலேஜ் ஹெச்ஓடிஸ் எல்லாம் இருக்காங்களா மேடம், அவங்க வந்து அவங்களுடைய அறைய அப்படியே நம்ம உருவாக்கியிருக்கோம். அப்புறம் நிறைய கார்பரேட் கம்பெனிஸோட எம்டிஸ் அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷனலாக ஒரு கனெக்ட் ஆச்சு. எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து பல வருஷமா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அவங்க உட்கார்ந்துருந்த ஆஃபீஸில் இருக்க எல்லா ஐட்டம்ஸையும், அதாவது அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ், அவங்க வாங்கின எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி அவங்க ரூமை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி கொடுத்தோம். அவங்க கண்ணிலேருந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கண்ணீரோடு தான் போன வாங்கினாங்க. அதே மாதிரி ஒரு அம்மா ஒருத்தவங்க எனக்கு மறக்க முடியாது, அவங்க அவங்களோட மகள் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, என்ன கொடுக்குறதுன்னு அவங்களுக்கு தெரியல, எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னா, இந்த மாதிரி அவங்களோட ஆஃபீஸ் உட்காந்துருக்க இடமும் சுற்றி என்னென்ன விஷயங்கள் அவங்க வச்சுருந்தாங்களோ எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரலாம், கண்டிப்பாக அவங்க வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னிருந்தாங்க. கொடுத்த உடனே கண்ணீர் மழங்க மழங்க அப்படியே வாங்கினாங்க. வாங்கிட்டு அவங்க மகளை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த கிஃப்டிங் துறையை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யறது நாங்கள் இருந்தாலும் அவங்க வாங்குறவங்களுக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும், ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த இடத்துல அவங்க வாங்கும் போது அவங்க கொடுப்பாங்க, ஆனால் நாங்கள் செஞ்சதுங்கிறத விட அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும்.
1: அதாவது ஒரு இடத்த பார்க்குறீங்க, அதை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் போய் பார்த்து அந்த மினியேச்சர் பண்ணுவீங்களா, உங்களோட ஓன் ஐடியாஸில் வச்சு பண்ணுவீங்களா?
0: நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கிட்ட உட்காந்து பேசணும் மேம், டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், அவங்களுடைய இன்புட்ஸை நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம், அவங்க என்னென்ன விருப்பப்படுறாங்க, எதை எதை கொண்டு வர முடியும்னு பொறுமையாக யோசிப்போம். ரெண்டு பேரும் பேசி ஒரு புரிதலுக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்க்ராச்சிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க கொடுக்குற ஃபோட்டோகிராஃப்ஸ், அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற சஜஷன்லாம் கொடுப்போம், இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம், அவங்க அவங்களோட சஜஷன் கொடுப்பாங்க. ரெண்டு பேருடைய இன்புட்ஸை சேர்த்து தான் நம்மளால், அதாவது கூட்டு முயற்சியாக தான் இது பண்ண முடியும். தனியாக நாங்கள் டிசைட் பண்ணி பண்ணோன்னா அவங்களுக்கு விருப்பங்கள் இருக்காது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களுடைய வியூவில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது, இது இப்படி தான் வருமோ அப்படி தான் வருமோன்னு அவங்களுக்கு எதுவுமே நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்படி தான் வாயால் சொல்கிறத விட அவங்கள்ட்ட இப்படி தான் வரும்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளாக பண்ணி காட்டுவோம். ஓ இப்படி வரும்னு அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணுவோம். அதுலேயும் இப்போ ரீசெண்டாக வந்து ஏஐயோடைய ஹெல்ப்ஃபுல் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மேடம். இப்போ நீங்கள் சொன்னது போல் கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு மாணவி வந்து டாக்டர் ஆகணும்னு ரொம்ப பெரிய ஆசை அவங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக அதை பற்றியே சொல்லியிருக்காங்க. 6வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு முடிக்கிற வரைக்குமே நான் டாக்டரை பற்றி இது வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்ட்டு இருந்தப்போ இந்த ஏஐ வந்தப்போ அப்படியே கிரியேட் பண்ணோம். டாக்டர் உட்காந்துருக்க மாதிரியும் அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் போடுறது அதெல்லாம் பார்த்தாங்க. அதை கிரியேட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தப்ப ரொம்ப பெரிய சந்தோஷம், அவங்களோட வாழ்க்கையில் அவங்க அச்சீவ் பண்ண மாதிரியே ஒரு சந்தோஷத்தோட எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க.
1: அந்த கிஃப்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஆனால் அந்த பொண்ணோட லட்சியம் வந்து நிறைவேறி இருக்கும். அதாவது நான் வந்து நான் டாக்டர் அப்படின்றத கனவுலகத்தில் அவங்க வந்து நிறைவேற்றி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கான முயற்சிகள் தொடரணும் இல்லையா?
0: கண்டிப்பாக
1: இது வந்து ஒரு அவங்க கனவை நோக்கி போகிறதுக்காக அந்த படம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஒரு மினியேச்சர் செய்கிறீங்க அப்படின்னா, இதற்குரிய வேலைப்பாடுகள் என்னென்ன இருக்குது, இதை நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, எங்கேருந்து பொருட்களை கலெக்ட் பண்ணுவீங்க, இதில் உங்களுடைய பங்குகள் என்னென்ன இருக்குது?
2: மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் தான் மேம். இப்போ இந்த பாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து நாங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓன் பிரிண்ட் அவுட் தான் உள்ளே யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே லோக்கல் சோர்ஸில் தான் மேம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். எதுவுமே வெளியிலேருந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறது கிடையாது, எல்லாமே மேனுவல் லைக் பேப்பர் தான். அந்த பேப்பரை நம்ம வந்து எல்லாமே மேனுவலாக பண்ணி அந்த ஃபர்னிச்சர் முதற்கொண்டு மேனுவலாக கிரியேட் பண்ணுறது தான். ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மட்டும் தான் அண்ட் லைட், அவ்வளோதான். அதை தாண்டி இல்லை யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு பேப்பர், அந்த பேப்பரை நம்ம வந்து ஃபர்னிச்சராக கிரியேட் பண்ணுறது தான் மேம் இருக்கும்.
1: இப்போ இதுக்கு வந்து கற்பனைகள் கொண்டு வரணும் இல்லைங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க, இப்போ ஒரு தாய் தந்தை இருவரும் இருக்காங்க, அப்போ அவங்களுக்குரிய கற்பனைகள் இப்போ வந்து நான் வாழ்ந்த வீடு நான் இருந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகளையும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, சில பேர் வந்து துயர செய்திகள் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது
0: இருக்கு மேம். அதாவது ஒரு தந்தை இழந்த மகன் இருந்தாங்க, அவங்க வந்து மிலிட்ரியில பணியாற்றிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ண எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது என்ன பண்றதுன்னு எங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, இதை ஏதாவது உங்க ஃப்ரேம்ல வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாம சொன்னோம் ரெசின் மூலமா இதை வந்து ப்ரிசர்வேஷன் ஒரு மெத்தட் இருக்கு, அந்த ஃப்ரேம்ல எல்லாத்தையும் அவங்க அப்பா யூஸ் பண்ண எல்லா பொருளையும் நம்ம கொண்டு வந்துடலாம். அவங்க யூஸ் பண்ண கேப், அப்புறம் வந்து அந்த வாங்கின மெடல், அவங்க யூஸ் பண்ண பேனா, அப்புறம் அவங்க டைரி, முழுக்க முழுக்க அவங்க என்ன ஞாபகங்கள் எல்லாம் இருக்கோ ஒரு பெரிய ஃப்ரேமில் வச்சுட்டு அவங்களுடைய புகைப்படமும் வச்சு மேலே ரெசின் போர் பண்ணியிருந்தோம். ரெசின் போர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஹீல் ஆகி பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு பயங்கர ஒரு கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க வீட்டில் அவங்க வைக்கும் போது அவங்களுக்கு ஞாபகங்கள் பயங்கரமாக வரும். அதை பார்த்துட்டு அவர் ஒரு 5 நிமிஷம் மௌனமாக இருந்தாங்க, அழுகலை எதுவுமே பண்ணலை. அவங்க அப்பாவை அப்படியே பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பேர் வந்து ரெசின் ஆர்ட்டில் ப்ரிசர்வேஷன் பண்ணுற, அவங்களுக்கு அவங்க அப்பா கூடவே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு உணர்வு இருக்கும் மேம். இப்போ
1: ரெசின் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதை வந்து ஒரு மனரீதியான உணர்வுகள் தான். அந்த மனரீதியான உணர்வுகளை வந்து நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறோம் அப்படின்றப்ப அதுல உங்களுடைய பங்கு இருக்கு அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்றப்ப நினைவுகள் நம்ம கூட இருக்குது, ஓகே தான். இதை வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி.

0: இருக்கும்ல.
1: கண்டிப்பா மேடம், சில பேருக்கு அது விருப்பம் இருக்கு, சில பேருக்கு அது விருப்பம் இருக்காது. பாத்தீங்கன்னா இறந்த உடனே அவங்களோட பொருட்கள்லாம் தூரத்திலயோ இல்ல மேலத்திலயோ அவங்களோட நினைவுகள் நம்ம கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் எல்லாமே நினைவுகள்ல தான் மேம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையோட பற்கள் இருக்குல்ல, அது வந்து டூத்
0: அத கூட வந்து சேமிச்சு வைக்கிறாங்க,
1: சேமிச்சு கூட வைக்கிறாங்க. அப்புறம் அந்த கர்ப்பப்பையுடைய இது
0: விந்தணுக்கள்
1: எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க. ரத்தத்தை கூட அவங்க வந்து எடுக்கிறாங்க, ஏகப்பட்டது பண்றாங்க மேம். அதாவது இந்த கர்ப்பப்பை கட் பண்ண கிளிப்பு முதற்கொண்டு அதை வச்சு பண்ண சொல்றாங்க. வர வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா பிரிசர்வேஷன், அவங்களுக்கு வந்து எதை பண்ணாலுமே அவங்க கூட அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க வந்து ஒரு ஆர்ட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும்.
0: இந்த கைவண்ணத்தில் கலைநயத்தை கொண்டு வர நீங்க வந்து பலவிதமான யோசனைகள் வந்து இருக்கும் கண்டிப்பா. இப்ப இதை வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறீங்க, இதுக்கு வந்து எப்படி விலை நிர்ணயம் பண்றீங்க, எத்தனை வாரங்கள் அல்லது எத்தனை நாட்கள்ல நீங்க வந்து ஒரு பொருளை செய்வதற்கு எடுத்துக்கொள்வீங்க?
1: பேஸ்ட் அப்பான் நம்ம ப்ராடக்ட் தான் மேடம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மினியேச்சர் ஆர்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 3-5 நாள். முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கஸ்டமர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், உட்காந்து அவங்களுக்கு என்ன விஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை விஷனரியா கொண்டு வருவோம். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிப்போம். ப்ராடக்ட் ஆல்ரெடி ரா மெட்டீரியல்ஸ் நாங்க பண்ணி வச்சிருப்போம், அது மூலமா நம்ம பண்றது பாத்தீங்கன்னா 3-4 நாட்களுக்குள்ளே முடிச்சிருவோம். ரொம்ப அர்ஜென்டாக இருந்துச்சா 6-7 நேரத்தில் கூட முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்மள்கிட்ட. நம்மள்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு, மொத்தம் 5 எம்ப்ளாயிஸ் நம்ம கூட இருக்காங்க, 5 பேருமே பெண்கள் தான். அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரணும்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கே நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்துருவோம்.
0: அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த 5 பேரும்?
1: 5 பேரும் என் மனைவி சொல்றது அத்தனையும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்.
0: நீங்க என்ன கொடுப்பீங்க அவங்களுக்கு, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு?
2: கஸ்டமர்ட்ட நாங்க ஃபர்ஸ்ட் பேசிடுவோம் என்னென்ன அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு, அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படியே அவங்ககிட்ட கொடுப்போம். ஒரு 4 பொண்ணுங்க இருக்காங்க, அந்த 4 பொண்ணுக்கும் ஒர்க்கை ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பேன். ஒருத்தவங்க லைட் செட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாரும் எல்லாருமே பண்ணிட முடியாது. ஸோ யார் யார் நல்லா ஸ்பெசிஃபிக்காக நல்லா டாக்ஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அதுலேயுமே நிறைய கரெக்ஷன்ஸ் கஸ்டமர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கரெக்ஷன்ஸை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி அதை பேக் பண்ணி சேஃபாக கொரியர் பண்றது பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கும் எங்களுக்கு.
0: இவங்களுக்கு பயிற்சிகள் உண்டா?
2: இவங்களுக்கு நாங்கள் எங்க ஸ்டாஃப் அப்படிங்கிறப்ப எங்களோட முறைப்படி நாங்கள் பயிற்சி கொடுப்போம்.
0: இந்த வகையில பயிற்சிகள் கொடுப்பீங்க நீங்க?
2: ஃபர்ஸ்ட் போட்டோ எடிட்டிங் பண்றதுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ல எப்படி நம்ம கஸ்டமர் கொடுக்கறது, ஒவ்வொருத்துக்கும் மெஷர்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு பர்சன் நிற்கிறப்ப என்ன சைஸ் இருக்கும் அந்த சைஸை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுலேருந்து, அப்புறம் இன்னொரு வந்து கட் பண்றது. சாதாரணமாக நம்ம கட் பண்ணி ஒட்டிடவும் முடியாது, கட்டிங்கில் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ், இந்த பாக்ஸ் அப்படின்னா இந்த பாக்ஸ் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ், ஸோ அது நம்ம ஒரு இது சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி அந்த ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கான்ஸ்டன்ட்டாக ஒரே ஃபர்னிச்சர் கிடையாது, நம்மள்கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொருத்துக்குமே மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருவேன், அந்த மெஷர்மெண்ட் படி அவங்க கட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறது தான் டாஸ்க்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் நம்ம கிளாஸில் சொல்லி தரப்போ இன்னும் டீட்டெயிலிங்காக அவங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி அவங்க பண்ணணும் அது முதற்கொண்டு நம்ம டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவோம் கிளாஸில்.
0: இப்போ ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்களா, அது எப்படி எடுப்பீங்க நீங்கள்? அதுக்கு வந்து எதுவும் தனி கட்டணங்கள் உண்டா?
1: எல்லாத்துக்குமே கட்டணங்கள் இருக்குது மேம், குறைந்தான பட்சத்தில் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஆன்லைனில் ஜூம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் இதில் வந்து நம்ம கனெக்டிவிட்டி பண்ணுறோம். ஆன்லைன் மூலமாகவும் பண்ணுவோம், ஆஃப்லைன் மூலமாக பண்ணுவோம். ஆஃப்லைன் மூலமாக பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்துலேயே ஃபார்ம் லேண்ட் இருக்குது, அதில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து நடக்கும் மேம் இந்த பயிற்சி வகுப்பு.
0: வாரம் வாரம் நடக்குங்களா இல்லை
1: கரெக்டா இருக்கணும், அதுக்குடைய சேஃப்டி பிரிகாஷன்ஸ் கரெக்டா பண்ணா மட்டும்தான் ரெசின் கலைகள்ல கரெக்டா பண்ண முடியும்.
0: இப்ப ரெசின் கலைகள்ல வந்து சேஃப்டி பிரிகாஷன்ஸ் சொன்னீங்களா, அதுல என்ன தீங்குகள் இருக்கும்?
1: தீங்குகள்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதோடைய சுவாசிக்க கூடாது, அதுக்கு ப்ராப்பரா மாஸ்க் வந்து யூஸ் பண்ணணும். மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு தான் அந்த ஆர்ட்டே தொடணும், ஏன்னா அதுல வந்து ஹார்மான விஷயங்கள் நிறைய இருக்கு, ஆசிட்ஸ். அது வந்து கையில படுறதோ டைரக்டா தொடறதோ அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த கையிலேயே யூஸ் பண்ணுவாங்க, அதோட விளைவுகள் அவங்களுக்கு தெரியாது. அட் லாஸ்ட் மூமெண்ட்ல அது கெமிக்கல், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்து சேஃப்டி அண்ட் பிரிகாஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் இது பண்ணவே விட மாட்டோம், அவங்க கால் பண்ணும்போதே சொல்லிடுவோம் உங்களுக்கான இது கிடையாது, நீங்க வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க பொறுமையா பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு ரூம், க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்ல அது பண்ணக்கூடாது. அந்த ஆர்ட் பண்ணும்போது நல்லா டோஸ் எல்லாம் ஓப்பன்ல இருக்கணும், அதிகமா ஏசிலாம் யூஸ் பண்ணாம ஃபேன் பொறுமையா வச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு இந்த ஆர்ட்டை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பயனுள்ளதா இருக்கும்.
0: இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலை நுணுக்கம் கண்டிப்பா
1: இருக்கணும்,
0: அந்த கலை நுணுக்கம் இருந்தாதான் இந்த இதுல வந்து சாதிக்க முடியும். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இந்த பயிற்சிகள் நீங்க எடுத்திருக்கீங்களா?
1: பயிற்சி
0: எங்க எடுத்திருக்கீங்க?
1: இதுக்குன்னு தனியா ஸ்பெசிபிக் கிளாஸஸ் எடுத்திருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கத்துக்கிட்டோம். வட இந்தியால இருந்து சொல்லி கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் இதுக்கான பயிற்சி வகுப்பு நம்ம கத்துக்கிட்டோம், ஆன்லைன் மூலமா கத்துக்கிட்டோம்.
0: 5 நாள்ல உங்களுக்கு போதுமான பயிற்சி

0: போதுமான பயிற்சி இல்லை மேம், தவறுகள் பண்ணி பண்ணி தான் அதுலேருந்து கற்றுக்கிட்டோம்.
1: இப்போ 5 நாட்களில் பயிற்சி எடுத்து இவ்வளோ பெரிய ஒரு துறைக்கு வந்து சாதனை பண்ணணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். அதில் உங்களுடைய மனைவியின் துணையும் இருக்கு அப்படின்றப்ப பாராட்டக்கூடிய விஷயம்.
2: கற்பனைகளுக்கு வண்ணம் தீட்டி திறமைகளுக்கு சிறகுகள் கொடுத்து வண்ணமயமான பயணம் செய்து வரும் எஸ் அருண், சரண்யா இவங்களோட கற்பனையில் களைவடிக்கும் திறன் மென்மேலும் மெருகேற வாழ்த்துவோம். இவங்களோட கலைப்பயண அனுபவங்கள் அடுத்த வாரம் உழைப்பவர் அரங்கத்திலும் தொடர்ந்து கேட்கலாம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திரமோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை புதுடெல்லி விஜ்ஞான் பவனில் இன்று மாலை வழங்குகிறார். இந்த ஊக்கத்தொகை நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க வழி செய்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணிபுரியும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகை பெற தகுதியுடையவர்கள். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற 26வது இந்திய கைரேகை மாநாட்டில் உரையாற்றிய அவர், சிக்கலான வழக்குகளை எளிமையாக்குவதில் இந்த அமைப்பு உதவி புரிவதாக கூறினார். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், அரசின் மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான பிஎட் படிப்பில் மாணாக்கர் சேர்க்கைக்கு இன்று முதல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தரவரிசை பட்டியல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், மாணாக்கர் தங்களது விருப்ப கல்லூரிகளை ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 224 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா தென்கொரியாவின் மின்சன் கிம்மை எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

காற்றலைகளில் இனிமையான கானங்களோடும் நேர்களின் விமர்சன கடிதங்களோடும் செவிகளுக்கு சின்ன சின்ன செய்திகளையும் தூவ வருகிறது இசை தூரல். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்

0: அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட்

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல். இப்ப நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் தகவல், என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே, என்னம்மா சேதிய சொல்லாம சினிமா வசனம் பேசுறியான்னு கேக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு லிங்க் கொடுத்து போலான்னு பார்த்தேன். சரி விடுங்க, விஷயத்துக்கே வந்துடலாம். தினமும் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நம்ப முடியாத பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கத சமூக வலைதள பக்கத்துல பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் வந்து மிஞ்சி போனா 2 கிலோ இல்லைன்னா 3 கிலோ இல்லைன்னா 4 கிலோ வரைக்கும் கூட இருக்கும். அதையும் தாண்டி 7 கிலோனா உங்களால நம்ப முடியுதா? இல்ல இல்ல, ஆனா உண்மையாவே இருக்குதாங்க. சுமார் 7 கிலோ எடை இருக்கிறதுனால இதை வந்து தேங்காய்னு சொல்லாம ராட்சத தேங்காய் அப்படின்னு சொல்றாங்களா? தேங்காயே 7 கிலோனா அதோட தண்ணி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? இதுல வந்து சுமார் 2 லிட்டர் தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ராட்சத தேங்காயை வெட்டுற காட்சிகளும் அதுல இருந்து 2 லிட்டர் தண்ணி வர வீடியோவும் தான் இப்ப அனைவராலும் பார்க்கப்பட்டு ட்ரெண்ட் ஆகி இருக்கு. இது பாக்குறதுக்கும் அளவுலையும் பெருசா இருக்கிறதுனால இது வந்து இயற்கையின் ஒரு அதிசயம் அப்படின்னு வேற சொல்றாங்க. இதை பார்த்த பல பேர் என்ன இந்த வெயிலுக்கு இப்படிப்பட்ட தேங்காய் நம்ம கையில கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்லாம் பதிவிட்டு இருக்கிறாங்களா? ஆனா இது குறித்து ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மாதிரி ராட்சத நம்ப முடியாத தேங்காய் வந்து குறிப்பிட்ட தட்பவெட்ப நிலைகள்ல அதிசயமா எப்பயாச்சும் வரும், ஆனா எப்பயுமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இந்த தகவலோட அடுத்ததா வந்து நேயர்களோட விமர்சன கடிதங்களை வந்து படிக்க போறோம். அந்த வகையில வரக்கூடிய முதல் கடிதம் யாருடையது, எந்த தேதிக்கானதுன்னு பார்த்தலாமா? இந்த மாதம் 13ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறவங்க மதுரை, மணிநகரம், சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி அனுப்பியிருக்கிறாங்க. அன்பார்ந்த திருச்சி பண்பலைக்கு கனிவான வணக்கம். அன்று வந்து 13ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியை செயலி வழியே செவி மடுத்தோம். இதில் இந்தியாவில் உள்ள சிறப்பான நகரங்கள் பற்றி அறிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் படைத்த திருச்சி பண்பலைக்கும் எனது பாராட்டுகள், நன்றிகள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இந்த கடிதத்தை. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த கடிதம் வந்து பாத்தீங்கன்னா அதே 13ஆம் தேதிக்காக யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னா, இலுப்பைக்குடியிலிருந்து கண்ணன், கலைச்செல்வி, ஜெயேந்திரன், புவனேஸ்வரன் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்று இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில 8:30 முதல் 9 மணி வரை ஒளிபரப்பான இயக்குநர் இமயம் பாரதிராஜா அவர்களின் நினைவு அஞ்சலியாக ஒளிபரப்பிய பண்பலை வானொலிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் தமிழ்தாய் கண்டெடுத்த திரையுலகின் இமயத்தை அறிவிப்பாளர் அவர்கள் பேட்டி கண்ட விதம் மிகவும் அருமையாக இருந்தது. அவர் நினைவு என்றென்றும் எங்கள் மனதில் இருக்கும், இனிக்கும். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து கடிதம் கிடையாது, கடித கட்டுகள். ஒரே நேயர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க 16ஆம் தேதிக்காக தான், ஆனா 3 கடிதங்கள் அனுப்பியிருக்கிறாங்க, 3 நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. யார் எங்கிருந்துன்னு பார்த்தலாமா? கூகூர் புகழேந்தி முத்துலட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க 16ஆம் தேதிக்காக. என்ன சொல்றாங்கன்னா, அன்று காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் தோல் பற்றி முகப்பரு மருத்துவர் அகிலா அவர்கள் சொன்ன அறிவுரைகளை கேட்டு பயனடைந்தோம். ஆண் பெண் இருவருக்கும் வரும் முகப்பருக்கள் பற்றி கூறியது அருமை, கேட்டு பயனடைந்தோம். பிறகு காய்கறி விலை நிலவரம் பெரிதும் பயனுள்ளதாக இருந்தது. அன்று நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுகள்னு சொல்லி ஒரு கடிதத்தை முடிச்சிட்டாங்க. அடுத்த கடிதத்துல என்ன சொல்றாங்கன்னா, மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டோம். 2வது பாடல் வந்து முகராசி படத்திலிருந்து உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேர் என்ற பாடல் ஒளிபரப்பானது. அந்த பாடல் எங்கள் பெயரோடு வந்தது ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் ஊர், எங்கள் பெயர்கள் தெளிவாக வாசிக்கப்பட்டது. எங்கள் பாடல் ஒளிபரப்பிய அறிவிப்பாளருக்கு எங்கள் பாராட்டுகள், நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடித கட்டுகள் வந்து நிறைவாக போகுது. என்னன்னா, அடுத்து நிறைவான கடிதம் இவருடையது. அன்று வந்து ஞாபகம் மருதி நிகழ்ச்சி கேட்டோம். இணைப்பில் வந்த நேயர்கள் அனைவரும் நல்ல நல்ல பாடலை கேட்டார்கள், நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். அப்புறம் திருமணமேடு அம்சவள்ளி அப்படிங்கிற தோழி வந்து பாக பிரிவினை படத்திலிருந்து ஏதோ ஒரு பாடலை ஒளிபரப்புங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அறிவிப்பாளர் வந்து தாழையம் பூ முடிச்சு அப்படிங்கிற பாடலை ஒளிபரப்பினார். ஒளிபரப்பி அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள், நன்றிகள்னு சொல்லி இந்த கடிதங்களை நிறைவு செய்யறவங்க கூகூர் புகழை

ఇది ముత్తులక్ష్మి. நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த கடிதம் வந்து இந்த மாதம் 15 தேதிக்காகவும் 16 தேதிக்காகவும் அனுப்பியிருக்கிறவங்க குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கே, சிவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா மற்றும் சீர்காழி, கோகுல், பாக்யா, ரத்தன்யா, ஸ்ரீமித்ரன் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நிகழ்ச்சிக்காகனு பார்த்தரலாம். கானம் பாடும் வானம் பாடி 102.1 இனிய வணக்கம். திருச்சிராப்பள்ளி பண்பலை 102.1 அன்று மாலை சரியாக 4:04 முதல் 5 வரை வாரத்தின் முதல் நாளில் வந்தோரை வெல்ல வைக்கும் வண்ணமிகு வண்ணக்கோளங்கள் நேர நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் நமது அன்பு அறிவிப்பாளர்கள் கோபால், தரணியும் இணைந்து கண்டுபிடி கண்டுபிடி, அதாவது சிறு சிறு குறிப்புகளை தந்து அந்த குறிப்புகளை கொண்டு பதிலை கண்டுபிடிக்க சொன்னார்கள். இணைப்பை தொட்டு நமது அன்பான நேயர்கள் ஒவ்வொருவரும் குறிப்புகளை கேட்டு பதிலை பளிச் பளிச் என்று கூறினர். நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் மிக மிக அருமையாக இருந்தது, நன்றிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை நிறைவு செஞ்சிட்டாங்க. அடுத்த கடிதம் வந்து 16 தேதிக்காக என்ன சொல்றாங்கன்னா, இன்னிசை சங்கமம் 102.1 இனிய மாலை வணக்கம். அன்று வந்து 5:03 முதல் 6 வரை மாலை நேரத்து இசைதாகமாய் எங்கள் இதயங்களை இன்னிசையால் நிறைத்து வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு பண்பலையில் பயணித்தோம். நிகழ்ச்சியில் அன்பு தோழன் பூவாளூர் எல் கௌதமன் அவர்களின் கவிமிகு தொகுப்பில் காற்றலியில் கவிதை புனைந்து வந்த இடைக்காலத்து காதல் கீதங்கள் ஒவ்வொன்றும் கவி நயமும் இசை நயமும் கலந்து தந்தன. அதாவது விக்ரம் படத்தில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகியும் பாடிய சிப்பிக்குள் ஒரு முத்து வளர்ந்தது, சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் நினைவு ஒரு பறவை நன்று வழங்கிய பண்பலுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி இந்த கடிதங்களை நிறைவு செய்கிறாங்க. குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கே, சிவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா மற்றும் சீர்காழி, கோகுல், பாக்யா, ரத்தன்யா, ஸ்ரீமித்ரன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.
3: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்.

0: ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனித்து
1: கருங்கல் மனதையும் கரையச் செய்யும் திருவாசக இனிமையும்
0: குருந்த மரத்தடியில் குருவாக வந்த இறைவனின் பெருமையும் பேசும் நேரலை
1: ஆவுடையார் கோயிலில் இருந்து.
2: ஈசனே சிவகாமினேசனே.
1: நாளை காலை 10:30
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள்
3: திருச்சி சாரதாசில். காத்திருங்கள்.
4: மணி 20 திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல் நிகழ்ச்சியில நேயர்களோட விமர்சன கடிதங்களை வந்து படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. அந்த வகையில் அடுத்ததா வரக்கூடிய கடிதம் இந்த மாதம் 15 அனுப்பியிருக்கிறவங்க பொன்மலைப்படியிலிருந்து ராஜமாணிக்கம் அப்புறம் செல்வராஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானொலிக்கு வணக்கம். அன்று ஒளிபரப்பான திரைக்களஞ்சியம் கேட்டும் அருமையோ அருமை. காஜாப்பேட்டை ரஷீத் அவர்கள் அனுப்பிய திரைக்களஞ்சியத்தின் அரிய வகை படங்கள் வந்தது. பாடல்களும் நிறைய கருத்துக்களை அள்ளி கொடுத்தது. குறிப்பாக ஒத்தையடி பாதையில் படத்தில் இடம்பெற்ற செப்பு குடம் தூக்கி போற செல்லம்மா நான் விக்கி போறேன் தாகத்திலே பாடல் வந்து சூப்பர். பாடல்களை கேட்டு நானும் சொக்கி போனேன். காஜாப்பேட்டை ரஷீத் அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த கடிதம் வந்து 15 தான் அனுப்பியிருக்கிறவங்க புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கீரை எஸ் ஏ சாமி சூசை மீறி அனுப்பியிருக்கிறாங்க. அன்று திங்கட்கிழமை காலையில் வசந்த அழைப்பில் கல்லூரி சமூக பணித்துறை தலைவர் கேப்ரியல் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் மனதில் நின்றன. முதுமையிலும் மகிழ்ந்து வாழ 30 கூட்டல் 30 கூட்டல் 30 கூட்டல் 10 நேர மேலாண்மை அருமை. மன ஆறுதல் கருத்துக்கள் ஆழமாய் பதிவிட்டன. விட்டுக் கொடுத்து கட்டுப்பாட்டால் கட்டுப்படாமல் கவலை மறந்து வாழ அறிவுரைகள் சிறப்போ சிறப்பு. வசந்த அழைப்பின் சிகர நிகழ்ச்சி என சொல்ல வைத்தது உங்கள் உடன் உரையாடிய சித்ரா திருவாளன் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டும். நிலையத்திற்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய கடிதம் வந்து 18 நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறவங்க திருச்சி கருமண்டபம் ஜியா அனுப்பியிருக்கிறாங்க. மங்கையர் உலகம் தலைப்பு சூப்பர். பேசிய தோழிகள் அனைவரும் சுவைபட பேசினார்கள். தொகுத்து வழங்கிய நெறியாளர் மிக அருமையாக இனிமையாக தொகுத்து வழங்கினார். நன்றி பாராட்டுகள். 1:05 ஒளிபரப்பான மதுரகீதம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பிய அனைத்து பாடல்களும் அருமை. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிகவும் சிறப்பாக உள்ளது. பின்னாடி திருப்பி பாருங்க அப்படின்னு வேற அதையும் எழுதியிருக்கிறாங்க. திருப்பிட்டோம். காலை மலர்ல முயற்சி வாகை சூடும் என்று தமிழ் மனம் கமல மாலைகள் இடம் மாறுது மாறுது மங்கள நாளிலே என்ற பாடலுடன் காலை மலர் மலர்ந்தது மிக அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 17 என்ற இசைத்தூரல் நிகழ்ச்சியில் இடையிடையே ஒளிபரப்பான பாடல்களும் கடிதங்களை வாசித்த சகோதரி அவர்களின் தமிழ் உச்சரி

படைப்பு மிகவும் தெளிவாகவும் அருமையாகவும் இருந்தது. நெறியாளருக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வண்ணக்கூடங்கள் சிறப்பாக விளையாடினார்கள், நெறியாளர்களுக்கு பாராட்டுகள். அப்புறம் பொன்மாலையாகவே கோர்த்து இடைக்கால பாடல்கள் வழங்கியது மிகவும் அருமை, பாராட்டுகள், நன்றின்னு சொல்லிருக்காங்க. திருச்சி கருமண்டலம் ஜியா. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த கடிதம் வந்து 16ஆம் தேதிக்காக, இந்த மாதம் 16ஆம் தேதிக்காக இரண்டு கடிதங்கள் நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. யாருன்னா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன் அனுப்பியிருக்கிறாங்க. என்னன்னா, நீலாம்பரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன், இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டேன், சிவகுருநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி, நாள்மலர் நிகழ்ச்சி கேட்டேன், சித்தரஞ்சன் தாஸ், அப்புறம் ஆச்சாரியார், பிரசுல்லா, சுந்தராச்சாரியார், கருமுத்து, தியாகராசர், இயக்குனர் சரண், பின்னணி பாடகர் டி எம் கிருஷ்ணச்சந்திரன் இவர்களின் தனிச்சிறப்புகளை நாள்மலர் நிகழ்ச்சி மூலம் கேட்டு தெரிந்து கொண்டேன். விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி. இளையூருள் கண்ண வெற்றி கதை நிகழ்ச்சியில் தென்னந்தோப்பில் ஊடுபயிராக அரளிச்செடி வளர்த்தால் தினசரி 25 கிலோ பூ எடுத்து விற்றால் நல்ல லாபம் கிடைக்கும் என்பது பற்றி சொன்னதன் மூலம் விவசாய நேயர்களுக்கு நல்ல செய்தி. நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றி. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் முகப்பரு பற்றி டாக்டர் அகிலா அவர்கள் சொன்னது அருமை. அப்புறம் 13 வயது முதல் 40 வயது வரை முகப்பரு பருவம், மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நாமே சுய மருத்துவம் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று தெளிவாக சொன்னார் டாக்டர் அகிலா அவர்களுக்கு நன்றி. காலைமலர் நிகழ்ச்சியில நமது நிலம் பாலைவனம் ஆகக்கூடாது என்பது பற்றி முனைவர் எம் வசந்தி அவர்கள் தெளிவாக சொன்னார், வசந்தி அவர்களுக்கு நன்றி. அப்புறம் வசந்த் அழைப்பு கேட்டேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா கோழி வளர்ப்புகளை பற்றி தெளிவாக சொன்னார், நேயர்களுக்கு நல்ல செய்தி. கிருபா அவர்களுக்கு நன்றி. இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நல்லவன் பத்ரி பட பாடல்கள் அருமை. அப்புறம் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் தொட்டில் பழக்கம் பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள். மதுரகீதம் நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் அருமை. மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் கலைச்செல்வி குழுவினர் கிராமிய பாடல்கள் அருமை, கேட்க இனிமையாக இருந்தது. கலைச்செல்வி கலைக்குழுவிற்கு நன்றி. இசைத்தூரல் நிகழ்ச்சியிலும் மின்னஞ்சல்கள் கடிதங்கள் வாசிக்கப்பட்டது. அதில் என்னுடைய கடிதங்கள் வாசிப்பதை கேட்டு நானும் எங்கள் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடைந்தோம். வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில தமிழை பற்றி கேட்ட கேள்விகளுக்கு நேர்கள் நல்ல பதில்களை சொன்னார்கள். கடைசியாக செந்தமிழ் கொழுந்தமிழ் பற்றி யார் எழுதியது என்ற கேள்விக்கு வீரமாமுனிவர் என்று பதில் சொல்லி நிகழ்ச்சி நிறைவடைந்தது. நிகழ்ச்சி வழங்கிய சகோதரர் கௌதமனுக்கும் சகோதரி கலையரசிக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் இவருடையதுதான், திருச்சி ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன் அனுப்பியிருக்கிறாங்க. என்னன்னா, அன்று வந்து ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில் நேர்கள் குரல் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்ட பாடல்களை இல்லை என்று சொல்லாமல் அள்ளி வழங்கிய கௌதமன் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கானடா ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன், இணைத்தானும் நல்லவி கேட்க நிகழ்ச்சி கேட்டேன், முனைவர் அம்சப்ரியா அவர்களுக்கு நன்றி, நாள்மலர் நிகழ்ச்சியில் வாஞ்சிநாதர், எம் சி ராஜா, எழுத்தாளர் சோமசுந்தரம், பருளி, லியாண்டர் பயஸ், வீனஸ் வில்லியம்ஸ் இவர்களின் தனிச்சிறப்புகளை நாள்மலர் மூலம் கேட்டு தெரிந்து கொண்டேன். விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி. தமிழமுதம் நிகழ்ச்சியில் தமிழை பற்றி அழகாக பேசிய முனைவர் சி காசி மாரியப்பன் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து மருத்துவ நேரம் நிகழ்ச்சி கேட்டேன் டாக்டர் அகிலா அவர்களுக்கு நன்றி. வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் நட்பா உறவா என்ற தலைப்பில் பல நேயர்கள் கலந்து கொண்டு உறவாடினார்கள். என்னை பொறுத்தவரை உறவுதான் பெரியது அப்படின்னு சொல்லி இவரோட கருத்தையும் இங்க சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி அருமைன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி வழங்கிய சகோதரிக்கு நன்றி. அப்புறம் போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் அருமை. எனக்கு பிடித்த முதல் பாடல் பொட்டு வைத்த தங்க குடம் வழங்கிய சகோதரிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் போட்டி போட்டு ஜாலியாக கலந்து கொண்டார்கள் என்று சகோதரி பிரியா வைரமணிக்கும் சகோதரி சபினா மீராவிற்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. பொன்மாலை நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் அருமை. பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளர் பிரியா வைரமணிக்கு நன்றி. அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.

0: இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டறிஞ்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில இப்ப வந்து ஒரு செய்தி தெரிஞ்சுக்க போறோம். என்னன்னா, சில சமயம் நம்ம எதுவுமே பண்ணாம இருந்த விஷயம் வந்து பாராட்டப்படும். பல சமயம் நம்ம ரிஸ்கையே ரஸ்கா நினைச்சு பண்ண விஷயம் போற்றப்படும். அந்த மாதிரிதான் இப்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதோட டைட்டில் என்னன்னா, வியந்து பார்க்க வைத்த வியட்நாம் தாத்தா. ரைமிங்கா இருக்குல்ல. வாங்க, இந்த தலைப்புக்குள்ளார இருக்க சாதனை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வியட்நாமின் ஹோயான் பகுதியில கூடை படகு சவாரியில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோடு நம்ம தாத்தாவும் பயணம் செஞ்சிருக்கிறாருங்க. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா, சுற்றுலா பயணி ஒருத்தர் செல்பி எடுக்கிறேன்னு கைபேசிய ஆத்துல நழுவ விட்டுட்டாராம். அத்தோட நம்ம போன் அவ்வளவுதானும் மனசையும் விட்டாராம். அப்பதான் நம்ம 70 வயது வியட்நாம் தாத்தா, அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா லாக், கொஞ்சம் கூட யோசிக்காம தண்ணியில குதிச்சு கைபேசி எடுத்து அந்த பயணிக்கிட்ட ஒப்படைச்சுட்டாராம். அப்புறம் என்ன, 70 வயதுலயும் தளராத வேகம், அயன் மேன், ஸ்பைடர் மேன் எல்லாராலையும் பாராட்டப்பட்டு எல்லாரோட இதயத்தையும் வென்றுட்டாரு லாக் அவர்கள். சரிமா, தண்ணிக்குள்ளார முங்கி போன மூழ்கி போன போனு ஒர்க் ஆச்சா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்குமே. இப்ப ஆழத்துல இறங்கினா 70 வயது முதியவரே யோசிக்காம உதவிக்கரை நீட்டி இருக்கப்ப நாம ஏங்க இவ்வளோ ஆழமா யோசிக்கணும்?

0: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान, जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: மூணு மணி 42 நிமிஷம், திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டிருக்கோம் இது இசை தூரல். இப்ப வந்து நம்ம கிட்ட நேயர்களோட மின்னஞ்சல்கள் இருக்கு, அதை தான் படிக்க போறோம். இந்த மாதம் 17 அதாவது புதன்கிழமைக்கான மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. அன்று பகல் 1 மதுரகீதம் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடித பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மேலாண்மை நிறுவனர் துணை பேராசிரியர் முனைவர் சந்திரசேகர் ஐயா அவர்கள் முருங்கை மரத்தில் உள்ள கீரை, பூ, காய், விதை எப்படி மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தலாம் என்று பல தகவல்களை கூறியது சிறப்பாக இருந்தது. நேர்காணல் செய்த அடைக்கலராஜ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சொல்லியிருக்காங்க. 3 இசை தூரல் நிகழ்ச்சியில் நேர்களின் வண்ண மடல்களை இனிமையாக வாசித்த தரணி அவர்களுக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. மாலை 5 பொன்மாலை நிகழ்ச்சியில் கவிதையும் கானமுமாக இடைக்கால பாடல்கள் அருமையோ அருமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய பிரியா வைரமணி அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சலை அனுப்பியிருக்கிறாங்க. தஞ்சாவூர் லட்சுமி. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சி குமரநகர் எஸ் லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. வணக்கம் சொல்லியிருக்காங்க. இன்று இனிய உலகம் இனியும் தாங்குமா பகுதியில் நிலத்தடி நீர் வெப்பமாக மாறும் அபாயத்தையும் அதன் பக்க விளைவுகளையும்

அழகாக சுருக்கமாக எடுத்து கூறிய சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மங்கை உலகம் பகுதியில் கலையரசி வந்து மழைக்காலம் வந்தால் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை பற்றி கேட்டார். வெளியில் வெயில் சுட்டெரித்து கொண்டிருந்தது, கலையரசி கேட்ட வேலை மழை வரட்டும் என்று நினைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி புன்னகைச்சிட்டே எழுதியிருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா, அதனால தான் அவங்க அந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இசைத்துறல் நிகழ்ச்சியில் பாடல்கள் தெரிவிற்காக அறிவிப்பாளர் கலையரசிக்கு ஒரு பாராட்டை சொல்லியே ஆக வேண்டும். முதன் முதலாய் உன்னை பார்க்கிறேன் பாடல் சூப்பர், கடிதங்கள் மின்னஞ்சல்கள் நன்றாக வாசித்தார். சந்தோஷமாக இருந்தால் முதல் துளி கண்ணீர் வலக்கண்ணில் இருந்தும், சோகமாக இருக்கும்போது முதல் துளி கண்ணீர் இடக்கண்ணில் இருந்தும் வரும் என்ற தகவல் சூப்பர் கலையரசி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி குமரநகர் எஸ் லக்ஷ்மி.

0: யானை டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் 97வது பிறந்த நாளில் நம்முடன் இணைகிறார் சூழலியல் ஆர்வலர் போ மோகன்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் மக்களே. காட்டுயிர் மீது அன்பு கொண்டு

0: அனைவருக்கும் சூழலியல் மீது அக்கறை கொண்டவர்களுக்கும் இன்று மிக முக்கியமான நாள். காட்டுயிர்களின் காவலர், நம்மோடு வாழ்ந்த ஆகச்சிறந்த மனிதர், யானை டாக்டர் என்று அன்போடு அழைக்கப்படும் டாக்டர் கே அவர்களின் பிறந்த நாள் இன்று. டாக்டர் கே என்று சுருக்கமாக அழைக்கப்படும் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றிய நிகழ்ச்சியான சில நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த உலகத்திலேயே மனிதர்களை பற்றி மட்டுமே உயர்வா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்நிலையில டாக்டர் கே அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வார், உண்மையிலேயே இந்த உலகத்துல மனுஷன்தான் இருக்கிறதிலே ரொம்ப வீக்கான மிருகம். மற்ற மிருகங்கள்லாம் நோயையும் வழியையும் பொறுத்துக்கிறதில் இருக்கிற கம்பீரத்தை பார்த்தா கண்ணில் தண்ணி வந்துடும். உயிர் போற வழி இருந்தாலும் யானை அலறாது, துடிக்காது, கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும், உடம்பு அங்கங்கே அதிரும். யானைக்கு மயக்க மருந்து கொடுக்காம சர்ஜரி பண்ணலாம், அந்த அளவுக்கு பொறுமையாக ஒத்துக்கிட்டு நிற்கும். என்ன ஒரு அற்புதமான ஜீவன்! கடவுள் அவரோட ஆகச்சிறந்த கிரியேட்டிவ் மூடில் படித்த ஒரு படைப்பு தான் யானை அப்படின்னு யானையை பற்றி டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிடுவார். வனத்துறையில் டாக்டராக இருந்து காட்டு மிருகங்களுக்கும் வீட்டு வாழ் மிருகங்களுக்கும் இந்திய வனத்துறையில் மருத்துவராக பணியாற்றிய டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் காணுயிர் விலங்குகளுக்கும் வீட்டு விலங்குகளுக்கும் அவர் செய்த மருத்துவ பணிகள் அசாதாரணமானவை. குறிப்பாக யானைகளுக்கான சிறப்பு மருத்துவத்தில் உலகமே வியந்த வல்லவர் அவர். காட்டில் வாழும் விலங்குகளின் உடல்நிலையை பேணுவதற்காக அவர் உருவாக்கிய விதிமுறைகள் தான் இன்றைக்கும் இந்திய வனவியல் துறையோட அதிகாரப்பூர்வ கையேடா இருக்குதுன்னா பாத்துக்கங்களேன். பொதுவா யானைங்க மனிதர்கள் வாழும் பகுதிக்கு வரப்ப நம்ம சொல்லுவோம், பயிர்களை நாசம் பண்ணிருச்சு அப்படின்னு. மனித விலங்குகள் குறித்து மிகப்பெரிய செய்தி ஊடகங்கள்ல பகிரப்படும். ஆனா இதே மனிதர்கள் காட்டுக்குள்ள போனா எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத டாக்டர் கே சொல்றாரு பாருங்களேன். மனுஷனோட ஆக மோசமான குணங்களை பார்க்கணும்னா நாம காடுகளுக்கும் மலைகளுக்கும் போகணும்னு டாக்டர் கே சொல்லுவாரு. படிக்காதவங்க இல்லைங்க, நல்லா படிச்சவங்க, பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க தான் ஊர்ல இருந்து மது பாட்டில்களோட வராங்க. வனவிலங்குகளை பார்த்தா ஆரன் அடிக்கிறது, சத்தமா ஸ்பீக்கர் வச்சு குதிச்சு டான்ஸ் ஆடுறது, மலை உச்சிக்கே போய் கிட்ட வார்த்தையில கூவுறதுன்னு என்ன ஒரு அநாகரிகம்! அதை விட கொடுமை, சாலையோர குரங்குகளுக்கு பழத்துக்குள்ள மிளகாய் தூள் வச்சு கொடுக்கறது, மான்கள் மேல கல்லை வீசுறது, யானை குறுக்கே வந்தா ஹாரன் அடிச்சு மிரட்டுறது. அதுவும் காட்டுக்குள்ள அவங்க வெறியோட வீசிட்டு போற மது பாட்டில்கள் உடைஞ்சி யானைகளோட கால்களில் குத்தி சீல் வச்சிடும். அதால நடக்க முடியாது. அந்த சீல் எலும்பை தொட்டுட்டா அப்புறம் அந்த யானை உயிர் பிழைக்கவே முடியாது. வீங்கிய கால்களோடு சில நாட்கள் காட்டுக்குள்ளேயே அலைஞ்சி ஒரு கட்டத்தில் நகர முடியாம ஏதோ ஒரு மரத்துல சாஞ்சி நின்னே உயிரை விடும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு கொடுக்கும். இப்படி மனிதர்களோட தவறால பாதிப்பு ஏற்பட்ட விலங்குகளுக்கு மருத்துவம் பார்ப்பதையே தன் வாழ்நாள் முழுவதும் செலவழித்தவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி தாங்க நம்ம டாக்டர் கே. நம்ம டாக்டர் கே அவர்களோட மிக முதன்மையான பங்களிப்புனா இதை குறிப்பிடலாங்க. காட்டுல ஒரு விலங்கு எப்படி இறந்து கிடந்தாலும், அது எவ்வளவு அழகிய நிலையில் இருந்தாலும், அதை காட்டுக்குள்ள சாகிற ஒவ்வொரு மிருகத்தையும் பிரேத பரிசோதனை செய்யணும்னு சட்டமாக்கினதே நம்ம யானை டாக்டர் தான். அது எவ்வளவு அழுகிய நிலையில் இருந்தாலும் சோதிக்கணும், அப்பதான் அது நோயால் இறந்ததா இல்ல மனிதர்களின் கொடூரத்தால் கொல்லப்பட்டதான்னு தெரியும் அப்படின்னு டாக்டர் கே சொல்லியிருக்காரு. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய யானை டாக்டர் தமிழ் சிறுகதைகள்ல மிக முக்கியமான சிறுகதை, குறிப்பா காணுயிர்கள் பத்தி எழுதப்பட்ட சிறுகதைகள்ல மிக முக்கியமான சிறுகதை. அதை நீங்க வாசிச்சீங்கன்னா யானை டாக்டரோட முழு பிம்பத்தையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கோயில்ல வளர்க்கப்படுற யானைகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அழைச்சிட்டு போய் புத்துணர்ச்சி முகாம் தரணுங்கிறத அந்த சிந்தனையே டாக்டர் கே ஓடது தான். அவர்கள் வனவிலங்குகள் மீது காட்டிய அக்கறை எல்லையற்றது. காட்டு விலங்குகளின் பாதுகாப்புக்காக இந்தியாவில் தொலைநோக்காக சிந்தித்த மிகச்சிறந்த சூழலியலாளர்களில் ஒருவர் டாக்டர் கே என்று அழைக்கப்படும் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நேயர்களே, இயற்கையை நாம் நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, தயவு செய்து அதை வளைக்காமல் இருப்போம். காடுகளுக்கு போகும்போது நெகிழி பைகளையும் மது பாட்டில்களையும் தவிர்ப்போம். அதுதான் நாம் அந்த யானை டாக்டருக்கு செலுத்துகிற உண்மையான அஞ்சலி.
1: யானை டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் 97வது பிறந்த நாளில் இதுவரை நம்முடன் இணைந்திருந்தார் சூழலி.

0: ஆர்வலர் போ மோகன்ராஜ் அவர்கள்.
1: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
2: பன்னிரண்டு
1: ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

3:54 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல் நிகழ்ச்சியில நேயர்களோட மின் அஞ்சல்களை படிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில நேற்றைய நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. லால்குடி வரதராஜ நகர் எம் ராஜேந்திரன் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று மாலை 3 மணிக்கு ஒளிபரப்பான இசை துறல் நிகழ்ச்சியை கேட்டேன். திரைப்பட பாடல்கள், உலக செய்திகள், பயனுள்ள தகவல்கள், நேயர் கடிதங்கள் போன்றவை இடம்பெற்றன. நிகழ்ச்சியை கேட்க ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. குறிப்பாக வலது கண்ணில் நீர் வழிந்தால் மகிழ்ச்சியை குறிக்கும் என்றும், இடது கண்ணில் நீர் வழிந்தால் அது சோகத்தை குறிக்கும் என்றும் சொல்லப்பட்ட செய்தி புதியதாகவும் அருமையாகவும் இருந்தது. நேயர்களின் கடிதங்களுக்காக மட்டுமல்லாமல் நல்ல நல்ல தகவல்களை அறிய இந்நிகழ்ச்சி நேயர்களுக்கு ஒரு நல் வாய்ப்பாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா, திருவானைக்காவல் கீழே கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்கிறாங்க. காலையில வந்து இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசின மதுரை காந்தி அருங்காட்சியக மேலாளர் முனைவர் நடராஜன் அவர்கள் காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் பற்றி சிறப்பாக கூறினார். வசந்த் அளிப்பு நிகழ்ச்சியில் மருத்துவர் ஜி செந்தில்குமார் அவர்கள் கர்ப்பப்பை மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த பல முக்கிய தகவல்களை வழங்கினார். நன்றி. உழவர் உலகம் நிகழ்ச்சியில அருண் ராகுல் அவர்கள் பழமரங்கள், பனைமரங்கள் மற்றும் பட்டை, கிராம்பு, முந்திரி, மல்பெரி செடிகள், மீன் வளர்ப்பு என ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றி தகவல்களை நம் இயக்குநர் ஆர் வி ஐயா அவர்களுடன் உரையாடியது அருமை. வழங்கிய பண்பலுக்கு நன்றிகள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தும் பாத்தீங்கன்னா, நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி குழஞ்சிநாதன் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நேற்று காலை மலர் இதய ராகம் நிகழ்ச்சி கேட்டேன். பாடல்கள் சூப்பர். அறிவிப்பாளர் நிகழ்ச்சி நடத்திய விதம் பாராட்டுகள். ஒளிபரப்பிய ரெயின்போ எஃப்எம் 102.1 வாழ்த்துக்கள். நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய நிறைவான மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, மலைக்குடிப்பட்டி சண்முகம், தாராசுரம், கைலாசம் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வணக்கம். நேற்று மாலை 5:05 பொன்மாலையில் தாவணி கனவுகள், கை கொடுக்கும் கை, ஆவாரம் போ, இப்படி அற்புதமான படங்களிலிருந்து சூப்பரான சிறப்பான பாடல்கள் வழங்கினாங்க சிஸ்டர். கவிதை வரிகள் அதைவிட சிறப்புங்க. எல்லா பட பாடல்களும் எக்ஸலன்ட் அப்படின்னு சொல்லலாம். நன்றிங்க. 8:30 நேர்கள் நேரலில் கேட்ட பாடல்கள் வந்தன அருமை. 10:05 வாட்ஸ்அப் மூலமாக நேர்கள் கேட்ட பாடல்கள் எல்லாமே அற்புதம் தான். எங்களுடைய விருப்ப பாடலும் வந்தது. கேட்டு மன மகிழ்ச்சி அடைந்தோம். சிறப்புடன் வழங்கிய திருச்சிராப்பள்ளி வானொலிக்கும் அறிவிப்பாளர் சகோதரி அபிராமி நீலவண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சி குறித்து விமர்சன கடிதங்களை எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுக்கான அஞ்சல் முகவரி நிலைய இயக்குநர் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 1. உங்களுக்கான மின் அஞ்சல் முகவரி airtrichy@gmail.com. நன்றி நேர்களே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். நாட்டின் அனைத்து மாநிலங்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் வரும் 2047 ஆண்டிற்கு முன்பே சிக்கிள் செல் நோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான மகளிர் வலுவூட்டப்பட்ட குடும்பம் என்ற இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இந்நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என மத்திய அரசை பேரவை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டார். அரசியல் கட்சிகளுக்கிடையே கொள்கை நிலைப்பாட்டில் வேறுபாடுகள் இருந்தாலும் மக்களுக்காக ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இத்தீர்மானத்தை வரவேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், இத்தீர்மானத்தை அனைத்துக் கட்சிக் குழுவினரும் பிரதமரிடம் நேரில் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். காங்கிரஸ், அஇஅதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இத்தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாட்கோ சார்பில் ஆதிதிராவிட பழங்குடியின இளைஞர்களுக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் நெல் இயந்திர நடவு நேரடி நெல் விதைப்பிற்கு 100% மானியமாக ஏக்கருக்கு 4,000 ரூபாய் வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா கூறியுள்ளார். UPSC முதன்மை தேர்விற்கான ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் தமிழக மாணாக்கர் இன்று முதல் வரும் 30 தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. மதுரையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி தனியார் பள்ளியில் 3,300 மாணாக்கர் பங்கேற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி சென்னையில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த் அண்ட் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள்.
4: இனிய மாலை வணக்கங்கள் நேயர்களே.
0: 4:04 ஆயிருச்சு. நாம கேட்க போற விளையாட போற இந்த நிகழ்ச்சி
4: இன்றைக்கு வண்ண குளங்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க மூளைக்கு வேலை அப்படின்னு. நீ என்னெல்லாம் கூத்து பண்ண போறானோ?
0: இல்ல, எனக்கு ஒரு டவுட், இன்னைக்கு மட்டும்தான் மூளைக்கு வேலையா? இன்னைக்கு மட்டும்தானா?
4: அவன் இன்னைக்காவது கொடுப்போமே. நான்லாம் அந்த ரகம்தான், இன்னைக்காவது செய்வோமே அப்படின்னு. ஆமா, அது மாதிரி இன்னைக்கு மூளைக்கு வேலை விளையாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேயர்களுக்கு ரொம்ப பிடித்தமான விளையாட்டு அன்றாடம் அவர்கள்
0: சொல்லுங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நாங்க சொல்றோம்.
4: அதான் சொல்றோம்ல, நேயர்களுக்கு ரொம்ப பிடித்தமான விளையாட்டு.
0: நம்மங்க நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு
4: எல்லாம் நீங்களும் வீட்டுல அப்படித்தான் பண்ணிருப்பீங்க. அதாவது ஏட்டிக்கு புட்டியா பதில் சொல்றது.
0: ஓ,
4: ஏட்டிக்கு புட்டியானா எல்லா கேள்விகளுக்கும் ஏட்டிக்கு புட்டியா இல்ல. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு விளையாட போற விளையாட்டோட
0: என்ன
4: கேள்வி கேட்டாலும் மாத்தி சொல்றது.
0: மாத்தி சொல்றது இல்ல, நாங்க சொல்றதே தவறாதானே இருக்கும்.
4: தவறாதானே இருக்கும். ஆமா, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல்ல நேயர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம், அவங்க அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பதில் சொல்லணும்.
0: சூப்பர்.
4: அடுத்து ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்போம்,
0: அதுக்கும் சம்பந்தம் இல்லாம சொல்லலாமா?
4: அதுக்கு முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம்ல,
0: ஆமா,
4: அதுக்கான சரியான பதிலை சொல்லுங்க.
0: என்னங்க, முதல் கேள்வி ஈஸியா இருக்கு, ரெண்டாவது கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கு.
4: ஆமா, அப்ப நம்ம முதல் கேள்வி என்ன கேட்டோன்றது அவங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. 10 கேள்விகள் நேயர்கள் கிட்ட கேட்போம், 10 பதில் சொல்லிட்டாங்கன்னா அவர்கள் வெற்றியாளர்கள்.
0: இத்தனை கேள்வி வச்சிருக்கீங்களா?
4: ஆமா.
0: சரி நேயர்களே, இதுக்கெல்லாம் நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா உடனே போன் எடுத்து வாங்க. உங்களுக்கான தொலைபேசியன்கள் சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் முன்னணிப்பினோடு அறிமுக நேர்களுக்காக 240 102 1, ஏற்கனவே அறிமுகமான நேர்களுக்காக 246 102 1.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: That's right.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633131.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அண்ட் கோவின் வண்ண கோலங்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
5: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
4: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
6: ராம் நெய் வழங்கும் ஆலய உலாவில்
0: உருவமற்ற பேரொளி.

0: சோதி வடிவானவனின் அற்புத திருத்தலம்.
1: திருவாசகம் தந்த மாணிக்க வாசகரே, விழா நாயகராக உலா வரும் தேர் திருவிழா.
0: ஆவுடையார் கோவிலிலிருந்து நேரலையாக
1: திருச்சி FM Rainbow 102.1 இல்

0: நாளை காலை மணி 10:30 தேர்த்திருவிழா கொண்டாட்டத்தில்
1: ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்
2: நேரம் 4:19. 30 நொடிகள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது
3: வண்ணக்கோளங்கள்.
2: இன்றைய வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி மூளைக்கு வேலை ரொம்ப
3: எளிமையான மூளைக்கு வேலை கொடுங்களேன் அப்படின்னு சொன்னீங்க.
2: ஆமாங்க, நிகழ்ச்சியில் நேரலை நிகழ்ச்சி நேயர்கள் வரலாம். நமது நிலையத்தின் தொலைபேசி எண்கள் நீங்கள் அறிந்ததுதான் 0431 240 102 1 மற்றும் ஒரு எண் 246 102 1.

그렇게다. 그렇게다. 와. 그렇게다. 그렇게다. 그렇게다. 와.

0: 4:24 நொடிகளில் வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் மகிழ்ச்சியோடு வரவேற்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம். உங்க பேரு?
2: என் பேர் பாமாவதிங்க.
1: பாமாவதி அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: செட்டிக்குளத்துல இருந்து பேசுறேன்.
1: சரி, ஏன் பஸ்ஸே கிடைக்கலையா இணைப்புல வரத்துக்கு?
0: முதல்ல ஒரு கேள்வி கேட்பீங்க, ரொம்ப எளிமையான கேள்வி. என்னடா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குற, அப்படியும் யோசிக்காதீங்க. சரியா? முதல்ல ஒரு கேள்வி கேப்பேன், அதுக்கு நீங்க சம்பந்தம் இல்லாம பதில் சொல்லணும்.
1: சரிங்களா? கேள்விக்கான பதில சொல்லக்கூடாது, சம்பந்தம் இல்லாத ஒரு பதில நீங்க சொல்லணும் முதல் கேள்விக்கு. சரியா?
0: அப்புறம் ரெண்டாவது ஒரு கேள்வி கேப்பேன், அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? முதல் கேள்வி கேட்டோம்ல,
1: அந்த பதில சொல்லணும்.
0: அதுக்கான பதில சொல்லணும்.
1: சரியா?
0: சரியா?
1: சரி, ரெடி.
0: விளையாடலாமா?
2: விளையாடலாம்.
0: நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா?
2: நான் மாடு பாத்துக்கிட்டு இருக்கேங்க.
0: சரி, லைப்ரரிக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
2: நான் நியூஸ் பேப்பர் படித்தது இல்லைங்க.
0: சரி, அங்கே என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா?
1: அங்கே என்னெல்லாம் இருக்கும் தெரியுமான்னு கேட்டோன்னு நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க?
0: நன்றி.

0: Dubai.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது வசந்தன்கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: நேரம் 4:30. நேயர்கள் இனி கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
9: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
10: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
11: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
12: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
11: உண்மையாவா?
12: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
13: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
14: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
15: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: நாலு மணி 33 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம விளையாடிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்களில் மைண்ட் கேம், அதாவது மூளைக்கு வேலை.
6: ஆமா, ஏட்டிக்கு போட்டி, முன்னுக்கு பின், இப்படி ஏதாவது ஒன்னு சொல்லலாம். அது சபினாவுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. அது மாதிரி இப்ப அந்த விளையாட்டை விளையாட இணைப்பில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
16: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேருமா?
16: சிவாக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுற மேடம். இருவருக்கும் மாலை வணக்கம்.

0: மாலை
1: இருக்கும்.
0: வணக்கம்.
1: அருமையான மாலை வணக்கம் சகோதரி. உங்களுக்கும் என்ன செய்றீங்க?
0: வீட்டில் இல்லத்தரசி தான் ஐயா.
1: இல்லத்தரசியா இருக்கிறீங்க. சரி, இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு
0: நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்கேன் ஐயா.
2: இல்லத்துக்கே அரசி, நீங்க என்ன இல்லத்தரசியா தான் இருக்கேன்னு அதை கீழே அப்படியே போகுது அந்த வார்த்தை. இல்லத்தரசியால இருக்கேன் அப்படி இல்ல சொல்லணும். நீங்க
1: அவங்க அப்படிதான், அவங்க அவங்க எப்படி இருக்காங்களோ அத அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு சொல்றாங்க. உண்மையாவே அரசி அப்படின்னும் போது அதுக்கு ஒரு கம்பீரம் இருக்கணும்ல. அப்படித்தானுங்க. சரிங்க சரி, நம்ம விளையாட்டுக்கு போகலாமா? நான் திரும்ப சொல்றேன், நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்பேன், சம்பந்தம் இல்லாம ஒரு பதில் சொல்லணும். அடுத்து ரெண்டாவது கேள்வி, மூன்றாவது கேள்விக்கு அதெல்லாம் அப்படி தொடரும் போது முதக்கு முத எந்த கேள்வி கேட்டோமோ அதுக்கான பதில சொல்லிக்கிட்டே நீங்க வரணும்.
0: சரிங்க,
1: விளையாட

0: எந்த கேள்வி கேட்டோமோ அதுக்கான பதில சொல்லிக்கிட்டே நீங்க வரணும்.
1: சரியா?
0: சரிங்க, விளையாடலாமா? நமக்கு பக்கத்துல உள்ள நாடு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன்.
1: என் பேரு ராஜேஸ்வரி, துவாக்குடி. இங்கயா
0: அருமை. அங்க என்ன மொழி பேசுறாங்கன்னு தெரியுமா?
1: பக்கத்தில் உள்ள நாடு இலங்கைன்னு சொல்லலாம்.
0: சரி, கேரள மக்கள் என்ன மொழி பேசுறாங்க?
1: நம்ம மொழி தமிழ் ஐயா.
0: உலகத்துல நிறைய பேர் பேசுற ஒரு மொழி இருக்குது, அது எதுன்னு தெரியுமா உங்களுக்கு?
2: அந்த முதல் கேள்வி நினைவுல வரலையா?
1: இலங்கையில
2: போயிருச்சு,
0: கேரளா வந்துருச்சு. ஆமா, இலங்கையில வந்து தேசிய மொழி சிங்களம் தான் முதல்ல. முயற்சி பண்ணீங்க, அடுத்த முறை நீங்க வந்து நல்ல தெளிவா விளையாடணும். சரிங்களா? அடுத்த நேயர் வராங்களான்னு பாப்போம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: ఒక విషయం తెలుసా మీకు? సూర్యుడు అనగానే మనకి మండే ఎండలే గుర్తుకొస్తాయి. కానీ నేడు సూర్యరశ్మిని ఉపయోగించి మన ఇంటి పైకప్పుల నుంచే విద్యుత్ను ఉత్పత్తి చేసుకుంటున్నాం. దాదాపు 37 లక్షల కుటుంబాలు ప్రధానమంత్రి సూర్యగర్ గృహాలుగా మారాయి. ఇది విద్యుత్ బిల్లులను తగ్గించి దేశవ్యాప్తంగా విశ్వాసాన్ని పెంచింది.
6: ఏక్ దశక్ పెహలే భారత్ సోలర్ పవర్ కే మామలే మే బహుత్ పీచే థా, లేకిన్ ఆజ్ సోలర్ పవర్ కే మామలే మే భారత్ దునియా కే టాప్ 5 దేశో మే ఆ గయా.
5: 12 సంవత్సరాల విశ్వాసం, వికాసం, ప్రజా సంక్షేమం.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
7: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

0: நேரம் 4:41. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணக்கோலங்கள் இன்று மூளைக்கு வேலை அப்படின்னு சொல்லி நேயர்கள் அருமையாக விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்பொழுது இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் பெரம்பலூர்ல இருந்து ஜெயந்தி பாண்டியன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம், நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நாங்களும் நலமா இருக்கோம் ஐயா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதான் முதல் முறையா பேசுறீங்களோ?
2: நாங்க
0: மூளைக்கு வேலை விளையாட வாங்கினா நீங்க வார்த்தைகளிலேயே விளையாடி கொண்டு இருக்கிறீர்கள்.
1: அதெல்லாம் உங்களோட நம்ம பண்பலையோட திறமை தாங்கய்யா. எங்களுக்கு நம்ம சொல்ல ஐயா சந்திரசேகர் ஐயா கற்று கொடுத்துட்டு போன பாடங்கள் அதெல்லாம்
0: விட்டு விட்டு வாருங்கள். ஆனால் விட்டு விட்டு போய்விடாதீர்கள் சரியா?
1: ஒருபோதும் உங்களை மறப்பேமா அன்னை
0: மடியாச்சு. மகிழ்ச்சி. நம்ம விளையாட்டுக்கு போகலாம். இதனுடைய நுட்பம் உங்களுக்கு தெரியும்
1: நினைக்கிறேன்.
0: முத கேள்விக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு பதில் சொல்லணும், அப்புறம் அடுத்த கேள்விக்கு முத கேள்வி என்ன கேட்டோமோ அதுக்கான பதில் சொல்லணும்.
1: சரிங்க.
0: தமிழகத்தின் நெற்களஞ்சியம் அப்படின்னு எந்த ஊரை சொல்றோம்?
1: நாங்க மளிகை கடை வச்சிருக்கோம்.
0: அப்படிங்களா? திருக்குறள் எழுதுனது யாருங்க?
1: தஞ்சாவூருங்க ஐயா.
0: உங்களுக்கு பிடித்த ஒரு கவிஞர் பேர் சொல்லுங்க.
1: திருவள்ளுவர்.
0: இது என்ன மாசம்?
1: கண்ணதாசன் ஐயா.
0: போன மாசம் என்ன மாசம்?
1: இப்ப வந்து ஜூன் மாசம் ஐயா.
0: சரி, அடுத்த மாசம் என்ன மாசம்?
1: போன மாசம் மே மாசம் ஐயா.
0: உங்களுக்கு பிடிச்ச பண்டிகை இருக்குங்க?
1: அடுத்த மாசம் ஜூலைங்க ஐயா.
0: என்ன வேலை பாக்குறீங்க?
1: பிடித்த பண்டிகைன்னு கேட்டீங்க, அது பொங்கல் ஐயா.
0: உங்களுக்கு பிடிச்ச உறவு உங்க வீட்டுல யாரு?
2: கல்லாட்டம்
0: கிடையாது
2: இல்ல, அருமையா விளையாடிட்டு இருக்காங்களே.
0: ரொம்ப அழகா அற்புதமா அழகா பேசிட்டு இருந்தீங்க. இன்னும் கூட வேகமா பதில் சொல்லிருந்தீங்க.
2: பயங்கரமா வேலை கொடுத்துருக்கீங்க மூளைக்கு.
1: பொங்கல் பண்டிகை.

0: அதுக்கடுத்து ஒரு கேள்வி கேட்டோம்ல.
1: விளையாட்டு விளையாட்டு
0: இல்ல
1: கேட்டீங்களா,
0: இல்ல இல்ல
1: உணவு கேட்டீங்க, ஐயோ
0: இல்ல.
1: ஒரு கேள்வி மறந்துட்டேனே.
0: என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டேன்.
1: ஓ அச்சா, அதுதான் ஆரம்பத்துல நாங்க கடை வச்சிருக்கோம்,
0: அதான் நீங்க அதுக்கு
2: மாத்தி போச்சே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னமா சொல்றீங்க,
0: நாளை முக்காலுக்கு போட்ட வடை போச்சு சரிங்களா.
1: அடுத்த வாரம் சொல்ல சொல்ல முடிச்சிடலாம்.
2: இருந்தாலும் இப்ப வரைக்கும் வந்து விளையாண்டதுல நீங்க ரொம்ப அருமையா விளையாண்டுருக்கீங்க, அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: கங்க்ராச்சுலேஷன்.
0: நன்றி, முயற்சி, நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றிமா,
0: நன்றி, நன்றி.

0: திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கம் மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

0: வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து பேசின நேயர்களுக்கும் முயற்சி செய்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள்.
1: நேயர்கள் இதுவரை திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்குளங்கள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திரமோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் இன்று மாலை வழங்குகிறார். இந்த ஊக்கத்தொகை நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க வழிவகுத்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணிபுரியும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகை பெற தகுதியுடையவர்கள். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கை எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு படுகையின் மொத்த நீரினையும் உச்சநீதிமன்றமும் காவிரி நீதிமன்றமும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளித்துவிட்டதால் காவிரி படுகையின் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாக நீரை பயன்படுத்தவோ இயலாது என்றார். அரியலூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அலுவலர்களிடம் அவர் கேட்டறிந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கான உதவி உபகரணங்கள் மதிப்பீட்டு முகாம் வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். குத்தாலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நாளையும், சீர்காழியில் வரும் திங்கட்கிழமையும், கொள்ளிடத்தில் வரும் 23ஆம் தேதியும், செம்பனார் கோவிலில் வரும் 25ஆம் தேதியும் அளவீடு முகாம் நடைபெறுவதால் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை காவல் உதவி ஆய்வாளர் பரிமலா தலைமையில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. போக்குவரத்து விதிகளை முறையாக மதித்தல், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை தவிர்த்தல் உள்ளிட்ட குறித்து அறிவுரைகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சேலம் மாநகராட்சி சூரமங்கலம் மண்டலத்தில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆலித்தி நீலம் இன்று நேரில் ஆய்வு செய்தார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதியில் அஷ்மிதா தென்கொரியாவின் கிம் மின்னை 21-16, 21-18 என்ற நேர் செட்களில் வென்றார். அரையிறுதியில் தென்கொரியாவின் பார்க் கா யூனுடன் அஷ்மிதா நாளை மோதுகிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

நேரம் 5:03 42 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழலாம் பொன்மாலை. மாலையும் இரவும் சந்தித்துக் கொள்ளும் மாய வேளை இதுவே. மெதுவாய் தென்றல் மேனி விரடி இதயம் சேர்க்கும் இனிய பொழுதே. சிந்தைக்கு விருந்தாய் இடைக்கால கீதங்கள் இதயங்களில் சுகராக மீட்டும் பொன்மாலை கவிதையும் கானமுமாக.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நேரம் 5:08 47 நொடிகள். திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பொன்மாலை. நிகழ்ச்சியில் தொடக்கமாக கவிஞர் பழனி பாரதியின் கவிதை இது. ரேகைகள் தண்டவாளங்களானால் உள்ளங்கையில் உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன் நீ சென்று சேரும் வரை. காட்சிகள் பின்னகரும் பயணத்தில் நீயும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரே இடத்தில்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: நாளை காலை மணி 10:30
1: விதிமுறைகள் கடந்த விசித்திர கோயில்
0: ஆதி அந்தமில்லா அற்புதமான ஆவுடையார் கோயில் தேர் திருவிழா நேரலை.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 தேர் திருவிழாவில் மகிழ்ச்சியுடன்
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: நேரம் 5:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. கவிஞர் யுகபாரதியின் கவிதை இது. ஓரம் கிழிந்த பாய், காரை பெயர்த்த சுவர், ஒட்டடை படிந்த ஜன்னல், ஓசை எழுப்பும் மின்விசிறி, களைந்த தலையணை, கழுவாத பாத்திரம் என்றாலும் என் வீடு இனிது, ஏனென்றால் எதிர்வீடு உனது.

நேரம் 5:20. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. நிகழ்ச்சியில் இனி கவிஞர் ப. விஜய் எழுதிய கவிதை இது. உலகம் காற்றடைத்த பைதான் என்றால் காதல்தானே அதில் காற்று. அவள் ஜன்னல் கம்பிகளில் கண்ணம் தேய்த்தாள். ஜன்னல் கம்பிகளுக்கு தங்க முலாம் பூசிக்கொண்டு இருக்கிறாளோ என்று நினைத்தேன் நான்.

நேரம் 5:25. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியிலே. கவிஞர் அறிவுமதியின் கவிதை இது. உன் பிறந்த நாளுக்கான வாழ்த்து அட்டையில் நல்ல வாசகம் தேடி தேடி ஏமாந்த செழிப்பில் தொடங்கிற்று உனக்கான என் கவிதை.

நேரம் 5:30 38 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. கவிதையும் கானமுமாக உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் பொன்மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிஞர் வாலியின் கவிதை இது. சகுந்தலையின் துக்கம் மீனால் வந்தது, சீதையின் துக்கம் மானால் வந்தது, கண்ணகியின் துக்கம் மாதால் வந்தது, பாஞ்சாலியின் துக்கம் சூதால் வந்தது. வந்தால் என்ன, வந்ததால்தானே அந்த துக்கங்களெல்லாம் காவிய நூல்களின் பக்கங்களாயின. துக்கம் என்பது தூக்க மாத்திரை அல்ல, உணர்ச்சிகளை உசுப்பும் ஊக்க மாத்திரை.

நேரம் 5:35 32 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதை இது. காதல் ஒரு பரிதாபமான சூதாட்டம். உன்னை அடைய வேண்டுமானால் என்னை இழக்க வேண்டும்.

5:40. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியிலேனி மனுஷ்ய புத்திரன் கவிதை. இது இதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என நினைக்காத நாளில்லை. எதிலிருந்தெல்லாம் என்பதைத்தான் அறிய முடியாமல் இருக்கிறது.

நேரம் 5:45. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது பொன்மாலை நிகழ்ச்சியில். இனி நகுலன் எழுதிய கவிதை இது. மையோ மறிகடலோ மரகத பச்சையோ, ஐயோ இவள் அழகு

நேரம் 5 மணி 49 நிமிடம் 43 நொடிகள். பொன்மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிகழ்ச்சியில். இது சோ விஜயகுமார் கவிதை. எல்லா பிறழ்வுகளும் என்ற தலைப்பில் அவரின் கவிதை இது. முதல் சந்திப்பிலேயே அபாய ஒளி ஒளித்தது. மீட்சியற்ற பாதைக்குள் நுழையாமல் நான்

திரும்பியிருக்கலாம். மீட்சியற்ற பாதைக்குள் நுழையாமல் நான் திரும்பியிருக்கலாம். நீ தேவதையாக இருந்த இரண்டாவது முறையும் உன்னை சந்தித்தேன். எல்லா பிறழ்வுகளும் அங்கிருந்துதான் தொடங்கின.

0: திஷா திட்டத்தின் டெலிலா
1: நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்.

திருச்சிராப்பள்ளி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொன்மாலை. மீண்டும் பொன்மாலை நிகழ்ச்சி நாளை மாலை 5 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் மாலை 6 மணி.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தேச கட்டமைப்பிற்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்ட இளம் பயனாளிகளிடையே பிரதமர் இன்று உரையாற்றினார். இத்திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பயனாளிகளுக்கு பிரதமர் இன்று வழங்குகிறார். இந்த ஊக்கத்தொகை நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க வழி செய்துள்ளது. IAS, IPS இந்திய குடிமைப்பணி மற்றும் வனப்பணி அதிகாரிகளுக்கான மாநாடு வரும் 29-30 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் திருச்சி, சென்னை, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு பசுமை ஆற்றல் வளர்ச்சி வலுப்படுத்தப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், பசுமை ஆற்றல் இலக்குகளை வலுப்படுத்தி காற்றாலை மற்றும் சூரிய மின் திட்டங்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க இது வழிகோலும் என்றார். எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறனை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை என்றார். தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான பிஎட் படிப்பில் மாணாக்கர் சேர்க்கைக்கு இன்று முதல் அடுத்த மாதம் 21 தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தரவரிசைப்பட்டியல் அடுத்த மாதம் 31 தேதி வெளியிடப்படும் என்றும் மாணாக்கர் தங்களது விருப்ப கல்லூரிகளை August 4 முதல் 10 வரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தலைமையில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வைகை அணை தூர்வாறுதல், நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், சாலை வசதிகள், மா விவசாயத்தை மேம்படுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரியலூர் மாவட்டத்தில் உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். மக்கா ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் அஷ்மிதா தென்கொரியாவின் பார்க்கா யூனை நாளை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:03. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் உற்சாகமான இசை ஊர்வலம். இது ஆரவாரம். நம் கனவு, நம் வழி, நம் மகிழ்ச்சி, நம் விதி, இவை யாவற்றையும் அடுத்தவர் கையில் கொடுத்து விடாமல் நம் விருப்பத்திற்கு நாமே கையாள தொடங்கிவிட்டால் உள்ளத்திற்குள் எப்பொழுதும் ஆரவாரம், உற்சாகம்தான். நல்ல நல்ல தகவல்கள், மனமினிக்க பாடல்கள் என நம் பண்பலையின் ஆரவாரம் இப்பொழுது தொடங்குகிறது. இணைந்து மகிழ்வோம் இனிவரும் 60 நிமிடம்.

நேரம் 6:09 நிமிடம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கு சிலிண்டர் வழங்குவதில் காணப்படக்கூடிய காலதாமதம், முறைகேடுகள் போன்ற குறைபாடுகளை களையும் பொருட்டு மணப்பாறை வட்டத்திற்குட்பட்ட அனைத்து எண்ணெய் நிறுவன எரிவாயு முகவர்கள், எண்ணெய் நிறுவன மேலாளர்கள் மற்றும் எரிவாயு வாடிக்கையாளர்கள் ஆகியோர் கலந்து கொள்ளும் எரிவாயு நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டமானது மணப்பாறை வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாளை சனிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் மணப்பாறை வட்டத்திற்குட்பட்ட எரிவாயு நுகர்வோர்கள், அங்கீகரிக்கப்பட்ட தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எரிவாயு உருளை விநியோகம் தொடர்பான குறைபாடுகளை தெரிவித்து அதிலிருந்து பயன்பெறலாம் என நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுனர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.
1: முத்திரைகள்னா சின்னம். இந்த சின்னங்கள் வந்து யோகா மேல மட்டும் இல்ல, இது பரதநாட்டியம்லயும் அவ்வளவு நிறைய முத்திரைகள் வச்சிருக்காங்க. இது உடலின் பிராண சக்தியை சமநிலைப்படுத்தும் முறையை முத்திரை என்று சொல்லுவாங்க. உடல் மனம் ஆன்மாவை ஒருங்கிணைக்கிறது முத்திரைகள் தான். தியானம் பண்ணும்போது, மூச்சு பயிற்சி பண்ணும்போது நிறைய முத்திரைகள்ல ஒரு ஒரு டாபிக்கு நம்ம ஒரு ஒரு முத்திரை யூஸ் பண்ணுவோம். இது பிராண சக்தியின் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தும், மன அமைதி கவனக்குவிப்பை அதிகரிக்கும், தியானத்தை ஆழ்படுத்துகிறது, உடலின் 5 தத்துவங்களையும் அதாவது பஞ்சபூதம்னு சொல்றத நிலைப்படுத்தும். நம்ம 5 விரல்லையும் 5 தத்துவங்கள் இருக்கு. கட்ட விரல் வந்து அக்னி, ஆள்காட்டி விரல் வாயு அதாவது காற்று, நடுவிரல் ஆகாயம் விண்வெளி, மோதிர விரல் பூமி, சுண்டு விரல் நீர். இந்த பஞ்சபூதங்கள் வச்சுதான் நம்ம முத்திரைகளை செய்வோம். முக்கியமான முத்திரை என்னது அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் ஞான முத்திரை சொல்லுவாங்க. முதல்ல பிராணாயாமம் செய்யும் போது ஒரு இடத்துல சுகாசனால உட்காந்துருங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த நிலையில நீங்க உட்காந்துருங்க. ஞான முத்திரை வைக்கிறது எப்படின்னா, ஆள்காட்டி விரலையும் கட்டு விரலையும் நுனி தொட்டா போதும். அப்படி நீங்க மடியில வச்சுட்டு கைய வானம் பார்த்த மாதிரி வச்சுட்டு நீங்க அப்படி உட்கார்ந்துடலாம். இதுதான் ஞான முத்திரை. இதோட பயன்கள் என்ன? நினைவாற்றலை மேம்படுத்துகிறது, மன அமைதியை அளிக்கிறது. நம்ம தியானம் பண்ணும்போது கண்டிப்பா ஞான முத்திரையை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து சின்முத்ரா. சின்முத்ராவும் ஞான முத்திரை மாதிரியே மனதை ரொம்பவே அமைதிப்படுத்தும், ஆன்மீக விழிப்புணர்வை இதுதான் மேம்படுத்துகிறது, சுவாசத்தை சீராக்கும். நெக்ஸ்ட் பிராணமுத்ரா. கட்டு விரல், மோதிர விரல், சுண்டு விரல் இந்த 3 நுனிகளை ஒன்றா இணைக்க வேணும். இதோட பயன்கள் என்னன்னு பார்த்தா உடல் சக்தியை அதிகரிக்குது, அதுக்குதான் அதுக்கு பிராணமுத்ரான்னு பேர் வச்சிருக்காங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும், கண் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவும். நெக்ஸ்ட் அப்பான முத்ரா. உடல்ல உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேற்றத்துக்கு அப்பான முத்ரா ரொம்பவே உதவும். நெக்ஸ்ட் வாயு முத்ரா. மூட்டு வலி, வாயு தொந்தரவு இருந்ததுன்னா வாயு முத்ராவை நம்ம நிறையவே யூஸ் பண்ணலாம், உடல்ல வாயு தத்துவத்தை சமநிலைப்படுத்தும். நெக்ஸ்ட் வருண முத்ரா பார்க்கலாம். உடலில் நீர் சத்தை சமப்படுத்துது, தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, வறட்சியை குறைக்க உதவுறது. வருண முத்ரா நம்ம வந்து வெயில் நேரத்துல நம்ம நிறையவே பண்ணலாம். நெக்ஸ்ட் சூரிய முத்ரா பண்ணலாம். உடல் வெப்பத்தை நிறையவே அதிகரிக்கும், வளர்ச்சி சிதை மாற்றத்தை மேம்படுத்தும், உடல் எடை கட்டுப்பாட்டிற்கு ரொம்பவே உதவுறது சூரிய முத்ரா. முத்ரை பயிற்சியான வழிமுறை என்ன? சுகாசனால உட்காந்து இல்ல பத்மாசனால உட்காந்து, நாற்காலியில கூட நீங்க வசதியா உட்காந்து முத்ராச நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது டெய்லி ஒரு 15-20 நிமிஷம் நீங்க பயிற்சி செய்யலாம். சுவாசத்தை ரொம்ப இயல்பாக வச்சுக்கோங்க. இதை பண்ணும்போது மனசு வந்து ஓரிணைஞ்சு பண்ணோம்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா பயிற்றுனர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.
2: நேர்மாறுமணி 19 நிமிடம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி இருப்பு பாதை காவல் ஆய்வாளரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இது. கடந்த 15ஆம் தேதி, இம்மாதம் 15ஆம் தேதி மாலை 7 மணிக்கு முன்பாக திருச்சி பூங்குடி ரயில் நிலையங்களுக்கு இடையே சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் ஒருவர் வந்தே பாரத் ரயிலில் அடிபட்டு இறந்து கிடப்பதாக அபிஷேகபுரம் கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் கொடுத்த புகார்படி திருச்சி இருப்பு பாதை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இருக்கிறது. இறந்த ஆண் நபரின் பெயர் விலாசம் எதுவும் தெரியவில்லை. அவரை பற்றிய அடையாளங்கள், அவருடைய வயது சுமார் 50 இருக்கும், உயரம் 160 சென்டிமீட்டர், முகம் நீள்வட்ட முகம், மாநிறம், முடியின்

நிறம் கருப்பு வெள்ளை 3 சென்டிமீட்டரில் இருக்கிறது. அங்க மச்ச அடையாளம் என்று பார்க்கும் பொழுது வலது முழங்கையில் ஒரு பழைய காயத்தெழும்பு இருக்கிறது. இடது மணிக்கட்டு அருகில் ஒரு காயத்தெழும்பு இருக்கிறது. வலது மார்பில் அருகில் ஒரு கருப்பு புள்ளி மச்சம் இருக்கிறது. பச்சையில் வெள்ளை கட்டம் போட்ட அரைக்கை சட்டை அணிந்திருந்தார். ப்ளூ கலர் பேண்ட்டும் வெள்ளை நிற உள்பணியனும் பச்சை கலர் உள்ளாடையும் அணிந்திருக்கிறார். அவரை பற்றி ஏதாவது தகவல் தெரிந்தால் தகவல் தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் திருச்சி இருப்பு பாதை காவல் நிலையத்தின் அலைபேசி எண் 949-810-1978. திருச்சி இருப்பு பாதை காவல் நிலையத்தின் எண் 949-810-1978. காவல் ஆய்வாளரினுடைய அலைபேசி எண் 98-423-83-925.

நேரம் 6:27, 28 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் துணை மின் நிலையத்தில் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கின்றன. எனவே பரமத்திவேலூர் துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் பரமத்தி, நல்லியாம்பாளையம், புத்தனூர், குப்புச்சிப்பாளையம், வி சூரியாம்பாளையம், மாணிக்கநத்தம், வீரணம்பாளையம், கோப்பனம்பாளையம், குப்புச்சிப்பாளையம் மற்றும் பரமத்திவேலூர் துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் அனைத்து பகுதிகளுக்கும் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என பரமத்திவேலூர் மின்வாரிய செயற்பொறியாளர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

ஆங்கிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவுடன் வர்த்தகம் புரிய

அனைத்து நாடுகளும் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் நன்மைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 1000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.

0: தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 நாள் வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தாவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தாவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளதையொட்டி சேலத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உடலை இலகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சியில் இவர்கள் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் புத்துணர்வாக்கும் யோகாசனத்தை அனைவரும் நாள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நடப்பாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற பொருண்மையில் கொண்டாடப்படுகிறது. இதன் அடிப்படையில் சேலத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் 1-2 யோகாசனங்களை செய்து அசத்தினர். உடலை லகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை இயற்கை மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் செய்து காட்டினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மன அழுத்தத்தை போக்க யோகா பயிற்சி பெரும் உதவிகரமாக உள்ளது என்று இதில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர்.
3: ஸோ யோகா பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸிங் ஆசனா, ரிலாக்ஸிங் டெக்னிக், பிரணாயமா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மைண்டை காம்ஃபுல்லாக சூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம யோகா பண்ணுறதுனால நிறைய ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால யோகா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம்.
4: யோகாங்கிறது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, ஆல் த ஏஜ் பீப்புள்ஸ் வந்து நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பண்ணுறது மூலயமா பாடி அண்ட் மைண்டில் நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
5: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதார்பா முதல்

0: தமிழக பகுதிகள் வரை, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு.
1: மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சி முகாமில் 5000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டுதல் தொடர்பான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஷெடியூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி தொடர்பான பயிற்சி தாட்கோ மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும், விருப்பமுள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்யுமாறும் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையின்போது கணக்கில் வராத 231,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் செங்கப்பெண் அதிரடி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இடி மின்னல் தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். சென்னை ஜோத்பூர் இடையே சிறப்பு ரயில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் இறுதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியின் சுல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் சேஜல் காம்ப்ளே தங்கப்பதக்கத்தையும் ஹிமான்ஷி வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். வன்ஷிகா சௌத்ரி, நவ்யா சான்ஸ்கிரிட்டா பானா ஆகியோரை கொண்ட இந்திய அணி மகளிர் குழு பிரிவிலும் தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 50 மீட்டர் பிரிவில் பிராச்சி கெய்க்வாட் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். ஆடவர் 25 மற்றும் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப்பதக்கம் கிடைத்தது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி, மீனாட்சி ஹூடா மற்றும் நிக்கில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பிராச்சி சீன தைப்பேயின் ஊ ஷியை வென்றார். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹுடா கஜகஸ்தானின் ஆலுவா பால்கிகோவாவை வென்றார். ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேரம் 6:45 நிமிடம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இது ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் மீண்டுமாய் ஒரு மின்தடை பற்றி அறிவிப்பு. இது மணப்பாறை துணை மின் நிலையத்தில் நாளை சனிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கின்றன. எனவே மணப்பாறை துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் சகல பகுதிகளுக்கும் முசிறி பகுதிகளுக்கும் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. அதேபோலவே தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய துணை மின் நிலையத்தில் நாளை சனிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கின்றன. எனவே தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் பகுதிகளுக்கு நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என மின் வாரியத்திலிருந்து தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேரம் 6:53, திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை மற்றும் FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சிகள் நிறைவாக வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வானிலை எச்சரிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அதனுடன் மிதமான மழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரவாரம். மீண்டும் ஆரவாரம் நிகழ்ச்சி நாளை மாலை 6 மணிக்கு. நேயர்களை இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உபரி வருமானம் தரும் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஓமலூர் எம் கோகிலா அவர்கள். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7 மணி. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை அடைய இளைஞர்களுக்கு அளப்பரிய வாய்ப்புகளை வழங்குவதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி விஜ்ஞான் பவனில் வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்ட இளம் பயனாளிகளிடையே இன்று உரையாற்றிய பிரதமர், இந்த திட்டம் முதல்முறை வேலைவாய்ப்பை பெறும் இளைஞர்களை பெரிதும் ஊக்கப்படுத்துவதாக குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பயனாளிகளுக்கு பிரதமர் இன்று விடுவித்தார். இந்த ஊக்கத்தொகை நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க வழி செய்துள்ளது. இந்திய குடிமைப்பணி, IAS, IPS மற்றும் வனப்பணி அதிகாரிகளுக்கான மாநாடு வரும் 29-30 தேதிகளில் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் ஆட்சி நிர்வாகம்

0: சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் இலவச தொழிற்பயிற்சி பெற உரிய ஆவணங்களுடன் ஊரக சுலை வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தை அணுகி பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. வேளாண் துறை, அனைவருக்கும் வீடு, தொடக்க கல்வி, குடிநீர் வடிகால், நெடுஞ்சாலை, நுகர்வோர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து இதில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதியில் அஷ்மிதா தென்கொரியாவின் கிம் மின்னை 21-16, 21-18 என்ற நேர் செட்களில் வென்றார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி சென்னையில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 எனும் கணக்கில் கைப்பற்றியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
1: ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நம சிவாய சிவாய நமவோம்.
2: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனித்து
1: கருங்கல் மனதையும் கரையச் செய்யும் திருவாசக இனிமையும்
0: குருந்த மரத்தடியில் குருவாக வந்த இறைவனின் பெருமையும் பேசும் நேரலை
1: ஆவுடையார் கோயிலில் இருந்து.
2: ஈசனே சிவகாமினேசனே.
1: நாளை காலை 10:30
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள்
3: திருச்சி சாரதாசு. காத்திருங்கள்.
4: ஹலோ மக்களே, நான் உங்கள் ரக்ஷு. நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி FM ரெயின்போ 102.1 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் பொறியியல் கலந்தாய்வில் கவனிக்க வேண்டியவை. 12th ரிசல்ட் வந்துடுச்சு, மார்க்ஸ் எல்லாம் கையில இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டே இருக்கு, அடுத்து என்ன படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. வீட்டுல அம்மா அப்பா பக்கத்து வீட்டு அங்கிள்னு எல்லாரும் அவங்கவங்க மனசுல இருக்க ஒவ்வொரு அட்வைஸ சொல்லி நம்மள குழப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. டே, இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காதுடா அப்படின்னு யாராவது சொன்னா தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில எழும்போது அடிக்கிற அலாம்ல இருந்து ராத்திரி தூங்கும் போது நீங்க ஆன் பண்ற ஏசி வரைக்கும் எல்லாமே இன்ஜினியரிங் தான். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறீங்களே, அந்த ஆப் பின்னாடி ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க. ரோட்ல போற எலக்ட்ரிக் காருக்கு பின்னாடி ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர் இருக்காங்க. விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறதுல இருந்து ஹாஸ்பிட்டல்ல உயிரை காப்பாத்துற மிஷின் வரைக்கும் எல்லாமே இந்த இன்ஜினியரிங்கோட மாயாஜாலம் தான். அதனால இந்த படிப்புக்கு எப்போதுமே டிமாண்ட் குறையாதுங்க. சரி, படிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு, ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது, கவுன்சிலிங் எப்படி நடக்கும், இந்த பொறியியல் கலந்தாய்வுல நீங்க கவனிக்க வேண்டிய பல தகவல்களை நம்மளோட இன்றைய நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க வராரு அண்ணா பல்கலைக்கழகம் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் மணி பிரகஸ்பதி அவர்கள். வாங்க கேட்கலாம்.
5: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்து மதிப்பெண்கள் சான்றிதழ்களோடு நம் வீட்டு பிள்ளைகள் அடுத்த கட்ட படிப்புக்கு தயாராகி கொண்டிருக்கும் மிக முக்கியமான காலகட்டம் இது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிக்கும் ஆசைப்படுற லட்சக்கணக்கான மாணவர்களுடைய ஒரே நம்பிக்கை அண்ணா பல்கலைக்கழக ஒற்றைச்சாளர முறை. இப்போ ஆன்லைன் கலந்தாய்வுன்றது ஒரு பயணமாக இருக்கு, அதுல ஒரு 10 படிகள் வரைக்கும் இருக்கு. அந்த படிகள் என்னென்ன அப்படின்றத சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுல நம்ம நம்முடைய தனிப்பட்ட விவரங்களோட நமக்கான ஒரு லாகின், நமக்கான கணக்கை வந்து உருவாக்கிக்கலாம். ஒரு ஓடிபி மூலமாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு உங்களுடைய மின்னஞ்சல் மற்றும் கைபேசி எண்ணை உறுதிப்படுத்திக்கலாம். இமெயில் அண்ட் நம்ம மொபைல் நம்பரை உறுதிப்படுத்திக்கலாம். தென் உங்களுடைய அங்கீகார விவரங்களோட பாதுகாப்பை உள்நுழைவதற்கும் இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் பயன்பாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்ட், கடவுச்சொல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. அடுத்த நிலை, 3வது நிலை, தனிப்பட்ட விவரங்கள் கொடுக்கிறது. அதாவது உங்க ஆதார் டீடைல்ஸ், அட்ரஸ், பேரண்ட் டீடைல்ஸ், மற்ற தொடர்பு விவரங்கள் உங்களுடைய சான்றிதழ்கள்ல இருக்கிற மாதிரி அப்படியே அதுல உள்ளீடு செய்ய வேண்டும். 4வது நிலை, சிறப்பு ஒதுக்கீடு. உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால், பொருத்தமாக இருக்கக்கூடிய சிறப்பு ஒதுக்கீடு பிரிவில் நீங்கள் இருந்தால் அதை குறிப்பிடணும்.

இருக்கக்கூடிய இடத்துல சரியான சான்றிதழ்களை பதிவேற்ற செய்யணும். அது தொடர்பான விவரங்களையும் நீங்க அதுல கொடுக்கற மாதிரி இருக்கும். ஐந்தாவது நிலை நம்ம ஸ்காலர்ஷிப்னு சொல்றோம் இல்லையா, உதவித்தொகை, அது தொடர்பான விவரங்கள் பதிவேற்றுதல். சான்றிதழ் சரிபார்ப்புல தாமதங்களை ஏற்படுவதை தவிர்க்க உங்க பேரண்ட்ஸினுடைய வருமானம் மற்றும் உதவித்தொகை தொடர்பான விவரங்களை, உண்மையான விவரங்களை நம்ம அளிக்க வேண்டும். ஆறாவது நிலை, நீங்க படிச்சிட்டு இருந்த பள்ளிகளினுடைய விவரங்கள், உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ்கள் ஹால் டிக்கெட்டுகளோட ஒத்து போகக்கூடிய வகையில கல்வி வாரியம், கல்வி வாரியம் அப்படின்னா மாநில அரசு கல்வி முறை, சிபிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன், இது மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த விவரங்கள், பயின்ற பள்ளி, அப்புறம் தேர்ச்சி பெற்ற ஆண்டு, இது எல்லாமே அதுல கொடுக்கற மாதிரி இருக்கும். ஏழாவது நிலை, உங்களுடைய மதிப்பெண் விவரங்கள், மதிப்பெண்கள், பதிவெண்கள், அப்புறம் தகுதி தேர்வு என்ன பாஸ் பண்ணிருக்கிறீங்க, அது மாதிரியான டீடைல்ஸ் ரொம்ப கவனமாக உள்ளீடு செய்யணும். ஏன்னா இவைகள் தான் உங்களுடைய தர வரிசையை தீர்மானிக்கின்றன. உங்களுக்கு ரேங்க் கொடுக்கப்படுது இல்லையா, அதை தீர்மானிப்பவை இவைதான், உங்களுடைய மார்க், உங்களுடைய பதிவு எண், அப்புறம் உங்களுடைய தகுதி தேர்வு. அடுத்தது விண்ணப்பத்தினுடைய முன்னோட்டம், நீங்க வந்து ஒவ்வொரு பகுதியையுமே தேர்வாளர் சரிபார்ப்பது போல கூர்ந்து கவனிச்சுக்கலாம். சரியான தகவல் தான் கொடுத்துருக்கோமா, மறந்து போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்றத சரிபார்த்து, ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம நிறைவு பகுதிக்கு வரும்போது சரிபார்த்து கொண்டு ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை பேக் பின்னோக்கி சென்று அதை திருத்திக்கலாம். ரைட்டுங்களா, ரைட், எல்லாமே கரெக்டா நம்ம இன்புட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஃபேஸ் கட்டணம் செலுத்துதல், கம்ப்ளீட்டிங் த பேமெண்ட். இது பாதுகாப்பான ஒரு செக்யூர் கேட்வேன்னு சொல்றோம் இல்லையா, கட்டண நுழைவாயில், அது வழியாக பதிவு கட்டணத்தை செலுத்தவும், கட்டண ரசீதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். கட்டணம் செலுத்தப்படும் போது அந்த பேஜ பக்கத்தை வந்து புதுப்பிக்கவோ ரெஃப்ரெஷ் பண்றது அல்லது பின்னோக்கி செல்லவோ கூடாது. நம்ம ஏற்கனவே ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணிருப்போம், அதுல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். இதுலயும் அதேதான், ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது, பேக் பட்டனையும் அழுத்த கூடாது. ரைட்டுங்களா, பணம் கட்டியாச்சு, எல்லாம் இன்புட் கொடுத்தாச்சு, அடுத்தபடியா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பதிவு செய்த விவரங்கள் எல்லாத்தையுமே PDF ஆக மாற்றி நம்ம பதிவிறக்கம் செய்துக்க போறோம். சோ நீங்க பண்ண விவரங்கள் எல்லாமே சரி அப்படின்னா கிரியேட் PDF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய PDF விண்ணப்பத்தை உருவாக்கி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அடுத்தது TFC சேவை மையங்களுக்கான வருகை, நீங்க அங்க போய் உங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்காக நகல்களை சப்மிட் பண்றது, இந்த மாதிரி விவரங்கள் இருக்கும். அதுலதான் உங்களுடைய கவுன்சிலிங் வந்து நிறைவு செய்து நீங்க கல்லூரியில சேரக்கூடிய நிலை உருவாகிறது. சரிங்களா, ஓகே, இதெல்லாம் ரைட்டு சார். நம்ம விண்ணப்பத்தை பதிவு செய்யறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடியா வச்சிருக்கணும், அந்த விவரங்கள் என்னென்ன அப்படின்னா, இதை ஃபில் பண்றதுக்கு முன்பாக நம்ம இனிஷியல் என்ன ஸ்பெல்லிங்ல பேரு ஏற்கனவே கொடுத்துருக்கோம் நம்முடைய 12ஆம் வகுப்புல அப்படின்றத கரெக்டா அதுல என்ட்ரி பண்ணணும். நம்முடைய விண்ணப்பதாரருடைய பெயர், மின்னஞ்சல் முகவரி, கைபேசி எண், அதுக்கப்புறம் நம்முடைய வகுப்பு, சாதி விவரங்கள், அது கேட்கக்கூடிய இடத்துல நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது, சிறப்பு ஒதுக்கீட்டு விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா அது தொடர்பான விஷயங்களை நீங்க எடுத்து ரெடியா வச்சுக்கணும். அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினுடைய பிள்ளைகளாக இருந்தால் அது தொடர்பான டாக்குமெண்ட்ஸ், மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அது தொடர்பான டாக்குமெண்ட்ஸ், அப்புறமா விளையாட்டு வீரர்களாக இருந்தால் அது தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா போனஃபைட் சர்டிபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதை எடுத்து வச்சுக்கணும். Then, details of registration fee to be paid through internet, online மூலமாக பணம் கட்டுவதற்கு வேண்டிய விவரங்கள் அப்படின்னா என்னன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நம்ம UPI, நெட் பேங்கிங் போன்ற விவரங்களை நம்ம தயாரா வச்சுக்கலாம். டிமாண்ட் டிராஃப்ட், DD, வரைவோலை மூலமாக செய்யலாமா அப்படின்னா, அப்படி செய்யறது வந்து TFC சேவை மையங்கள்ல மட்டுமே இது அனுமதிக்கப்படுது. ரைட்டுங்களா, அதே மாதிரி உங்களுடைய MS நம்பர், பள்ளி கல்வி மேலாண்மை தகவல் மைய எண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம தயாராக வச்சுக்கலாம். ஆதார் தயாராக வச்சுக்கலாம். பெற்றோரினுடைய ஆண்டு வருமான விவரங்கள் நம்ம தயாரா வச்சுக்கணும். 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை பயின்ற பள்ளியினுடைய விவரங்கள் வருடம் விவரத்தோட சேர்த்து வச்சுக்கணும். உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு பதிவு எண், மதிப்பெண் சான்றிதழ் எல்லாமே வச்சுக்கணும். ஒருவேளை நீங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அது தொடர்பான தகவல்கள், முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் அது தொடர்பான கல்வி கட்டண சலுகை விவரங்களை நீங்க குறிப்பிடணும். அதே மாதிரி மெட்ரிக் படிப்பிற்கு பிந்தைய கல்வி உதவித்தொகை, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் தேவைன்னா அதற்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும். தென் யூஸ் த டேட்டா ஷீட் ஃபார் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க, அதனால அந்த தரவுத்தாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை விண்ணப்ப பதிவிற்கு பயன்படுத்தலாம்.
பொறியியல் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்னு 2-3 வருஷங்களுக்கு முன்பாக பொறியியல் சேர்க்கை குறைவாக இருந்தது. நான் இப்பயும் சொல்கிறேன், சும்மா

0: பொறியியல் மட்டும் படிச்சா வேலை கிடைக்காது தான். நீங்க டெக்னிக்கலி சவுண்டா இருக்கணும். நீங்க படிச்ச விஷயங்களை நல்லபடியாக உள்வாங்கி அதை வெளிப்படுத்த உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுல நீங்க வல்லுநராக இருக்கணும். நல்ல பொறியாளராக மிளிர்வதற்கு அனைத்து பணிசார் திறமைகளும் வளர்த்து கொள்ள வேண்டும். எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கம்யூனிகேஷன் ஸ்கில், பிறகு டெக்னிக்கலி சவுண்டா இருக்கக்கூடியது, உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஸ், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் உங்களுடைய நேர்முக தேர்வுல உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா. அதனால இது மாதிரியான திறமைகளையும் 4 ஆண்டுகள் நீங்க படிக்கும் போது கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். இது மாதிரியான பணிசார் திறமைகள் இல்லாதவர்கள் நல்ல சேலரிக்கு நல்ல நிறுவனங்கள் பணிக்கு எடுக்க மாட்டார்கள். அதனால இந்த திறமைகளையும் வளர்த்து கொள்ள வேண்டியது இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறது. இதோட சேர்த்து இன்ஜினியரிங் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேட் பாஸ் பண்ணீங்கன்னா 2 நன்மை. 1, நல்ல உயர்ந்த நிறுவனங்கள்ல பணிக்கு போலாம். நவரத்னா கம்பெனிஸ் சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல பிஹெச்இல் இருக்கு இல்லையா, திருச்சியில, அது மாதிரி நிறுவனங்கள், பெல் மாதிரி நிறுவனங்கள், நீங்க பணிக்கு போவதற்கு கேட் தான், அந்த கேட் எக்ஸாம் ஸ்கோர் தான் உங்களுடைய நுழைவாயிலாக இருக்கும். அதை வச்சு அப்புறமா நீங்க இன்டர்வியூ மற்ற ப்ராசஸ்க்கு போகலாம். தென் வேலைக்கு மட்டும் இல்ல, அடுத்து மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்கக்கூடியதாக அந்த கேட் ஸ்கோர் இருக்க போது. NIT IITs போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேர்வதற்கும் உங்களுக்கு தகுதியை கொடுக்கக்கூடியது இந்த கேட் ஸ்கோர் தான், சரிங்களா. ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒவ்வொரு என்ட்ரன்சஸ் இருந்தாலும் இந்த கேட் அப்படின்றது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். சோ முதலாம் ஆண்டிலிருந்தே நீங்க சார்ந்திருக்கக்கூடிய துறைக்கு தொடர்பான அந்த கேட் எக்ஸாம் கோச்சிங் உங்களுக்கு கிடைத்தால் மிக்க மகிழ்ச்சி. அல்லது நிறைய வீடியோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, அதுல இருந்து ஏகலைவனாக உங்களை நீங்க வளர்த்து கொள்ளலாம், சரிங்களா. எல்லா நிலையிலையும் முறையான மற்றும் அன்பான வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அணுகக்கூடிய முறையில், ரைட்டுங்களா. அதனால ஆல் தி பெஸ்ட் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தளவுல அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளமான TNEA.org அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. முக்கியமான தேதிகளை குறிச்சு வச்சுக்கோங்க. குறிப்பாக இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம், நான் உங்களுக்கு செஞ்சு தர்றேன் அப்படின்னு தவறான நோக்கத்தோட வரக்கூடியவங்களை நம்ப வேண்டாம். இடைத்தரகர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, தவறான தரமில்லாத கல்லூரிகள்ல உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தரகர்களாக செயல்படக்கூடியவர்கள். தரமில்லாத கல்லூரியில் உங்களை சேர்க்கக்கூடியவர்கள் தான் தரகர்கள் அப்படின்னு இருப்பாங்க, அவங்கள நம்ப வேண்டாம், சரிங்களா. வெல்விஷர்ஸ், உங்களுக்கு நல்லவங்க அப்படின்னு தோன்றவங்க, அவங்க மூலமாக நீங்க நல்ல கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து நன்றாக படிங்க. அருமையாக சிந்தித்து செயல்பட வேண்டிய இந்த காலகட்டம் உங்களுடைய எதிர்காலமும் மிகவும் பிரகாசமாக இருப்பதற்கான அடிப்படையான நாட்கள் இந்த நாட்கள். சோ பொறியியல் கவுன்சிலிங்க்கு ஆன்லைனுக்கு வருகை தரக்கூடிய அனைத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாருமே வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
1: அப்ளிகேஷன் போடும் போது பதட்டப்படாம நிதானமா போடுங்க. மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கவலைப்படாதீங்க. திறமையான மாணவர்களுக்கு வழிகாட்ட ஏகப்பட்ட கல்லூரிகள் காத்துட்டு இருக்கு. நீங்க எடுக்க போற அந்த ஒரு முடிவு உங்க அடுத்த 4 வருஷ வாழ்க்கையையும் உங்க எதிர்காலத்தையும் அழகா மாத்த போகுது. உங்க இன்ஜினியரிங் கனவு நிஜமாக, என் வாழ்த்துக்கள். திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து

0: அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தின் திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சியின் நேரலையில் பங்கேற்ற மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி திரு கண்ணதாசன் இந்த திட்டத்தின் கீழ் 2 விதமான ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ஸ்கீம்ல வந்து 2 விதமான ஊக்கத்தொகையாக கொடுக்கறாங்க. நிறுவனத்திற்கும் கொடுக்கறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்கறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள், முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய 1 மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும்.
0: இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இதன் கீழ் பயனடைந்த தொண்டு நிறுவன அதிகாரி ஆன்சி கூறினார்.
2: இன்று பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் மூலமா எங்களுடைய தொண்டு நிறுவனம் அடைந்திருக்கிற சாதனையை பற்றியும் எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகையாக ₹5,83,778 கொடுத்துரு. இது எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டுமல்லாமல் இந்த ஊக்கத்தொகை மூலமாக நாங்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பயனை அடையவும் இந்த திட்டம் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இந்த திட்டத்தை உருவாக்கிய மத்திய அரசிற்கு எங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நாடு முழுவதும் சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று பட்னாவில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பீகார் மாநிலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். பீகார் அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேகாலயாவில் விளையும் இஞ்சி ரகங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் மிகப்பெரிய வாசனைப் பொருட்கள் பதப்படுத்தும் நிலையத்தை ரிபோய் மாவட்டத்தில் உள்ள பைவம்போங்கில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். 32 கோடி ரூபாய் செலவில் இந்த நிலையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வருடத்திற்கு 10,000 மெட்ரிக் டன் வாசனைப் பொருட்களை பதப்படுத்தும் திறன் கொண்டது இந்த நிலையம் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். ஜார்க்கண்டில் மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் 20,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நகர்ப்புற பகுதிகளில் ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆய்வின்போது அமைச்சர் கேட்டறிந்தார். சர்வதேச யோகா தினமான நாளை மறுநாள் இந்திய விமானப்படை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லே தொடங்கி கார் நிக்கோபார் தீவுகள் வரை யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக விமானப்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விமானப்படை அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இணைந்து இதனை தொடங்கி வைத்தனர். புதிய குற்றவியல் சட்டம்

சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த கண்காட்சியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக காவல்துறை, நீதிமன்றம் மற்றும் இதர தொடர்புடைய அலுவலகங்களின் செயல்பாடுகள் குறித்த விளக்கமும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு விஜயுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அசோகா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஆளும் தாவேக அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் இத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்வதாகவும் திரு அசோகா குற்றஞ்சாட்டியுள்ளார். கேரளத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதற்கான அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. காவல் நிலையங்கள் தோறும் கூடுதலாக பெண் காவல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோமதி மாவட்டத்திற்குட்பட்ட உதய்பூரில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் மாணிக் சஹா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் அமைதியை பராமரிப்பதற்காக பல்வேறு சமுதாயத்தினருடன் பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் எந்தவொரு பிரச்சினைக்கும் பேச்சுகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர். ராம்கர், பலாமு, லோஹர்தாகா, கோடா மற்றும் மேற்கு சிங்பூம் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மோசமான வானிலை ஏற்படும் நேரங்களில் பொதுமக்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான், கத்தார் மற்றும் பாகிஸ்தான் இந்த பேச்சுகளில் பங்கேற்க இருந்ததாகவும் சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த பேச்சுகளை சுவிட்சர்லாந்தில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானுடனான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற சிக்கல் நிலையில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம் குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற சிக்கல் நிலையில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா, ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: உழவர் உலகம்
1: எல்லாம் பொன்மொழி கச்சையிடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று உபரி வருமானம் தரும் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் ஓமலூர் எம் கோகிலா அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியின் முதலில் குறைஞ்ச முதலீட்டுல கூடுதல் வருமானம் பெற நாட்டுக்கோழி வளர்ப்பு சிறந்த வழி. வீட்டை சுத்தி சிறிய அளவுல இடம் இருந்தாலே போதும், நாட்டுக்கோழிய வளர்க்கலாம். இதன் மூலம் கிடைக்கும் முட்டை மற்றும் இறைச்சிக்கு அதிக விலை கிடைக்கிறதுனால கணிசமா லாபமும் கிடைக்குது. நாட்டுக்கோழி வளர்ப்புல எந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை கடைபிடிச்சா அதிக லாபம் பெறலாம், தன்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்க இருக்கிறாங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் எம் கோகிலா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம்மா கோகிலா.
2: வணக்கம் சார்.
1: ரொம்ப யங் ஏஜா இருக்கு உங்களுக்கு, என்ன படிச்சிருக்கீங்க, உங்க வயது என்னமா?
2: சார் என்னோட வயது 28. நான் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்க சார்.
1: எப்போ முடிச்சிங்க
2: சார்? 2019 முடிச்சிருந்தேங்க.
1: நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஒரு ஆசை உங்களுக்கு எப்படி வந்ததுங்க?
2: சார் எனக்கு இயற்கை சார்ந்த தொழில்ன்றது எப்போல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒன்று தான். நான் அது ஓரியன்டா படிக்கல, மேபி படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் யோசிக்கும் போது நமக்கு பார்ட் டைம்ல இன்கமாகவும் இருக்கணும், இயற்கை சார்ந்த தொழிலாகவும் இருக்கணும் அப்படிங்கும் போது நான் இந்த கோழி வளர்ப்பை சூஸ் பண்ணிங்க சார். நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் நியூஸ் பேப்பர்ல ஆட் பார்த்துருந்தேன், இந்த மாதிரி கோழி வளர்ப்புக்கான ட்ரைனிங் பியூடிஆர்சியில கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க சார்.
1: சேலத்துல நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய பியூடிஆர்சி வெட்டினரி யூனிவர்சிட்டி ட்ரைனிங் ரிசர்ச் சென்டர், அங்கே தான் வந்து நீங்கள் பயிற்சிக்கு வரீங்க?
2: ஆமாங்க சார், 25 நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 1 மந்த் ஃபுல்லாகவே ஃபுட்டு எல்லாமே இங்கே கொடுத்துருந்தாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நான் கற்றுக்கிட்டேங்க சார். எப்படி வளர்க்கணும், அதனோட வெயிட் கெயின் எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இங்கே கற்றுக்கிட்டேன்.
1: எந்த ஆண்டு வந்தீங்கம்மா இந்த பயிற்சிக்கு?
2: 2025 டிசம்பர் வந்திருந்தீங்க சார்.
1: ஒரு 25 நாள்.
2: ஆமாங்க சார்.
1: அதுக்கு ஏதாவது கட்டணம் எதுவும் உண்டாமா?
2: கட்டணம் எதுவும் இல்லைங்க சார், ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்ல ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க, ஃபுட்டும் ஃப்ரீ தான்.
1: காலையில வருவீங்க, மாலை வரைக்கும் வேலை இருக்கும்?
2: ஆமாங்க சார், காலையில 10 மணிக்கு வந்தோம்னா கிட்டத்தட்ட 5 to 6 வரைக்கும் இருக்கும் ட்ரைனிங்.
1: அதாவது எப்படி கொட்டகை அமைப்பது, எந்த மாதிரியான குஞ்சுகள் வாங்குவது, அந்த குஞ்சை எப்படி வளர்க்கறது,
2: பராமரிப்பு, தீவன மேலாண்மை, நோய் தடுப்பு முறைகள். மெயினா வந்து இங்க நிறைய கத்துக்கிட்டது நோய் தடுப்பு முறைகள், எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க சார். அது மட்டும் இல்லாம இங்க கோழி குஞ்சுகளும் இலவசமா கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு.
1: சூப்பர்மா. ஒரு 25 நாள் பயிற்சி டிசம்பர் மாதம் 2025 ஆண்டு தான் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஒரு 5 மாதங்கள் ஆயிருக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துட்ட பிறகு. பயிற்சி எடுத்த உடனே நீங்களே கோழி குஞ்சு வாங்கி வந்து வளர்க்க ஆரம்பிச்சிங்களா, எப்படிங்க?
2: இந்த மாதிரி வளர்க்கணும்னு ஐடியா 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்திருந்தது. 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அந்த ட்ரைனிங் ஆட் மூலயமா பார்த்து வந்து அட்டன் பண்ணேன். அந்த பீரியட்லேயே நான் ஒரு 20 கோழி வந்து சரௌண்டிங்கில் வாங்கி வளர்த்துட்டு இருந்தேங்க சார். அப்புறம் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண உடனே எனக்கு சில வழிமுறைகள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போது ஒரு 80-100 கோழிகள் கிட்ட வளர்ந்துருக்குங்க சார்.
1: இப்போ நீங்கள் பயிற்சி முடித்த உடனே உங்களுக்கு ஏதாவது கோழி குஞ்சுகளை இலவசமாக கொடுத்தாங்களா, அது மாதிரி எதுவும் திட்டம் இருக்கா? ஏன்னா பயிற்சி முழுக்க இலவசமாக எடுத்துருக்கிறீங்க. சில பேர் பயிற்சி முடித்த உடனே சரி கொஞ்சம் நாள் கழித்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு போவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வேறு ஏதாவது வேலை வரும், இதை மறந்துடுவாங்க. அது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு இவங்க தொடர்ச்சியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்கம் கொடுத்தாங்களா?
2: சார் அடிக்கடிக்கு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க சார், ஆஃபீஸில் நிறைய பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் முடித்து 1 மந்த்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு 12 கோழி குஞ்சுகள் இலவசமாக கொடுத்துருந்தாங்க.
1: என்ன கோழி குஞ்சு கொடுத்தாங்க?
2: அசில் தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள் கொடுத்துருந்தாங்க.
1: அப்போ வந்து அது நாட்டுக்கோழி இல்ல, ஒரு தரம் உயர்த்தப்பட்ட ஒரு கோழி. எத்தனை நாள் குஞ்சா கொடுத்தாங்கம்மா?
2: 30-40 நாள் இருக்கும்.
1: அப்போ பரவாயில்ல, அது வந்து கொஞ்சம் ஓரளவு சேதாரம் குறைவா இருக்கும். ஏன்னா ரொம்ப குஞ்சா வளர்த்த சேதாரம் இருக்கும்னு சொல்றாங்க, அப்படியா?
2: ஆமாங்க சார், உண்மைதான். ஏன்னா அது ஹீட்டு, அதுக்கான உணவு எல்லாம் நம்ம கரெக்டா பராமரிச்சோம்னா சேதம் கொஞ்சம் குறைவா இருக்கும், பராமரிப்பு இல்லைன்னா சேதம் அதிகமா இருக்குங்க சார்.
1: பயிற்சி முடிச்ச கையோட நீங்க தொடர்ந்து இதை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையை வளர்ப்பதற்காக ஒரு 12 கோழி குஞ்சுகள், அதாவது நீங்க அழகா சொன்னீங்க தரம் உயர்த்தப்பட்ட கோழி குஞ்சுகள் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு 30 நாள் கோழி குஞ்சு உங்களுக்கு அசில் வகையில் கொடுத்துருக்குறாங்க. அது வளர்க்கும்போது எப்படி இருந்ததுங்க
2: சார்? அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா அழகா இருக்குங்க சார். உயரமா கொண்டையும் அழகா இருக்கும், நம்ம கோழிகளை விட சீக்கிரமாக கெயின் ஆகும், பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்குங்க சார்.
1: ஆனால் அந்த சண்டை கோழிலாம் கூட நிறைய அசில் இருக்கும்.
2: மெயினாக சண்டை கோழினாவே அசில் தாங்க சார்.
1: அந்த அசில் கோழி 30-40 கோழி குஞ்சா கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. இதை வளர்க்கறதுக்கு ஏதாவது கொட்டகை எதுவும் அமைச்சிங்களா இல்லை எப்படிங்க?
2: நான் ட்ரைனிங் வரதுக்கு முன்னாடியே கூண்டு அடிச்சுட்டு ஃபுல்லாக நான் ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டேங்க சார்.
1: எவ்வளோ பெரிய கூண்டுங்க
2: சார்? ஒரு 50-60 கோழிகள் வளர்க்கலாம், அவ்வளோ பெரிய கூண்டு அடிச்சிருக்கேன். தனித்தனி டோரா கிட்டத்தட்ட 12 ரூம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி அடிச்சிருக்கும். அது இல்லாமல் இன்னொரு கூண்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க சார்.
1: அது வளர்ச்சி பருவத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும், இல்லை ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கோம்ல?
2: ஆமாங்க சார், அது அப்பப்போ விற்பனைக்கு கொடுத்துருவோம். பெரிய கோழிகள்லாம் விற்பனைக்கு கொடுத்ததுக்கப்புறம் கீழே சின்னதாக தான் இருக்கும், அதை திரும்பி பிரித்து போட்டுக்கலாம். அதனால சண்டை அவ்வளோவோ இருக்காது, தடுத்துடலாம்.
1: தனித்தனி ரூம்ஸ்.
2: ஆமாங்க சார், தனித்தனி ரூம்ஸாக இருக்கனால கிட்டத்தட்ட ஒரு 12 ரூம்ஸ் கிட்ட இருக்கு. சரி, அதனால எது ரொம்ப சண்டை போடுறாங்களோ அவங்களை தனியாக பிரித்து போட்டு
1: 12 கோழி குஞ்சில் அவங்க பிரிச்சே கொடுத்துருந்தாங்க. இத்தனை சேவல் இருக்கட்டும், இத்தனை பெட்டை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பிரிச்சு கொடுத்தாங்களா இல்ல எல்லாம் கலந்து கொடுத்தாங்களா எப்படிமா?
2: சார் கலந்து தான் கொடுத்துருந்தாங்க, அது பெருசானதுக்கு அப்புறம் தான் நல்லா தெரியும்.
1: இப்போ எத்தனை இருக்குங்க உங்ககிட்ட? பெட்டை எத்தனை இருக்கு, சேவல் எத்தனை இருக்கு, அந்த 12?

0: சார், மூணு சேவல் இருக்கு, ஆறு பெட்டைகள் இருக்குங்க சார், மற்றது கொஞ்சம் சேதாரம் ஆயிடுச்சு.
1: பன்னெண்டுல ஒன்பது தான் வந்திருக்கு, அதுல பரவாயில்ல. ஆறு பெட்டை மூணு சேவல், எல்லாம் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாம் நல்லா
1: போடுறாங்களா?
0: அந்த பருவம் இப்பதான் வந்திருக்கு, இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல போட ஆரம்பிச்சிருவாங்க.
1: சரிங்க, இது தவிர வந்து இப்போ ஒரு 80 ஒரு 100 கோழி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இந்த அசில் தவிர என்னென்ன கோழி ரகங்கள் நீங்க வச்சிருக்கீங்க
0: சார்? பெருவடை, தூய சிறுவடை, இது எல்லாமே இருக்கு.
1: நாட்டுக்கோழி வளர்ப்பதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் போட்டிருக்கு.
0: ஆமாங்க சார், அதனோட கறி ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால கஸ்டமர் வந்து நம்ம கிட்டே கேட்கும் போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், கறி ரொம்ப சுவையா இருக்கனால நம்ம கிட்டே கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போறவங்க அடிக்கடிக்கு ரிட்டர்ன் கேட்கும் போது நிறைய வளர்த்து கொடுக்கணும்ன்ற ஒரு ஐடியா வரும்.
1: இப்போ வந்து பெருவிடை எவ்வளவு வச்சிருக்கீங்க, தூய சிறுவிடை எவ்வளவு வச்சிருக்கீங்க
0: சார்? சிறுவிடை இனங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20-30 சார் இருக்கும். சிறுவிடையை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பெருவிடை அதிகமா வளர்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா டக்குன்னு கொஞ்சம் வெயிட் அதிகமா வரதுனால தூய சிறுவிடைங்கும் போது முட்டை அதிகமாயிடும். நம்ம முட்டைக்கு கொடுக்கும் போது சிறுவிடை நமக்கு பெட்டரா இருக்கும்.
1: பெருவிடை அப்படின்றது வந்து இறைச்சிக்கான?
0: ஆமாங்க சார்.
1: அப்ப ரெண்டும் கலந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்றத உங்க பயிற்சியில சொல்லி கொடுத்துருக்காங்க.
0: அப்படி வளர்க்கலாம், ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். நிறைய இனங்கள் பத்தி சொல்லியிருந்தாங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்கு.
1: நிறைய இருக்கு, கடக்நாத்னு சொல்றாங்க,
0: நிக்கோபரி, மிரி, இந்த மாதிரி நிறைய இனங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க சார்.
1: இருந்தாலும் இது ரெண்டு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம பகுதியில் இது நல்லா வரும்ன்ற மாதிரி ஒரு சிந்தனை
0: சார். நம்ம பகுதியில் நல்லா வளரும், நமக்கு டக்குன்னு வெயிட் கொடுக்கறதுனால எனக்கு பெருவடை மேல கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட்.
1: சரிங்க, ஆனா இந்த கோழி குஞ்செல்லாம் எங்க வாங்குனீங்க?
0: பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனம் கிட்ட வாங்கணும், ஏஎம்எஸ் சொல்லி சொல்லுவாங்க, ஃபேமஸான ஒரு கோழி விற்பனை.
1: எத்தனை நாள் கோழி குஞ்சா வாங்குனீங்க?
0: ஒவ்வொரு கோழி வந்து ஒவ்வொரு பீரியட்ல, ஒரு சிலது 2 கிட்ட கோழி குஞ்சா வாங்கிட்டேன், இன்னொன்னு 1 கோழி குஞ்சா வாங்கிட்டேன், அந்த மாதிரி
1: கலந்துதான்.
0: ஆமாங்க சார்.
1: 2 கோழி குஞ்சுனா எவ்வளவு விலைங்க? 1 கோழி குஞ்சுனா எவ்வளவு விலை?
0: 1 கோழி குஞ்சு பார்த்தோம்னா ஒரு 200 வரைக்கும் இருக்கும் சார். 180-200 வரைக்கும் இருக்கும். பெருவடை இனங்கள்ன்ற போது ரொம்ப ரேட் அதிகமா தான் இருக்கும். நீங்க 2 கோழி குஞ்சுனா 350-400 வரைக்குமே இருக்குங்க சார். அதாவது கோழியோட தரத்தை பொறுத்து.
1: பெருவிடை சொல்றீங்க, தூய சிறுவிடை அப்படின்னு வேற சொல்றீங்க, அங்க வேற கொஞ்சம் அசில் வேற இருக்கு. இவங்க மூணு பேர் எப்படி பிரிச்சு வளர்க்குறீங்களா? ஏன்னா இனக்கலப்பு எதுவும் நடக்காத இருக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்களா? எப்படியா இருந்தாலும் மேய்ச்சலுக்கு விடும்போது எல்லாம் ஒன்னா தானே போகுது. அப்போ அதுல ஏதாவது உங்க கவனத்தை செலுத்திருக்கீங்களா? எப்படி
0: இருக்குங்க சார்? இப்ப தரமுறுத்தப்பட்ட கோழிகள் வந்து பருவம் ஆகும் போது நம்ம வந்து அதை பிரிச்சு சேல் பண்ணிடுவோம். பெட்டைகள் மட்டும் முட்டைக்காக நம்ம சரௌண்டிங்ல கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ்க்காக வச்சுப்போங்க சார். மற்றபடி தூய சிறுவிடை பெருவிடை கலப்பினங்கள் வந்து நடக்கும் தான். அது நமக்கு எப்படின்னா, தூய சிறுவிடை பெருவிடை கலக்கும் பொழுது நமக்கு வெயிட் கெயின் ஆகும், முட்டையும் அதிகமா இருக்கும். அந்த இடவெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரீட் உருவாகும் நமக்கு. முட்டை கிடைக்கும், கறியும் கொஞ்சம் வெயிட். தூய சிறுவிடைங்கும் போது கிட்டத்தட்ட 8 வரைக்கும் 1 தாங்க சார் இருக்கும். அது முட்டைக்காக நாங்க நல்லா பயன்படுத்துவோம். இப்ப பெருவடைன்னு வரும்போது 6 2.5 3 வரைக்கும் வெயிட் கெயின் ஆகும்.
1: அதனால இனக்கலப்பு அங்க நடக்கிறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது நமக்கு லாபகரம் தான்.
0: ஆமாங்க சார். இப்போ சிறுவிடைகள் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வந்துட்டு நோய் எதுவும் அஃபெக்ட் ஆகாதுங்க சார், அதனால கோழி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஆனா பெருவிடைங்கும் போது நம்ம அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் டானிக் அந்த மாதிரி. ஆனா சிறுவிடைன்னு வரும்போது அது எதுவும் நமக்கு தேவையில்லை. இப்ப ரெண்டும் இனக்கலப்பு பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பிரீட் அப்படிங்கிறது என்னோட தாட்டுங்க.
1: அதனால இது இயற்கையாவே நடக்குது, நமக்கு முட்டை கோழியும் வேணும், இறைச்சிக்கு கோழி வேணும். அது வந்து இயற்கையா அமையறது நீங்க ஏத்துக்கிறீங்க?
0: ஆங்க சார், கண்டிப்பா. எனக்கு நல்ல லாபகரமா இருக்கறனால நான் அக்செப்ட் பண்ணிப்போம்.
1: இப்போ வந்து ஒரு 12 அறைகள் கொண்ட ஒரு கூண்டு வச்சிருக்கீங்க, 80 ஒரு 100 கோழி. இதுல வந்து சிறுவிடை, பெருவிடை, அப்புறம் அந்த அசிலும் உட்படவா?
0: ஆங்க சார், அசிலுக்கு தனியா கூண்டு இருக்குங்க சார். அது ஒரு 10 ரூம் கிட்ட இருக்கு, சின்ன சின்ன கூண்டு முறையில்.
1: அது தனி கூண்டு வச்சு,
0: அதாவது தனித்தனி ரூம்ல போய் அவங்களே அடைஞ்சுப்பாங்க. நம்ம தூய சிறுவிடைனா அது தனி கூண்டு.
1: மேய்ச்சலுக்கு திறந்து விடுறது எல்லாம்
0: எல்லாம் ஒட்டுக்காதாங்க சார். போகும்
1: எப்படிங்க? வெளியில போய் காலார நடந்து சாப்பிடறதுக்கு எல்லாம் இடம் எல்லாம் இருக்கா? புறக்கடை பகுதியை வச்சிருக்கீங்களா?
0: ஆமாங்க சார், நம்மளோட தோட்டம் கிட்டத்தட்ட 2 3 ஏக்கர் இருக்குங்க சார். நான் வந்து கீரை இதுக்காகவே பயிரிட்டு வச்சிருக்கேன், பாலாக்கீரை, சிறுகீரை, அதுக்கப்புறம் இந்த வெந்தயக்கீரை. இதெல்லாம்
1: விதையவே சீண்டி சீண்டி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த கோழி அந்த பக்கம் விடமாட்டாங்களா? கீரை சாகுபடி பண்ற இடத்துல
0: போட்டிருக்கேன். கொஞ்சம் மேய்ச்சலுக்கு வந்த உடனே அதை நான் அந்த தடுப்பு எடுத்துட்டுனா கோழியை வந்து நம்ம அறுத்து போடணும்ல, அதுவே மேய்ச்சலுக்கு போய் மேய்ஞ்சிப்பாங்க. அந்த மாதிரி
1: இப்போ விதை போடுற நேரத்துல அவங்க அங்க போக முடியாதபடி ஒரு
0: தடுப்பு இருக்குங்க சார்.
1: கீரை கொஞ்சம் வளர்ந்த பிறகு இவங்க அதுக்குள்ள போவாங்க,
0: அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த முடியாது. அது இல்லாம தனித்தனியா போட்டிருப்பேங்க சார், அறுத்துட்டு வந்து போடுறதும் இருக்கு. அங்க வளர்ந்துட்டே இருக்கும், நான் அறுத்துட்டு வந்து போடுவேன், இந்த மாதிரியும் இருக்கும்.
1: இப்ப தீவன மேலாண்மை எப்படி செய்யறீங்க? ஏன்னா அவங்க உங்களுக்கு இடம் இருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கூண்டு கூட வைக்காத இந்த சிறுவிடை பெருவிடையை வளர்க்கறத நம்ம பார்க்க முடியுது. அதுவே வந்து ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துருக்கும், அதுவே அங்கேயே உட்காந்துருக்கும். சில பேர் சொல்லுவாங்க அது கூண்டுக்கே வரமாட்டேங்க, அங்கதான் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மரத்து மேல நிமிந்து பாத்தீங்கன்னா காக்கா மாதிரி கோழி உட்காந்துருக்கிறது.
0: அப்படிதாங்க சார், நம்மளோட இருந்தது. நம்ம ஆரம்ப காலகட்டத்துல வளர்க்கணும்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது தானா போய் அடைஞ்சுக்கிற வழிமுறையில தான் இருந்தது. நாளடைவில் நான் பழக்கப்படுத்தினதுக்கு அப்புறமா அதாவது ரூம் கரெக்டா அதுவே போய் அடைஞ்சிருங்க, அது ஆச்சரியமா இருக்கும்.
1: தீவன மேலாண்மை எப்படிங்க? அவங்க மேய்ச்சலுக்கு போறதுக்கான வசதிகள் இருக்கு, ஒரு 2.5 இருக்கு, அதுல போய் அவங்க மேய்ஞ்சிட்டு வருவாங்கன்னு சொல்றீங்க, ஆனா அது போதுமா?
0: உலர் தீவனம் நிறைய கொடுப்பீங்க சார். இப்ப மக்காச்சோளம் நம்ம காட்டிலேயே பயிர் பண்ணி

0: இருக்கும், கம்பு, ஆரியம், நாங்களே வந்துட்டு ஒரு ரேஷியோல கலந்து கோழிகளுக்கு கொடுப்போம் சார். அரிசி இது எல்லாமே
1: கலப்பு தீவனத்தை நீங்களே தயாரிக்கிறீங்களா?
0: நாங்களே கலந்து கொடுத்துருவோம் சார். இப்ப கோதுமை, மக்காச்சோளம், கம்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான அளவுலங்க சார். அதுக்கப்புறம் வந்து கருவாட்டுத்தூள் கொஞ்சம் படியான அளவு, கால்சியம் கொஞ்சம், தாது உப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவு, மற்றபடி கருவாட்டுத்தூள் அதெல்லாம் அதிகமாக போட்டு நாங்களே ஒரு ரேஷியோல கலந்து கொடுப்போங்க சார். இங்க பயிற்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரேஷியோல எவ்வளோ எவ்வளோ கலக்கணும்னு சொல்லி பயிற்சி கொடுத்துருக்காங்க, அதுபடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க சார். காலையில கொடுத்துருவேன், மதியம் வந்துட்டு அந்த வெயில் டைம்ல வந்து நம்ம கீரைகள் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் ஜூசியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தாகவும் இருக்குன்றாலும் மதிய டைம்ல கீரைகள் கொடுப்பேங்க சார். ஈவினிங் டைம்ல நம்ம எப்பவும் போல உள்ள தீவனம் கொடுக்கறது தான்.
1: தீவனம் போதுமான அளவு கிடைக்குது. இப்ப வந்து பருவநிலைக்கு ஏற்ற வகையில இந்த கோழி வளர்ப்புல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் அதிகமா வெயில் அடிச்சுது, திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மழை பெய்யுது, அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமா இருக்கு. இப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல என்ன மாதிரியான ஒரு பராமரிப்பு அந்த கோழி இனங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்கம்மா?
0: சார், இப்போ வெயில் காலத்துல பார்த்தோம்னா ஜூசியா மோர், லெமன் ஜூஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா நீர் குடிக்கிற மாதிரி நிறைய தொட்டிகள் செஞ்சு பக்கத்து பக்கத்துல வைப்பேன்.
1: ஜூஸ்ல ஏதாவது குளுக்கோஸ் வைக்கிறீங்களா?
0: வைக்கிறதுண்டு. இளங்கோழி குஞ்சுக்கு நம்ம குளுக்கோஸ் கலந்து கொடுப்போம். வெயில் காலத்துல பிறந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் இருக்குங்களா, ஒரு ஏழு நாள் வரைக்குமே நம்ம ஒரு சில நாள் குளுக்கோஸும் குடுக்கறது உண்டுங்க சார்.
1: அந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி தண்ணி வைக்கிறது இதுல எல்லாம் கொஞ்சம். சரி,
0: வெயில இருந்து டக்குனு மழை வருது அப்படின்னா அந்த டைம்ல கோழிக்கு சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம அப்ப வந்து ஆன்டிபயோட்டிக் அதிகமா குடிக்கலாம், டெட்ராசைக்ளின் பவுடர் அதெல்லாம் நமக்கு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மழை பெய்யற டைம் அந்த மாதிரி எல்லாம் குடுக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதுக்கு அதிகமாகும் சார். அதனால நோய் தாக்கத்துல இருந்து குறைக்கலாம்.
1: இப்போ வந்து தடுப்பூசி கொடுப்பது அப்படின்றது வந்து கோழிகளுக்கு ரொம்ப முக்கியம்.
0: ஆமாங்க சார்.
1: ஆனா சில பேர் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க நான் எதுவும் கொடுக்கறது இல்லை, எல்லாம் அதுவே பார்த்துக்குது, அது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தைரியமா இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். கோகிலாவோட தைரியம் எந்த அளவுக்குங்க? அவங்க தடுப்பூசி எல்லாம் கொடுக்குறாங்களா இல்லை கொடுக்காத அமைதியா இருக்காங்களா எப்படி
0: சார்? கண்டிப்பா கொடுக்கணும்.
1: என்னென்ன தடுப்பூசி எந்த காலகட்டத்தில் கொடுக்குறேன் கொஞ்சம் நினைவுபடுத்துங்களா.
0: இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10-15 அந்த மாதிரி கோழி வளர்க்கும் போது நமக்கு தடுப்பூசியோ எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. நம்ம 80-100 அந்த ரேஞ்சுக்கு போகும்போது நம்ம கண்டிப்பா தடுப்பூசி கொடுக்கணும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 நாளுக்குள்ள நம்ம F1 அப்படிங்கிற சொட்டு மருந்து கண்ணில் கொடுப்போங்க சார். 14 நாள்ல வந்துட்டு அம்மை தடுப்பூசி மருந்து அது கொடுக்கலாங்க சார். 2 காலத்துல வந்துட்டு ராணிக்கட் தடுப்பூசி கொடுக்கலாம்.
1: தடுப்பூசி எல்லாம் உங்களுக்கு எப்படிங்க, இது மாதிரி VUTRஸ்ல இருந்து சப்ளை பண்றாங்களா இல்ல வெளியில வாங்கிப்பீங்களா எப்படிங்க
0: சார்? நம்ம அரசு மருத்துவமனை பக்கத்துல இருக்குங்க சார்,
1: கால்நடை மருத்துவம்,
0: அங்க நம்ம வாங்கிக்கலாங்க சார். முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கலாம், பத்தாத பட்சத்துல நம்ம விலைக்கு வாங்கிதாங்க சார் பண்ணணும். லெசோட்டா இதெல்லாம் கொடுக்கணுங்க சார் 14 நாள்ல. அதுக்கப்புறமும் ஒரு 2-3 அப்புறம் ராணிக்கட் தடுப்பூசி கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்குங்க சார். இது போதுமானது. இன்னும் நம்ம சேஃப்டியா வச்சுக்கணும் அப்படின்னா இன்னும் 2-3 அப்புறம் எகைன் ராணிக்கட் தடுப்பூசி கொடுக்கலாம்.
1: இப்போ 80 ஒரு 100 கோழி குஞ்சு இருக்குன்னு சொன்னீங்க, சிறுவிடை பெருவிடை, இது வந்து எத்தனை கோழி குஞ்சுல சேதாரம் போக இந்த 80-100 மிச்சமாச்சுங்க அதை சொல்லுங்களேன்
0: சார். என்னோடது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2-3 முன்னாடி அவைத்துல கிட்டத்தட்ட 50-65 கோழி குஞ்சுகள் பறிச்சது. சேதாரம் மட்டுமே பார்த்தோம்னா எனக்கு பாதிக்கு மேல ஆயிடுச்சு, 35 கிட்ட. ஏன் அப்படின்னா அந்த அம்மை தாக்கத்தினால கோழி குஞ்சுகள் கொஞ்சம் இறந்துருச்சுங்க சார். வெயிலோட தாக்கம் இப்போ 2-3 முன்னே, அதுக்கப்புறம் சளினாலையும் நிறைய இறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் தடுப்பூசி அதெல்லாம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து பரவாயில்லையா இருக்குங்க சார். இந்த டைம் அவையும் பறிச்சதில் எனக்கு எதுவும் சேதாரம் ஆகலை.
1: அம்மை சளி இதனால தான் உங்களுக்கு வந்து சேதாரம் கோழி குஞ்சில் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னீங்க. அடுத்த முறை கோழி குஞ்சு வாங்கும்போது இந்த அம்மையிலேருந்தும் சளி பிரச்சனையிலேருந்தும் நம்ம கோழி குஞ்சை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்க போகிறீங்க?
0: நான் போன டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கரெக்டாக வந்து நான் தடுப்பூசியோ இதுவோ கொடுக்கல, சரி வளர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக விட்டது தான். அப்போ இப்போ வந்து நான் ப்ராப்பராக டெட்ராசைக்ளின் மருந்து வந்துட்டு வாரத்தில் 2 கொடுக்கறது, மந்த்லி 1 அந்த மாதிரி குடற்புழு நீக்கம் பண்ணுறது. நான் அது முன்னெல்லாம் அந்த மாதிரி பண்ணலைங்க சார். ஏன்னா நமக்கு கோழி அதிகமாக தான் நமக்கு அதுலேருந்து அனுபவம் நிறைய கிடைக்கும். அதுலேருந்து தான் அதுக்கான மருந்து வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் மெர்க்குரின்ற மருந்து கொடுத்ததுக்கப்புறம் சளியோட தாக்கத்துலேருந்து நான் ரொம்ப குறைக்க முடிஞ்சது. அந்த மாதிரி தாங்க சார் கொடுத்துட்ருக்கேன்.
2: கோழி வளர்ப்பு சம்பந்தமா பயிற்சி எடுத்துக்கிட்டு எத்தனை நாள் கோழி குஞ்சுகளை வாங்கணும், தீவன மேலாண்மைக்கு கம்பு, மக்காச்சோளம், அரிசி, கோதுமை, கருவாட்டுத்தூள் போன்றவைகளை எந்த விகிதத்துல கலந்து கொடுக்கணும், பருவ காலத்துக்கு ஏற்ற உணவுகள், தடுப்பூசிகள் பத்தியெல்லாம் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமா இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையறாங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் எம் கோகிலா அவர்கள்.
1: இப்போ ஏதாவது ஒரு இத்தனை சேவல் இருக்கலாம், இத்தனை பெட்டை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கணக்கு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? 90 கோழி இருக்குன்னு வச்சுப்போம், சராசரியா 90 எத்தனை பெட்டை இருக்கு, இத்தனை சேவல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு இருக்கீங்களா எப்படிங்க?
0: 8 பெட்டை கோழிகளுக்கு வந்துட்டு ஒரு சேவல், இல்லாட்டி 10 பெட்டை கோழிகளுக்கு ஒரு சேவல் இருக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சேவல் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு. ஏன் அப்படின்னா சரௌண்டிங்ல நமக்கு பண்டிகை திருவிழாக்கள்ல சேவல் அதிகமாக விருப்பப்பட்டு வாங்குறதுனால எங்கிட்ட சேவல் கொஞ்சம் எப்பவுமே டிமாண்ட் இருக்குங்க சார். நான் வளர்த்துட்டு தான் வருவேன், சேல் ஆகிட்டே இருக்கும். இருக்கும். சோ அதனால இவங்க சொன்ன ரேஷியோக்கு கிட்டத்தட்ட
1: 8:1 இருந்தா போதும்ன்றீங்க. ஆனா இப்ப சேவல் வந்து

0: கோயிலுக்கு இதுக்கெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. எத்தனை மாத சேவல் கோழியை நீங்க விற்க முடியுதுங்க உங்களால?
1: சார், 7 மாத கோழி தான் நம்மளால.
0: 7 மாதம் வரைக்கும் நம்ம வச்சிருக்கணும்,
1: அப்பதான் நமக்கு ஒரு நல்ல ரேட் கிடைக்கும். 2-3 kg நமக்கு வரும். ஸோ அப்போ நம்ம கேஜி 600 கொடுக்கும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் சார்.
0: சரிங்க, இந்த பெட்டை கோழியை பொறுத்த வரைக்கும் எப்போ அது முட்டையிட ஆரம்பிக்குதுங்க? எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் முட்டை கம்மியாக தான் இருக்கும்னுவாங்க, சில சமயத்தில் அது ஓடு ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, உடஞ்சி போகுதுன்னுவாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு, உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: சார், நம்ம கொஞ்சம் கால்சியம் ரிச் ஃபுட்டு கொடுத்தோம்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவும் நம்ம
0: கடற்கரை ஓரமாக நான் கேட்டிருக்கேன், கிளிஞ்செல்லாம் கூட கொண்டு வந்து போடுவேன் சார், அது சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடற்கரை இல்லை, சேலத்தில் மோகனூரில் என்ன பண்ணுவீங்க?
1: சார், நான் வந்துட்டு அந்த சுண்ணாம்புத்தூள்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அது கொடுப்போங்க சார். அப்புறம் மக்காச்சோளம் மீனை கொடுப்போம். அது இல்லாமல் மாதுளம்பழ தோலில் வந்து செலினியம் சத்து இருக்கு, இந்த மாதிரிலாம் நான் அரைச்சி கொடுப்பேங்க சார். அப்புறம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் நிறைய இருக்கும், வெயில் காலத்தில் அந்த முருங்கை விதையெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு அதை அரைச்சி அதனோட உணவு தீவனத்தில் கலக்கி கொடுப்பேன். இந்த மாதிரி இரும்பு சத்துள்ள பொருட்களும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம முட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க சார். அதே மாதிரி தினமும் முட்டையிடும், முட்டையும் அந்த மெல்லிஸாகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க சார், ஸ்ட்ராங்காக இருக்கும். முட்டையுமே நம்ம கொடுக்குற தீவனத்தை பொறுத்து அதிகமாக முட்டையிடும்.
0: பழைய சோஃபாலாம் கூட வச்சிருப்பாங்க, அங்க போய் உட்கார்ந்திருப்பாங்க, டயர் போட்டு வச்சு அது மேல வந்து கொஞ்சம் வைக்கோல் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க வந்து உங்க முட்டையிடுற கோழிகளுக்கு என்ன மாதிரியான வசதி எல்லாம் செஞ்சு தரீங்க கோகிலா?
1: சார், நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல அங்கங்க மணல் கொட்டி வச்சிருவேன். கரெக்டா அந்த கோழிகள் வந்து நம்ம ஒரு 2-3 நாள் பழக்கப்படுத்திட்டோம்னா அங்கேயே வந்து முட்டையிட்டுரும். நம்ம அதை கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க சார். அந்த மாதிரி தான் பண்ணி.
0: இப்போ இதுல அடுத்த கட்டம் வருதுங்க. இப்போ முட்டையிட ஆரம்பிச்சிருச்சு, ஒரு 6 மாதம் 7 மாதத்துல முட்டையிடுது அப்படின்னா ஒரு 18 முட்டை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஒரு சராசரியா ஒரு 15 வச்சுக்கோங்களேன். அது சிறுவிடை கோழிகள் வந்து அந்த முட்டையை வந்து பாதுகாக்கிறதுல ரொம்ப பெரிய ஆள் சொல்லுவாங்க.
1: ஆமா, உண்மையாலுமே அது ரொம்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா என்னோட பெருவிடை கோழிகள் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 5-6 குஞ்சுகள் வரைக்கும் ஒரு சில கோழிகள் பறித்தெடுக்கும். கிடைக்காதுன்றதுனால தான் நான் கீரைகள் பயிர் பண்ணி பண்ணி அதுக்கு
0: கொடுப்பீங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம்
1: சார் அது கண்டிப்பா இருக்கும். நம்ம காட்டிலேயே பயிர் பண்றதுனால சின்ன வெங்காயம் எப்பவுமே கொடுக்கறது தினசரி உணவுல இருந்துகிட்டே இருக்கும்.
0: அப்புறம் மோர் எல்லாம் சொன்னீங்க
1: சார், மோர் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி எல்லாம். அப்பப்போ இந்த சளி பிரச்சனைக்கு வந்து நான் இஞ்சி சாறு அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன். மிளகுத்தூள்ல தீவனத்தை கலத்தி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயமும் பண்றது உண்டு சார்.
0: அது கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்.
1: ஆமாங்க சார், இயற்கை முறையில நம்ம கொடுக்கலாங்க சார். மஞ்சள் தூள் வாட்டர், மிளகுத்தூள் வாட்டர் அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டெட்ராசைக்ளின் பவுடர்.

0: அந்த மாதிரியும் கொடுக்கலாங்க சார்.
1: சின்ன ஒரு கிளினிக்கே நடத்திட்டு இருக்கீங்க
0: சார். அது அடிக்கடி கொடுத்துட்டே இருப்போம், வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்போம் சார்.
1: இப்போ வந்து ஒரு முட்டையை பத்தி சொல்லிட்டீங்க, அடுத்தது இறைச்சிக்கு போகும்போது ஒரு 7 மாத கோழி விற்கிறீங்க, ஆனால் அது இறைச்சிக்குன்னு சொல்லாமா இல்லை வேற விஷயங்களுக்கும் அது போவோம், ஆனால் இறைச்சி கோழி அப்படின்றது வந்து எந்த நேரத்தில் சேவலா பிரிச்சு கொடுப்பீங்களா இல்லை கொஞ்சம் வயது முதிர்ந்த பெட்டை கோழிகளும் கொடுப்பீங்களா, எப்படி அதை பண்றீங்க?
0: நம்ம கிட்ட வந்து ஒரு சிலது வந்துட்டு முட்டைகள் கம்மியா வைக்கிறது, கோழி குஞ்சுகளை சரியா பேணாம இருக்கிறது, என்னோட வளர்ச்சி கம்மியா இருக்கிறது, அதை பொறுத்துங்க சார். நமக்கு தேவைக்கு வச்சுக்கிட்டு மற்ற பெட்டை கோழிகளும் கொடுத்துருவோம். சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு மேல கூவ ஆரம்பிச்சது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா மற்ற கோழிகள் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய சேவல் இருந்தாலும் கோழிகளை வந்துட்டு மேய்ச்சலுக்கு விடாது, ஸோ அதனால நம்ம எப்பப்ப கவனிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார். சேவலை கொஞ்சம்
1: தொடர்ந்து கவனிக்கணும். காலையில எத்தனை மணிக்கு நீங்க இந்த கோழிகள் எல்லாம் வெளியில விடுவீங்க, திருப்பி மாலையில அது தானே வந்து அடைஞ்சு?
0: நான் காலையில 6 to 7 ஒரு செட் ஆஃப் தீவனம் கொடுத்துட்டு அதை நாங்க மேய்ச்சலுக்கு திறந்து விட்டுருவோம். எகைன் வந்து 7 மணிக்கு தாங்க சார் அது கூண்டுக்கே வரும். இடையில வந்துட்டு மதியம் நம்ம அப்பப்ப ஏதாவது ஒரு தீவனம் சத்து மாவு மாதிரி கலக்கி மக்காச்சோளத்தையும் கோதுமையும் அரைச்சி பவுடர் மாதிரி வச்சிருக்கீங்க சார், அதை மதியத்துல வந்துட்டு மாவு முறையில போடுவேன். அதுக்கப்புறம் கீரை வகைகள் கொடுப்பேன்.
1: இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு போற நாட்டுக்கோழி ரகங்களுக்கு சில சமயங்கள்ல பாம்பு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, உங்க ஏரியால அது மாதிரி எதுவும் இருக்கா? ஏன்னா நான் பாத்திருக்கேன் மீன் வலை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சுத்தி போட்டு வச்சிருப்பாங்க, ஏன்னா அது அவர் உள்ளார வந்தாருன்னா அதுல அப்படியே பரண்டு மாட்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நாட்டுக்கோழியை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றீங்க
0: சார்? அது மலைப்பகுதியில அதிகமா பாம்பு வரும்னு நினைக்கிறேன். இப்ப எங்களோடது பாத்தீங்கன்னா ஃபுல்லா சமவெளி, பாம்புனால இது வரைக்கும் நான் எந்த ஒரு பாதிப்பு
1: அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்ல. கீரிப்பிள்ளை
0: இருக்குங்க சார், இருந்தாலும் கோழி எதுவும் இது வரைக்கும் சேதம் பண்ணல.
1: கவனமா
0: தான் இருக்கணும்.
1: எதிர்கால திட்டம் அப்படின்னா ஒரு கொட்டகை அமைச்சு செய்யணும்.
0: ஆமாங்க சார், இன்னும் கொஞ்சம் நிறைய கோழிகள், 300-400 கோழிகள் வளர்க்கணும். முக்கியமா இதனால் வரைக்கும் இறைச்சிக்காக நான் கொடுக்கணும்னு நினைச்சது, இனிமே முட்டையும் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்ப வந்துருக்கு.
1: ஏன்னா தினந்தோறும் ஒரு வருமானம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புல
0: சார். நம்ம அது ஒரு ஏடிஎம் தான் சொல்லணும் சார் சொன்ன மாதிரி, ஏன்னா நமக்கு டக்குன்னு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா ஒரு 2-3 கோழி எடுத்துட்டு போனோம்னா போதும், நம்ம கைக்கு 2-3 thousand வந்துடும்.
1: கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் கொடுத்துதான் ஆகணும்.
0: ஆமாங்க சார், வேற வழி இல்லை, இல்லை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சி அப்படிங்கும் போது இப்ப மந்த்லி வருமானம்னா நம்ம அப்ப அந்த 10 days செலவு பண்ணிடுவோம். இப்ப கோழியா இருக்கும் போது நமக்கு எப்ப தேவையோ அப்ப சேல் பண்ணிட்டு அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல இன்கம் முறை.
1: அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்களா பாரம்பரியமா விவசாயி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவங்க வீட்டுல மாடு இருக்கும், இந்த கோழி இருக்கும், ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரி. அதாவது வீட்டுல இருக்கிறவங்க இந்த மாடு கோழி பாத்துக்கிட்டு ஒரு உபரி வருமானத்தை வச்சுக்கிற மாதிரி ஒரு சூழல்ல தான் நம்ம இருந்தோம். இனி கொஞ்சம் மாறி இருக்கு, ஏன்னா பராமரிப்புன்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு மாடு வளர்ப்புல அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது கோழி வளர்ப்புல அவ்வளவு பராமரிப்பு இல்லையா
0: அப்படின்னு சொல்ல முடியாதுங்க சார். பராமரிப்பு இருக்கணும், ஏன்னா நம்ம அப்பப்ப மருந்து முறைகள் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைங்களா?
1: கொஞ்ச நேரம் பார்த்தா போதும்,
0: காலையில ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம்,
1: வீட்டையும் பாத்துக்கிட்டு நல்ல ஒரு உபரி வருமானமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு.
0: இதுவே மெயின் வருமானமா வரணும் அப்படின்னா நம்ம ஒரு 400 to 500 கோழிகள் வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம மெயினா போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப வந்து நம்ம டைம் வந்து கூடுதலா செலவு பண்ற மாதிரி இருக்குங்க சார். இப்ப வந்து நம்ம மினிமம் வச்சிருக்கனால ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் செலவு பண்ணா போதும்.
1: ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த அம்மை போட்டது சளி பிடிச்சதுல கொஞ்சம் கோழி சேதாரம் ஆச்சுன்னு
0: சொன்னீங்க.
1: எதிர்காலத்துல இது மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத?
0: தடுப்பூசி மெயினா நம்ம போட்டுருக்கணும். தடுப்பூசி போட்டுட்டு அதை வீக்லி ட்வைஸ் நம்ம வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிளஸ் வந்துட்டு அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாவே அது ஆரோக்கியமா இருக்கும் சார், நோய் எதிர்ப்புல இருந்து தற்காத்துக்கொள்ளும்.
1: பொதுவா நான் பாத்திருக்கேன் ஒரு விவசாயி, நீங்க சொன்ன மாதிரி இப்போ 2 acres இடம் இருக்கு சார், அதை சுத்தி தான் நம்ம இந்த கோழி எல்லாம் போகுதுன்ட்டு. அப்ப போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவாரு, ஒரு பழைய கோணியோ இல்ல பழைய துணியோ துத்திக்கு போட்டு போவாரு. பாத்தீங்கன்னா அது என்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்லங்க இது வந்து கரையான் வரும், கரையான வந்து சாப்பிடறதுக்காக தான் அப்படி பண்ணேன்னு கூட நான் ஒரு விவசாயி சொல்லி பாத்திருக்கேன். அது மாதிரி எதுவும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: நான் இயற்கை மூலம் கரையான் உற்பத்தி பண்ணி போடுவதும் உண்டுங்க சார். நம்ம மரக்கட்டை இந்த மாதிரி வேஸ்டேஜ் பொருள்லாம் போட்டு தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம்னா ஒரு 2 நாள் அது கரையான் வந்துடும். அது கோழிக்கு வந்துட்டு நல்ல ஒரு புரோட்டீன் கிடைக்கும்.
1: பரவாயில்ல, ஒரு MSc மேக்ஸ் டியூஷன் கூட எடுக்கலாம்.
0: எடுத்துட்டு இருந்தீங்க சார், இனி எடுக்கணும்.
1: எடுக்கணும்.
0: ஆமாங்க சார்.
1: அதெல்லாம் தாண்டி இந்த கோழி வளர்ப்புல ஒரு ஆர்வம் உங்க கண்கள்லயே அந்த ஒரு ஆர்வம் தெரியுது.
0: ஆமாங்க சார், இன்னும் நான் பெருசா பண்ணணும்,
1: பெருசா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. அந்த கோழிகளை வளர்க்கும் போது நமக்கும் வந்து ஒரு இப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்றாங்க, அழுத்தம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அழகா அது தண்ணி குடிக்கிறது.
0: அதே மாதிரி இப்ப வந்து நாட்டுக்கோழி இறைச்சி விரும்பி வாங்குறவங்க ரொம்ப அதிகமாயிட்டு இருக்காங்க. முன்ன விட இப்போ அப்ப விட இப்ப கொஞ்சம் அதிக ஆர்வம் கட்டுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க இல்லையா, இப்ப இந்த இயற்கை முறை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறதுலயும் நிறைய பேர் வந்துட்டு ஆர்வம் காட்டுறாங்க. இப்ப சாதாரணமா ஒருத்தங்களுக்கு ஒரு முட்டையை சாப்பிட்டோம்னாவே நமக்கு வந்துட்டு 14 கிராம் புரோட்டீன் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப அது ஈஸியான ஒரு உணவு தானேங்க சார்? எவ்வளவோ சாப்பிட்டு நம்ம எவ்வளவு புரோட்டீன் எடுத்துக்கிறதுக்கு ஒரு முட்டையை சாப்பிட்டா நமக்கு காலையில ஈவினிங் ஒரு முட்டையை சாப்பிட்டோம்னா நமக்கு தேவையான புரோட்டீனே கிடைச்சிடும் இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உணவுகளை முட்டை இறைச்சி விரும்பி சாப்பிட்றவங்க இப்ப அதிகமாக

0: ஆகவே மக்களே, கோகிலா சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்க, நாட்டுக்கோழி இறைச்சி சாப்பிடுங்க.
1: 70 கலோரி கிடைக்கும் சார் நமக்கு.
0: ஒரு முட்டை இல்லையா?
1: ஒரு முட்டை இல்ல. இறைச்சி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100-200 சாப்பிடறத பொறுத்து கிடைக்கும் சார்.
0: அளவு பொறுத்து.
1: ஆமாங்க சார். ஒரு கோழியில எடுத்துக்கிட்டோம்னா 1800-1600 கலோரி இருக்குங்க சார். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து 1 kgல சொல்றேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சியமா உங்களுடைய கைபேசியை நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா அவங்க கோகிலாவை தொடர்பு கொண்டு பேசட்டும். கோகிலா அவர்களின் கைபேசி 78-24-91-73-48. மீண்டும் ஒரு முறை எம் கோகிலா அவங்களுடைய கைபேசி எண் 78-24-91-73-48. நன்றிமா கோகிலா.
1: நன்றிங்க சார்.
2: நாட்டுக்கோழி வளர்ப்புல சிறப்பான பராமரிப்பு முறைகளை மேற்கொண்டு முறையான வழிகாட்டுதல் மூலம் தீவன மேலாண்மை நோய் தடுப்பு முறைகளை கையாண்டா அதிக லாபம் பெறலான்னு இதுவரைக்கும் நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமா பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்துகிட்டாங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் எம் கோகிலா அவர்கள். உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து
3: திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளை சனிக்கிழமை கால்நடை வளர்ப்பு பற்றிய நிலைய பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் அதிக லாபம் ஈட்டும் துறையான கால்நடை வளர்ப்பில் கால்நடை இனங்களை தேர்வு செய்தல், கால்நடை பராமரிப்பு, கொட்டகை அமைத்தல், தீவன மேலாண்மை, தீவன பயிர்களின் வகைகள், நோய் பராமரிப்பு, செயற்கை கருவூட்டல், பால் உற்பத்தி போன்ற தலைப்புகளின் கீழ் விரிவாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை வெளியீடு நிகழ்வு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. பங்குபெற ஆர்வமுள்ள விவசாயிகள் 99-42-44-97-86. ஏன் மீண்டும் ஒருமுறை 99-42-44-97-86. மற்றொரு எண் 88-38-12-67-30. ஏன் மீண்டும் ஒருமுறை 88-38-12-67-30 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். தமிழ்நாடு ஒழுங்குமுறை பட்டுக்கூடு அங்காடிகளில் நேற்றைய நிலவரப்படி பட்டுக்கூடுகள் விற்பனையான விலை நிலவரங்கள் தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 790 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 509 ரூபாய்க்கும், ஒசூர் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 755 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 410 ரூபாய்க்கும், கோயம்புத்தூர் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 731 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 557 ரூபாய்க்கும் பட்டுக்கூடுகள் விற்பனையாகி உள்ளன. இதேபோல சேலம் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 798 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 567 ரூபாய்க்கும், வாணியம்பாடி பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 700 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 481 ரூபாய்க்கும், தேனி பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 640 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 390 ரூபாய்க்கும் பட்டுக்கூடுகள் விற்பனையாகி உள்ளன. உடுமலை பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 675 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 605 ரூபாய்க்கும், ராசிபுரம் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 766 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 397 ரூபாய்க்கும் பட்டுக்கூடுகள் விற்பனையாகி உள்ளன. பட்டுக்கூடுகளை இருப்பு வைத்துள்ள வேளாண் பெருமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வெள்ளரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த சில செய்திகள். வெள்ளரியானது பொதுவாக எல்லா வகை மண் வகைகளிலும் வளரும் தன்மையுடையது. ஆனால் அதிக மகசூல் சாகுபடிக்கு களிமண் பாங்கான மண் வகைகள் மிகவும் ஏற்றது. வெள்ளரி ஒரு வெப்பமண்டல பயிராகும். குறைந்த வெப்பநிலை கொண்ட பருவ சாகுபடிக்கு உகந்ததாக இருக்கும். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கோ-1 என்ற ரகம் வெளியிடப்பட்டு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ஜப்பானீஸ் லாங்கிரீன், ஸ்ட்ரெயிட் 8, பாயிண்ட் செட்டி போன்ற ரகங்களும், பூசா சன்யோக் என்ற வீரிய ஒட்டு ரகமும் சாகுபடி செய்யப்படுகின்றன. வெள்ளரியை பொறுத்தமட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்களிலும் டிசம்பர் முதல் மார்ச் மாதங்களிலும் சாகுபடி செய்யலாம். நிலம் தயாரித்தலின் போது நிலத்தினை 3 முதல் 4 முறை நன்றாக

0: நன்றாக உழவு செய்ய வேண்டும். அதன் பின்பு 1.5 மீட்டர் இடைவெளியில் 60 சென்டிமீட்டர் அகலமுள்ள வாய்க்கால் எடுக்க வேண்டும். பின்னர் 1 முதல் 1.5 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் ஆழமும் அகலமும் நீளமும் உள்ள குழிகள் எடுத்து 10 கிலோ நன்கு மக்கிய தொழுயரு 100 கிராம் கலப்பு உரம் ஈட்டு மேல் மண் கலந்து நிரப்பி விதை ஊன்ற தயாராக வைக்க வேண்டும். வெள்ளரி சாகுபடி செய்ய 1 ஹெக்டேருக்கு 2 கிலோ விதை தேவைப்படும். விதை ஊன்றுவதற்கு முன்பு 1 கிலோ விதைக்கு 4 கிராம் டீ விருடி கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதன் பின்னர் குழிக்கு 4 முதல் 5 விதைகள் ஊன்ற வேண்டும். விதையை ஊன்றியவுடன் குடம் வைத்து தண்ணீர் ஊற்ற வேண்டும். பின்பு விதை முளைத்து கொடி வளர்ந்தவுடன் வாய்க்கால் மூலமாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். கொடி நன்றாக வளர்ந்தவுடன் வாரம் 1 முறை நீர் பாய்ச்சுதல் அவசியமாகும். விதை முளைத்தவுடன் குழிக்கு 3 செடி விட்டு மற்ற செடிகளை பிடுங்கிவிட வேண்டும். கொடி வளர்ந்தவுடன் குழியினை 30 நாட்கள் இடைவெளியில் களை எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும். ஏத்தரல் என்ற வளர்ச்சி ஊக்கியினை தெளிப்பதன் மூலம் பெண் பூக்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். விதை ஊன்றி 30 நாட்கள் கழித்து 50 கிராம் யூரியாவினை மேலுரமாக இட வேண்டும். பயிர் பாதுகாப்பு உத்தியான பழையின் தாக்குதல் அதிகமாக காணப்படும் பொழுது மாலத்தியான் மருந்தினை 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். மேலும் கருவாட்டு பொறி 1 ஏக்கருக்கு 6 முதல் 8 எண்கள் வைத்தும் பழையினை கட்டுப்படுத்தலாம். விதை ஊன்றிய 50 நாட்கள் கழித்து வெள்ளரிக்காய்கள் அறுவடைக்கு தயாராகும். அதன் பின்பு 1 வார இடைவெளியில் 8 முதல் 10 அறுவடை செய்யலாம். 1 ஹெக்டேருக்கு மகசூலாக 8 முதல் 10 டன் வெள்ளரிக்காய்கள் கிடைக்கும். அறிவிப்புகள் கேட்டீர்கள். நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் புவிசார் குறியீடு பெறுவதன் அவசியம் உரை வழங்குகிறார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் பாக்கியராணி அவர்கள்.
1: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி.
0: நாளை 7:25 உழவர் உலகத்தில் மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் நேர்முகம் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பானுப்ரியா அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக கேட்க மறவாதீர்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8 மணி. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். உலகளாவிய வளர்ச்சி, புதுமை, தொழில் திறன்களை முன்னெடுத்து செல்வதில் நாட்டின் இளைஞர்கள் முன்னோடி பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பயனாளிகளுக்கு இன்று விடுவித்து பேசிய பிரதமர், இந்த திட்டம் முதல்முறை வேலைவாய்ப்பை பெறும் இளைஞர்களை பெரிதும் ஊக்கப்படுத்துவதாக குறிப்பிட்டார். முன்னதாக புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் இளம் பயனாளிகளிடையே பிரதமர் கலந்துரையாடினார். நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க இந்த ஊக்கத்தொகை திட்டம் வழிவகுத்துள்ளது. நாட்டின் தொலைதூர பகுதிகளிலும் பாஸ்போர்ட் சேவை எளிதாக கிடைப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற வருடாந்திர மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இந்த மாற்றம் மின்னணு நிர்வாகத்தின் வெற்றியை உறுதிப்படுத்துவதாக கூறினார். சர்வதேச அளவில் இந்தியாவின் பாஸ்போர்ட் நம்பிக்கையுடன் கையாளப்படுவதாக

அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கை எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக அரசின் மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு, படுகையின் மொத்த நீரினையும் உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளித்துவிட்டதால் காவிரி படுகையில் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாகவோ நீரை பயன்படுத்தவோ இயலாது என்றும் முதலமைச்சர் கூறினார். இந்திய குடிமைப்பணி மற்றும் வனப்பணி அதிகாரிகளுக்கான மாநாடு வரும் 29-30 தேதிகளில் சென்னையில் நடைபெறும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திருச்சி, சென்னை, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு பசுமை ஆற்றல் வளர்ச்சி வலுப்படுத்தப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பசுமை ஆற்றல் இலக்குகளை வலுப்படுத்தி காற்றாலை மற்றும் சூரியமின் திட்டங்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க இது வழிகோலும் என்றார். தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான பிஎட் படிப்பில் மாணாக்கர் சேர்க்கைக்கு அடுத்த மாதம் 21 தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தரவரிசை பட்டியல் அடுத்த மாதம் 31 தேதி வெளியிடப்படும் என்றும், மாணாக்கர் தங்களது விருப்ப கல்லூரிகளை ஆகஸ்ட் 4 தேதி முதல் 10 தேதி வரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தலைமையில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வைகை அணை தூர்வாறுதல், நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், சாலை வசதிகள், மா விவசாயத்தை மேம்படுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாட்கோ சார்பில் ஆதி திராவிட பழங்குடியின இளைஞர்களுக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கான உதவி உபகரணங்கள் மதிப்பீட்டு முகாம் குத்தாலம், சீர்காழி, கொள்ளிடம், செம்பனார்கோவில் பகுதிகளில் வரும் 25 தேதி வரை நடைபெறுவதால் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள், பணியாளர்கள் மற்றும் உலமாக்கள், நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்கள் நலத்திட்ட உதவிகள் பெற விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் இலவச தொழிற்பயிற்சி பெற ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தை அணுகி பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்ற வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டத்தில் வேளாண், அனைவருக்கும் வீடு, தொடக்கக் கல்வி, குடிநீர் வடிகால், நெடுஞ்சாலை, நுகர்வோர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை காவல் உதவி ஆய்வாளர் பரிமலா தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்கள் போக்குவரத்து விதிகளை முறையாக மதித்தல், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை தவிர்த்தல் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாணிக்கவாசக பெருமானின் குருபூஜை விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா தென்கொரியாவின் பார்க்கா யூனை நாளை எதிர்கொள்கிறார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி சென்னையில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட தொடரை இந்தியா 2-0 எனும் கணக்கில் கைப்பற்றியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: நேரம் 8:05. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள், இப்பொழுது 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் பற்றிய இன்றைய நிலவரம் கேட்கலாம்.
1: Hello, this is Ed Harry at the BBC Sports Centre with the latest World Cup news. Co-hosts Mexico are the first nation through to the last 32 of the World Cup after their 1-0 victory over South Korea in Group A in Guadalajara. Meanwhile, another of the co-hosts, Canada, picked up their first ever World Cup win as they thrashed 9-man Qatar 6-0 in Vancouver. Jonathan David scored a hat-trick, but the game was overshadowed by a serious injury to Canada midfielder Ismael Kone. Here's their manager, Jesse Marsh.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவு இசை இனிமை. நினைத்தது அனைத்தும் நடந்தால்தான் மகிழ்ச்சி, கேட்டது அனைத்தும் கிடைத்தால்தான் மகிழ்ச்சி என மகிழ்ச்சிக்கு எல்லை வகுத்துக் கொள்ளாமல் எப்பொழுதும் எதிலும் எங்கு மகிழ்ச்சி என்ற நிலையை உருவாக்கிக் கொண்டால் அதுவே சிறப்பு. இப்பொழுதோ நீங்கள் கேட்டது கிடைக்கப் போகிறது. கேட்டதை பெறப்போகும் மகிழ்ச்சியுடன் இணைந்திடுங்கள் நேரலையில். இது உங்கள் விருப்ப பாடலின் தேடல் நிகழ்ச்சி. 0431 240 102 ஒன்றில் புதிய அறிமுக உள்ளங்களும், 246 102 ஒன்றில் மற்ற அனைவரும் வாருங்கள். 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நேயர்களின் விருப்ப பாடல்கள்.

0: 8:14 நிமிஷத்துக்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கறதுக்காக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார் அப்படிங்கறத கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: திருச்சி மாவட்டத்துல இருந்து மலைக்கோவில் இருந்து பேசுறேங்க சார். விஜயா.
0: விஜயா சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: ஈரமான ரோஜா படத்துல இருந்து தென்றல் காத்தே கொஞ்ச நில, அந்த பாடல் வேணும் சார். எங்க பொண்ணு பேரை சொல்லுங்க சார்.
0: என்னங்கம்மா பேரு?
1: கனிஷ்கா ஆதித்யன்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு மட்டுமில்லாம நம்ம அனைத்து நேயர்களுக்காகவும் நீங்கள் விரும்பி கேட்ட அந்த அருமையான பாடல் வருது. நன்றிக்குமா இணைப்புக்கு வந்ததுக்கு.

0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 இரவு இசை இனிமை கேட்டு அணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:19. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய உள்ளம், வாங்க வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்வது?
1: நான் லட்சுமி, குமரநகர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு மழலை பத்தாளம் படத்துல இருந்து கௌரி மனோகரியை கண்டேன் அந்த பாட்டு தாங்க.
0: நன்றிமா இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த விரும்பி கேட்ட பாடல் வருது, கேட்கலாம்.

0: 8:24 நிமிடத்திற்கு இரவு இசை நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கறதுக்காக இணைப்புக்கு வந்திருக்கக்கூடிய நேயர் யார் அப்படிங்கறத கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், இனிய இரவு வணக்கத்துடன் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி இணைவது திருச்சி ரஹமத்துல்லா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், நன்றிங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சிறப்பா போயிருக்கு. நல்லா மழை ஊத்திக்கு இருக்கீங்க.
0: சரிங்க, மகிழ்ச்சி. அந்த மழை ஊத்துற மாதிரி நம்ம பண்பலையில வந்து இசை வெள்ளம் ஊத்திக்கிட்டு இருக்கு. மகிழ்ச்சியோட எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு வந்து இடைக்கால பாடல வந்து கமல் நடித்த காதல் பரிசு படத்துல இருந்து ஹே உன்னைத்தானே ஒரு அதிரடியான பாடலை கொடுங்க.
0: நன்றி. இணைப்பு வந்ததுக்கு உங்களுக்காக அந்த அருமையான பாடல் வருது, கேட்டலாம்.

0: நேரம் 8:30 49 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. அந்த வகையிலே இப்பொழுது இணைப்பில் பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய ஆசை நேயர், வணக்கம்.
1: திருச்சி பண்பலையில் அறிவிப்பாளர் ஐயா அவர்களுக்கு இரவு வணக்கம். ஐயா
0: இரவு வணக்கம் சொல்லும் அன்பு உள்ளம் நீங்கள் யார் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம்.

0: நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தணிகாசலம் ஐயா.
1: எம் தணிகாசலம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: ஆ நலமா இருக்கிறோங்க ஐயா. நிலையத்தில் அனைவரும் நலமா?
1: அனைவரும் நலமா இருக்கும். இவ்வளோ ஒரு வாஞ்சையோடு விசாரித்ததற்கு நன்றி. திருப்பத்தூர் மாவட்டத்தில் எப்படி வானொலி எடுக்குதா இல்லை?
0: இல்லைங்க ஐயா, இல்லைங்க, ஆன்லைன் தான் கேட்குறேங்க ஐயா.
1: ஆன்லைன் ஆப் மூலமாக கேட்குறீங்க நீங்கள்?
0: ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா.
1: ரொம்ப மகிழ்ச்சி. என்ன செய்றீங்க தணிகாசலம் ஐயா?
0: நான் கல்லூரி பேருந்து ஓட்டிருக்கிறேன் ஐயா, பணிபுரியறேன்.
1: பேருந்து ஓட்டுநர் நீங்கள்?
0: ஆமாங்க, பேருந்து ஓட்டுநர்.
1: சரிங்க, என்ன பாடல் இன்னைக்கு கேட்க வந்திருக்கீங்க?
0: படம் வந்து பாயம்புலிங்க ஐயா.
1: சரிங்க,
0: அதில் பொத்துக்கிட்டு ஊத்து தேடி வானன்ற பாடல் கொடுங்க ஐயா.
1: ஏன் அங்கே திருப்பத்தூரில் மழை அந்த மாதிரி பேஞ்சிட்டு இருக்கான்?
0: லைட்டாக சாரல் போடுதுங்க, அதுக்கு தான் கேட்டேன்.
1: ஆனால் இப்போ நாங்கள் திருச்சியில் உண்மையாகவே அப்படித்தான் சூழலில் உட்காந்துருக்கோம்.
0: அப்படிங்களா?
1: ஆமாம், ஏன் 5:30 மணிலேருந்து அருமையான அற்புதமான மழை பெய்துக்கிட்டு இருக்குது. அதேமாக
0: சும்மா லைட்டாக தாங்க ஐயா,
1: லைட்டாக தான் இருக்குது. அதேமா நம்ம திருச்சிக்காரங்களுக்கு இந்த பாடல் இப்போ பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டுடலாமா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி,
0: வணக்கம். வணக்கம் ஐயா.

0: 8:37 நிமிஷத்துக்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இருமை நிகழ்ச்சியை கேட்டு நினைஞ்சிருக்கிறோம். இப்போ பாட்டு கேட்கறதுக்காக இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம்,
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்புல பேசுறேன் சார்.
0: பேருங்க?
1: பேர் ராதாகிருஷ்ணன் சார்.

0: கடை அடைச்சாச்சா?
1: கடை திறந்துருக்கு சார், 9 மணிக்கு சார் அடைப்பேன்.
0: இன்னும் கால் மணி நேரம் இருக்கு.
1: ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: அது நம்ம வானொலி எப்பயிலிருந்து கேட்க ஆரம்பிப்பீங்க ஒவ்வொரு நாளும்?
1: நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வருது சார், முதல் வராமல் தெரிஞ்சிச்சு.
0: இல்லை இல்லை, தினந்தோறும் காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி வரைக்கும்?
1: காலையில் 5 மணி 6 மணிக்கெல்லாம் போட்டு சாயங்காலம் 9 மணி வரைக்கும் கேட்பு சார்.
0: திருச்சி மட்டும் தான் கேட்குறீங்களா?
1: திருச்சி கொடைக்கானல் கொஞ்சம் கேட்பு சார்.
0: சரிங்க, சரி சரி சரி. மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல. என்ன பாடல் இன்னைக்கு கேட்கலாம்
1: சார்? இந்த தண்ணீர் தண்ணீர் இல்லை, மழை மில்லை ஒன்றும் இல்லை சார், இந்த தண்ணி மேகம் கருக்கு அந்த பாட்டு போடுங்க சார்.
0: மழை அங்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க?
1: 6 மாசம் மழை இல்லை சார், 6 மாதம் வியாபாரம் ரொம்ப சுற்றுப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்.
0: வைகையுமே கொஞ்சம் வறண்டு போயிருக்கிறதா தான் செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா?
1: ஆமா சார், ஆமா. கொஞ்சம் வைகை வந்து அங்கிட்டு போயிருக்கு சார், வைகை நமக்கு இல்லை சார்.
0: இல்லை அங்கிட்டு இல்லை.
1: ஆமாம் சார்.
0: இருந்தாலும் உங்களுக்கு பக்கம் அதானே வைகேனே?
1: ஆ, பக்கம் பக்கத்துலேயே சார். அந்த தண்ணி செலவாக கணேசுவரம் கிட்ட இல்லை சார்.
0: ஆமாம். ஆனால் இன்னைக்கு திருச்சி மக்கள் நம்ம எல்லாம் நாங்களாம் மகிழ்ச்சியோடு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அற்புதமான மழை இங்கே
1: திருச்சி. நல்லா மழையா சார்?
0: ஆமாம். அது வந்து நம்ம கனி ஐயாவுக்கும் பெய்யட்டும்னு வாழ்த்துக்களோடு நீங்கள் கேட்ட பாட்டையும் தர்றோம். கேட்டலாமா?
1: நன்றிங்க. நன்றி சார், நன்றி சார்.

0: நேரம் 8:42 25 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளம் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் தேனி மாவட்டத்திலிருந்து கனி பேசுறேன் சார்.
0: தேனி மாவட்டத்து கனி?
1: ஆமா சார், தேனி பக்கத்தில் கணேஸ்வரர் கிராமம் சார்.
0: அப்படிங்களா? அது எங்க தேனி மாவட்டத்தில்? உத்தம வளையம், சின்னமனூர், கம்பம், போடி,
1: அது கம்பல் லைன் சார். இது காணாவளுக்கு தெக்க சார்.
0: காணாவளுக்கு தெக்க?
1: ஆமா சார், ஆமா சார், கண்டமனூர் கிழக்க சார்.
0: எப்படி வானொலி கேக்குறீங்களா இல்ல?
1: வானொலி சார், நல்லா வருது சார், நல்லா வருது,
0: நல்லா அருமையா கிடைக்குது.
1: மகிழ்ச்சி,
0: மகிழ்ச்சி. சரி சரி, கனி ஐயா என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் சின்ன பெட்டி கடை வச்சிருக்கேன் சார்.
0: இப்ப எப்படி கடை திறந்தா இருக்கு?

0: நேரம் 8:50 நேயர்கள் கேட்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ பாடல் கேட்பதற்காக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்வது யாருங்கம்மா?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா சசிகலாமா, என்ன பாடல் வேணும்?
1: அதிசய பிறவி படத்திலிருந்து தானந்தன கும்மி கொட்டி, அந்த பாடல் கொடுங்க சார்.
0: நன்றிங்கம்மா இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த பாடல் வருது, கேட்டலாம்.
1: நன்றி சார் வாய்ப்புக்கு.

0: 8:55. இரவு இசை இனிமை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. நிறைவான நேயரை சந்திக்கலாம் மகிழ்வுடன். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம். பாலகிருஷ்ணன்.
0: பி பாலகிருஷ்ணன்.
1: வாழ்வே மாயத்திலிருந்து ஒரு பாட்டு.
0: இல்ல, நீங்க பேச்சு கேட்கும் போதே பேச்சே வாழ்வே மாயன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் இப்படி, என்ன காரணம்? நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, சந்தோஷமா. நம்ம அந்த விஷயம் செய்தியை சொல்லணும். அடுத்த முறை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி சரி, இந்த வாழ்வே மாயம் வாழ்வே மாயம்லாம் சொல்றாங்களே, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இனிமையாய் மாத்திக்கிறது நம்ம கையில தானே இருக்கு. அது அது பாட்டுக்கு தான் நம்மள இழுத்துக்கிட்டு போகுது.
1: ஆமா சார்,
0: போராடி பாப்போம். அந்த மன வலிமை வேணும். சரி, என்ன பாடல் கேட்டீங்க அந்த வாழ்வே மாயத்துல இருந்து? பாடல்
1: நல்ல பாட்டா
0: கேட்டுலாமா? நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். நிலவின் வருகையின் விண்மீன்களின் ஒளி சிதறல்களில் பருவகால பெருமழையின் ஸ்பரிசத்துடன் அழகில் ஜொலிக்கிறது இன்றைய அமைதியான இரவின் தொடக்கம். இன்றைய நாளின் நிறைவின் மகிழ்ச்சியில் திளைப்போரும் உண்டு, மனவலியில் வாடுவோரும் உண்டு. யாவருமே மகிழ்ந்து ரசிக்க இந்த இரவின் மடியில் இசையின் பிடியில் தொடங்குகிறது இனிய ராகம்.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் ரைட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதைய அனுப்பணும்.
0: அனுப்பணும். சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா அண்ணே, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க.
4: நேரம் 9:23. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈ படத்திற்காக ஹரிஹரன்.

0: நாளை காலை மணி 10:30 திருவிழா கொண்டாட்டத்தில்
1: ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்
2: நேரம் 9:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியிலேனே கொடும்பாக்கம் படத்திற்காக ஹரிஹரன்.

கொடும்பக்கம் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 9:35. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். இனி தாளம் படத்திற்காக ஹரிஹரன் குரலில் இந்த பாடல்.

நேரம் 9:41. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலேனே ஹரிச்சந்திரா படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்

கண்ணன் ஒருவன் படத்திற்காக ஹரிகரன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 9:51, 40 நொடிகள். திருச்சி FM ரெயின்போ 102.1 இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம்.

நேரம் 9:56. இனிய ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடல் இது. தம்பி படத்திற்காக பொன்னிகிருஷ்ணன், ஹரிணி குரலில்.

நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சி. மீண்டும் இனிய ராகம் நாளை இரவு 9:15 நமது திருச்சி FM Rainbow 102.1

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ ஞாபகம் வருதே நேரலை. உறக்கம் வெளிகளை மூடச் சொல்லி விரட்டும் வேளையிலும் இதயத்தில் உறங்காமல் உறவாய் உயிராய் துடித்து கொண்டிருக்கும் காலமரவா இசை காவியங்களை காற்றலைகளில் கைகோர்த்து செவிக்குள் இழுக்க அலைவேசியோடு காத்திருக்கும் அன்பு உறவுகளின் ஞாபகம் வருதே நேரலை. இது 431 240 102 புதிய நேயர்களும் 246 102 மற்ற அனைத்து நம் நேயர்களும் வரலாம். இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் கேட்டு இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என்ன
1: பாடல் இந்த இரவு நேரத்தில்?
2: நேய
1: உறவுகளின் பாசமழை உயிரா மானமா,
2: அதுல வந்து கொடியில் இரண்டு மலருந்து அந்த பாட்டு வேணும் சார்.
1: சரி, உங்கள்ட்ட யாராவது வந்து கேட்டுறாங்க உயிரா மானமா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?

0: எனக்கு உயிர் தான் வேணும்னு சொல்றீங்க, மானம் தான் வேணும்னு சொல்றீங்க,
1: ரெண்டு வேணும்.
0: உயிரும் வேணும், ஆனா முதல்ல மானம் தான் வேணும் சார்.
1: அருமை அருமை தமிழர்களின் மரபு, மாண்பு. சரி, பாடல் வருது கேட்கலாம். நன்றி சகோதரி.
0: நன்றி சார்.

0: பத்து மணி ஆறு நிமிடம் 35 நொடி. ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க இணைந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சாத்தன்குடி?
1: ஆமா, சாத்தன்குடியில இருந்து முருகன், ராமநாதபுரம் மாவட்டம்.
0: அருமை அருமை, உங்களோட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். அங்க வானொலி பெட்டி வச்சு கேக்குறீங்களா? இல்ல
1: இல்ல இல்ல சார், வானொலி பெட்டி கிடையாது சார், ஆப்ல கேக்குறான்.
0: ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்க?
1: ஆமா சார்.
0: சரி சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேட்க ஆசையோட வந்திருக்கீங்க
1: சார்? எனக்கு வந்து அருமையான பாட்டு சார், பச்சை விளக்கு படத்துல இருந்து ஒளிமயமான எதிர்காலம் அந்த பாட்டு கொடுத்துருக்கு சார்.
0: தெரியுதா, எதுவும் கண்ணுல தெரியுதா, இல்ல இதுக்கு முன்னாடியே பாத்துட்டீங்களா அந்த ஒளிமயமான எதிர்காலத்தை? இயற்கையோட இணையும் போதே நமக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வந்துருச்சுன்னு
1: நினைக்கிறீங்க?
0: சரிங்க சரிங்க, பாடல் வருது கேட்கலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி, வணக்கம்.

0: நேரம் 10:12. ஞாபகம் இருதே நேரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது. அந்த வகையிலே இப்பொழுது பாடல் கேட்க இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: வேங்கட
0: சுப்பிரமணியன்.
1: கர்ணன் படத்துல கண்ணுக்கு கிளம்பிங்கிற பாடல், தன் மனைவி வந்து கணவனை எப்படி சார்ந்த படத்துல அப்படிங்கிற தெளிவுபடுத்த

0: அழகான பாடல், தேவி மகாதேவன் இசையமைத்த அருமையான பாடல்கள் இந்த இதய இரவுல அனைவரும் இன்பமாக கேட்டு மகிழ்வர வாழ்த்துகிறேன். நன்றி,
1: நன்றி, வணக்கம், நன்றி.

0: நேரம் 10:17. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. காலம் மறவாத காவிய கணங்களை நேயர்கள் நேரலையில் இணைந்து விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தங்களின் விருப்ப பாடல்களை பதிவு செய்து நேயர்கள் கேட்டு மகிழும் ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: பாட்டு

0: நினைக்கிறேன். நீண்ட காலமா நம்ம திருச்சி வானொலியோட உங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு.
1: வீட்டுல கூட சொல்லுவாங்க, இத போய் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க, ஏதாவது செல்லுல போட்டு விட்டா பாருமில்ல அப்படின்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வானொலியில பேசி பாட்டு கேட்டு பேசி கேட்கறதுல அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்.
0: உங்களை அப்படிலாம் கேக்குறாரு அவரு வீட்டுல?
1: பையன் இந்த இன்னொரு அண்ணன் பையன் எல்லாம் அப்படிதான் கேட்பாங்க, ஏத்த இப்படி போய் பாட்டு கேட்டுட்டு கிடக்க, சாமி உங்க பிடிச்ச பாட்டை சொல்லுங்க நான் செல்லுல போட்டு விடுறேன் அப்படின்னு
0: சொல்லுவாப்ல.
1: அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் நேர்ல பேசணும், பேசி பாட்டு கேட்டு அதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன்.
0: வானொலியினுடைய அருமைய நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. வானொலியில பாட்டு மட்டுமே வரதில்ல, எவ்வளவோ செய்திகள் வருது,
1: எவ்வளவு விஷயங்கள் வருது, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: அதெல்லாம் இன்னும் அவங்களுக்கு எல்லாம் தெரியல போல இருக்கு. அதெல்லாம் நீங்க எடுத்து சொல்லுங்க. குழந்தைகள் முதல், ஆமா குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை, உழைப்பாளிகள் முதல் எல்லாருக்கும் எவ்வளவோ செய்திகள், எவ்வளவோ நிகழ்ச்சிகள் இருக்கு.
1: ஒரு வேலை செய்வேன் சார், அப்பெல்லாம் எனக்கு எப்பவும் ரேடியோ கேட்டு கேட்டு கேட்டு எனக்கு ஒரு இதே ஒரு இதா இருக்கும். இதுல இப்படி நம்ம வந்து இதுல கலந்துக்க மாட்டோமா, பேச மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கமாவே இருக்கும் பாருங்களேன்.
0: சரிங்க, சரி சரி சரி. இன்னைக்கு என்ன பாடல் கேட்கணும் இப்ப?
1: சர்வ சுந்தரம் படத்துல இருந்து பி சுசிலா பண்ணிய சிலை வடித்தால் ஒரு சின்ன பெண்ணு பாடல்
0: பாடல் வருது கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், வணக்கம் சார்.

0: நாளை காலை மணி 10:30
1: விதிமுறைகள் கடந்த விசித்திர கோயில்
0: ஆதி அந்தமில்லா அற்புதமான ஆவுடையார் கோயில் தேர் திருவிழா நேரலை.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 தேர் திருவிழாவில் மகிழ்ச்சியுடன்
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: நேரம் 10:26, 20 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே நேரலை. இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர், வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம் சார்.
3: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
4: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டிலிருந்து மணிகண்டன் பேசுறேன் சார்.
3: மணிகண்டன் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், நன்றி நன்றி.
4: இங்கே மழை சார். நீ மழையா?
3: திருச்சியில நல்ல மழை இன்னைக்கு, அருமையான மழை. சிறப்பான மழை. சாப்பிட்டாச்சுங்க? நன்றி, மிக்க நன்றி உங்களோட பேசுறதுல. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
4: சார்? ஒரு ஊதாப்பு கன்சியூம் பார்த்து நல்ல மனம் வாழ்க்கிற பாடல்.
3: அனைவரையும் நலம் விசாரிக்கிறதுக்கே ஒரு நல்ல மனம் வேண்டும் இல்லையா? நல்ல மனம் இந்த மணிகண்டனிடம் மணிகண்டனிடம் இருக்கிறது. சரி,
4: வண்டி ஓட்டிங்களா?
3: இல்ல, நம்மளோட பக்கத்துல அருகில் இருக்கக்கூடிய சக மனிதர்களோட நம்ம நல்ல ஒரு உரையாடலை வச்சிருக்கிறோம், நல்ல ஒரு தொடர்பு வச்சிருக்கோன்றதே வந்து அது ஒரு சிறப்பான ஒரு பண்பு இல்லைங்களா? சில பேர் பார்த்த உடனே ஒரு புன்னகையை தருவாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு இயல்பாகவே ஒரு உற்சாகத்தை கொடுத்துரும் நமக்கு. மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுறதே இந்த விஷயம் தான். அருமை அருமை. பாடல் வருது, கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
4: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.

0: கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சு இல்ல?
1: ஆமா.
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: நேரம் 10:32, 42 நொடிகள். திருச்சி FM Rainbow 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே.

0: வேலை. இப்பொழுது இணைப்பில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய இணையர், வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம். குறும் அன்பர் யார்?
1: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் பேசுறேன் சார்.
0: தேவேந்திரன் டெய்லர் ஐயா, நலமா இருக்கீங்களா? நலமா
1: இருக்கீங்களா?
0: அனைவரும் நலம், நன்றி. என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: என் மழை திருச்சியெல்லாம் மழை நல்லா கூலிங்கன்னு இன்னைக்கு இருக்கு சார், நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. எங்க ஊர்ல இன்னைக்கு பெய்யுது மேல மாங்கவனங்கிற ஊர்ல.
0: திருச்சி மாவட்டம் இல்ல, அண்டை மாவட்டங்கள்ல கூட நல்ல மழை பெய்யுதுன்னு தொடர்ந்து தகவல் சொல்லிட்டே இருக்காங்க
1: தகவல். ஆமா ஆமா சார், நல்லா இருக்கு. திருச்சியே கூலிங்கா இருக்கு சார், ஏசில இருக்க மாதிரி இருக்கு. அதனால ஒரு மலைப்பாடல் எனக்கு கொடுத்துருங்க சார். அதாவது நம் நாடுங்கிற படத்துல பி சுசீலா அம்மா பாடிப்பாங்க, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவங்க நடித்த படம். அதுல வந்து ஆடை மூழு என்னன்னா என் மலை அடிக்குது அடிக்குது ஆசை வெள்ளம் வலிய வலிய இசை படிக்குதுன்னு சொல்லி ரொம்ப அருமையா பாடியிருப்பாங்க. அந்த மலையில பாடுவாங்க அந்த பாடல் வந்து, எங்க கேட்டாலும் நான் நின்று கேட்பேங்க. என்னால அது அருமையான பாடல் ஐயா. அந்த பாடல்
0: கேட்டுருவோம். நன்றி, வணக்கம்.
1: கேட்டலாம். நன்றிங்க சார். நன்றிங்க சார்.

0: நேரம் 10:38. ஞாபகம் விருதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரலை நிகழ்ச்சி. இது இப்பொழுது இணைப்பில் விருப்ப பாடல் கேட்க இணைந்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: பெய்தும் வளர்வதும் இளவுக்கு ஒரு அழகென்றால், சிறுவதும் வளர்வதும் பூக்களுக்கு ஒரு அழகென்றால்,

0: என்றால் குதிர்வதும் மலர்வதும் பூக்களுக்கு ஒரு அழகென்றால் சுடுவதும் இலகுவதும் அலைகளுக்கு ஒரு அழகென்றால் திருச்சி வானொலி நிலையத்தின் 102.1 ஞாபக வரும் நிகழ்ச்சி நினைவதே அழகுதான். காட்டூர் எம் ஏ ராமன்.
1: இல்ல, 8 மணிக்கு மேல எல்லாருமே கவிஞர்கள் ஆயிடுறோம் இல்லையா?
0: சாரி, அதுவும் கவிஞரா கவிஞரை ஆக்கி விட்டதே உங்களுடைய வானொலி தான்
1: எங்களெல்லாம் மகிழ்ச்சி பெருமை.
0: கதைகள் கூட எழுதிக்கிட்டு இருக்கிறேன், சொன்னதுல இருந்து எழுதிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம். நம்ம சிறப்பான கதைகள் எழுதி அனுப்பி விட்டோம் அப்படின்னா அதை தேர்ந்தெடுத்து வரும்போது அந்த கதை நல்லா இருந்தா நம்ம சினிமா கூட கதை எழுத நம்ம கூப்பிடுவாங்க சார். அப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பம், இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
1: ஆமா ஆமா, நேயர்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றத எங்களுடைய ஆவலம். ராமனையாவுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
0: எனக்கு வந்துங்கய்யா, புதையல் நட திரைப்படத்துல விண்ணோடும் மிகிலோடும் விளையாடும் எண்ணிலையே, அதாவது சிவாஜி கணேசன் ஐயா அவர்களும் பத்மினி அம்மா அவர்களும் அந்த கடற்கரை ஓரமாக அந்த காதல் பாட்டை அவ்வளவு தத்துவமா அழகா நினைச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும் சார், நல்லா இருக்கும்.
1: நீங்க கவிதை சொல்லும் போதே நினைச்சேன் அதிகமான ரசனையும் நிறைய இருக்கும் அப்படின்னு. அது உண்மையாதான் இருக்கு. பாடல் வருது, கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி,
1: நன்றி.

0: அப்படின்னு ஒரு படம் சார், அது ஏஎல் ராகவன் சார் நினைவு தினம்
1: இன்னைக்கு. அருமை, அதை ஞாபகப்படுத்தியிருக்கீங்க.
0: ஆமாம் சார்,
1: நன்றி.
0: அது இன்பமான இரவு இது அப்படின்னு ஒரு பாட்டு, ஏஎல் ராகவன் பி சுஷிலாவும் போடுவாங்க. அற்புதமான பாட்டு இது.
1: சரி, கேட்டுருவோமா?
0: கேட்கலாம் சார்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் சார்.

0: நேரம் 10:43. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. நேயர்கள் நேரலையில் இணைந்து தங்களின் விருப்ப பாடல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்த பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யாருங்க ஐயா?
1: கரூர் மாவட்டம் குளித்தலை சண்முகசுந்தரம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார்.
0: சரி, சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சு சார்.
0: சரி சரி, என்ன பாடல் இன்னைக்கு விருப்ப பாடலாக?
1: மனிதன் மாற

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்து இந்த இரவு வேளையில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுகள் எல்லாமே இன்பமான இரவு பொழுதுகள் தான். அந்த வகையிலே நேயர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். நேரலையில் இணைந்து பாடலை கேட்டு அதை ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்த பாடலுக்காக இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: சென்னை ஊரப்பாக்கம், சிவகுமார் சார்.
0: சென்னை விருகம்பாக்கம்.
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ரிக்ஷாக்காரன் படத்துல இருந்து டிஎம் சௌந்தரராஜன் சுசிலா பாடிய கடலோரம் வாங்கிய காற்று.
0: நாங்க காவேரி ஓரம் வாங்கிய காற்று, நீங்க கடலோரம் வாங்கிய காற்று.
1: நாங்க சென்னையில இருக்கலா?
0: ஆமா.
1: அதனால
0: சரி சரி, பாடல் வருது கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி.
2: கடலோரம் வாங்கிய காத்து

0: நேரம் 10:51, 28 ஞாபகம் வருதே. நேரலையில் இணைந்திருக்கிறீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரலையில் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. புதுக்கோட்டை மாவட்டம் திருநெல்வேலூர்ல இருந்து பழனிப்பட்டையர் பேசுறேங்க ஐயா.
0: பழனிப்பட்டையர்
1: பட்டையார்
0: பட்டையார். சரி சரி.
1: ஆமா,
0: என்ன அந்த காலத்துல வச்சிருக்காங்க பேர், வித்தியாசமா பேர் வச்சிருக்காங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாடல உங்க பேரை கேட்கும் போதே ஒரு சந்தோஷம் வருது உங்களுக்கு. சரி சரி சரி ஐயா. என்ன செய்றீங்க?
1: விவசாய வேலை பாக்குறேங்க ஐயா.
0: சரிங்க சரி. என்ன நம்ம ஊர் பக்கம்லாம் மழையா? மகிழ்ச்சியோட வந்துட்டு இருக்காங்க. வானொலி கேட்டுட்டே இருக்கீங்க. என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க?
1: இந்த வண்ணக்கிளியில காட்டு மல்லி பூத்திருக்கு, காவல்காரன் காத்திருக்கு, அந்த பாட்டு வேணும் சார்.
0: ஹலோ
1: சார், சொல்லுங்க சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்கலாமா? இப்ப
1: கேட்கலாம். ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி நன்றி. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
2: காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பாக்குதடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க, காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பார்க்குதடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை

உம்மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா. காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பாத்திருக்க, ஆட்டம் போட்டு மயில காள தோட்டம் மேய பாக்குறடா மாட்டுக்காரவே.

0: நேரம் 10:56. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியில் நிறைவாக பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளம் வருக வணக்கம். வணக்கம். யாருமா பேசுறீங்க? திருச்சி பெரிய கடை வீதி. சித்ராமா, நல்லா இருக்கீங்களா? நிறைவான நேரா வந்திருக்கீங்க. என்ன உங்களுடைய விருப்ப பாடல் என்னது? சரி சரி, என்ன செய்றீங்க சகோதரி? நிறைவா செய்யணும். அது செயல் வந்து நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மன நிறைவை கொடுத்துருது.
1: எங்க வீட்டுக்கார இறந்துட்டாங்க, அது கவலையா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, சில கவலையான நேரங்கள்ல வந்து மனசை நம்ம வந்து வேறு ஒரு பக்கத்துல திசை திருப்பும் பொழுது அந்த கவலைகளும் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். என்ன பண்றது, வாழ்க்கையில சில விஷயங்களை வந்து கட்டாயம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் மனித பிறப்புக்கு உண்டு இல்லைங்களா?
1: மறக்க முடியாது.
0: ஆமா, அதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மருந்தே இந்த மறதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட பேசினதுல உங்கள் ஆறுதலில் திருச்சி வானொலி எப்பொழுதும் துணையாக இருக்கும். சகோதரி தொடர்ந்து கேளுங்க, நீங்க கேட்ட விருப்ப பாடலும் வருகிறது, கேட்கலாம். நன்றி, வணக்கம்
1: சார்.

0: நேயர்கள் மகிழ்ச்சியாய் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாடலோட நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. மீண்டும் ஞாபகம் வருதே நேரலை நாளை இரவு 10 மணிக்கு வாட்ஸ்அப் வழியாக. இன்றைய ஞாபகம் வருதே நிகழ்ச்சிக்கு நேரடியாக பங்கு பெற்றோர், நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்தோர், நிகழ்ச்சியை கேட்டு சுவைத்தோர் அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி, பண்பலை வரிசை 101.1 MHz அலைவரிசையில் நேயர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இனியும் இதே அலைவரிசையில் சென்னை எஃப்எம் ரெயின்போ அஞ்சல் செய்யும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் அதிகாலை மணி 5:45 வரை தொடர்ந்து கேட்டு மகிழலாம். நன்றி நேயர்களே.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்
1: ஒலிக்க வரும் பாடல் கண்ணுபட போகுது ஐயா திரைப்படத்திலிருந்து. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பிஜு, மனோ, சுஜாதா பாடியது. சூழ்ந்த சோகங்கள் இனி இல்லை, எப்போதும் ஆழ்ந்த ஆனந்தம்தான். ஏன் நீ வந்ததால்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் பா விஜய், இசை எஸ் ஏ ராஜ்குமார். உன் பாதையை பார்த்திருந்தேன், எப்போது என் வாசல் வருவாய் என வந்தது தெரியாமல் காத்துக்கொண்டிருக்கின்றேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலை ஏற்றியவர் பழனி பாரதி, இசை இளையராஜா. எங்கே எங்கே என்று ஏக்கம் கொண்டு தேடினேன், இங்கேதான் இருக்கிறாய் என்பதை மறந்து.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 மற்றொரு எண் 2838 98 7 1. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: நிகழ்ச்சிதரம் அடுத்த பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வாலி இயற்றி ஹரிஹரன் அரிணி பாடியது. என்னுள் உந்த நிழல் எப்போதும் பிரியாமல்

நிகழ்ச்சி தரமளித்த பாடல் கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து சொர்ணலதா அருண்மொழி பாடியது. பாடலை இயற்றியவர் கஸ்தூரி ராஜா, இசை இளையராஜா. மடியில் கிடந்ததால் மனம் பறந்தது, எல்லாம் கனவாய் இருந்தது, நனவாய் மாற இதயம் இயங்குது.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். நாளை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லல, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேர்லை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மாணிக்கம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பவதாரணி பாடியது. உன்னை பார்த்த பின்பு கனவுகள் எல்லாம் சிறகுகள் விரிக்கின்றன.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் அறிவுமதி ஏற்றி ஹரிஹரன் பவதாரணி பாடியது. மேகத்தின் ஓவியமாய் அவள் காலடித்தடம், வானவில்லாய் என் வாசல் வந்தாள்.

தொடரும் பாடல் பாட்டாளி திரைப்படத்திலிருந்து அரிஹரன் சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் கலைக்குமார், இசை எஸ் ஏ ராஜ்குமார். கேள்விக் கணைகளால் வேள்வி செய்தாலும் ஏனோ என் இதயத்தில் இன்பத்தை கொடுக்கிறாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் நித்யஸ்ரீ ஸ்ரீராம் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து. இசை ஏ ஆர் ரகுமான்.

Don't

நேர்ல நம்முடைய பேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழகம் 102.3 இதுல வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பிரபாகரன் பிரபாகரன், சாந்தி ரமேஷ், மதுரை சோ சண்முக சுந்தரம். ஏழு கிணறு அபுதாகிர், கோதண்டராமன் கோதண்டராமன், கண்ணையன் நடராஜன், வீரராகவன் மாதவரம், ரியாஸ் பாத்தி லாகூர் பாகிஸ்தான், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், தியாகராயநகர் ரங்கராஜன், ராசாமகன் அரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டம், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், பொன்னேரி கலில் அகமத், சிவகுமார் கோயம்புத்தூர், கனி இளங்குமரன் அமைந்தகரை சென்னை. நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கு வரும் பாடல் மோனிஷா என் மோனலிசா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடியது. பாடலை ஏற்றி இசையமைத்துள்ளார் டி ராஜேந்தர்.

0: நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி

பண்புதல்.

அனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பாவை, அவளுக்கு இதயத்தில் அமைந்தது வேலை. கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கு புரியாத ஐயா.

இன்னும் ஒரு சமயம் இளமை வராது, இன்று வரும் முகத்தை முழுமை தராது, நாளை என்னும் நாளை விட்டு இன்று மட்டும் ரசிக்க முன்னு பின்னு பின்னு பின்னு பெண் அழகு நடக்க. கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கும் புரியாத ஒரு நிற மயக்கத்தில்

பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு பார்த்து கொண்டு

என்ன என்ன எது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா? என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா? பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, அழகு

0: இளமை தொடங்கி முதுமை வரங்கி இழலை போனே கூடவா
1: இதய ஊஞ்சலாடவா
0: இனிய ராகம் பாடவா இளமை தொடங்கி முதுமை வரங்கி இழலை போனே கூட

கைரேகை பார்த்து ஜோசியம் சொல்வேன் கேளுங்க, சொன்னது நடக்கும் பாருங்க. கைரேகை பார்த்து ஜோசியம் சொல்வேன் கேளுங்க, சொன்னது நடக்கும் பாருங்க. வெள்ளையான பல்லு உள்ள நாரிக்கொம்பு ஏழடி வேங்க தோல்.

மை ஓட்டு பிடிச்சேனே. ஐயாவின் மண்டக்குள்ளே அரவீச மூளை இருக்கு கண்ணாலே குறி வச்சாக்கா அடத்தப்பாது என்னாலும் சொன்னேன் சத்தியமே கைரேகே பார்த்து ஜோசியம்.

கையா உடம்பு மயில் பவன் போல் ஓங்கி இருக்கு கையாலே என் காலாலே அடவிட்டேன் நான் பல் போகும் சொன்னேன் சத்தியமே ஐரேகே பார்த்து ஜோசியம் சொல்றேன் கேளுங்க உன்னது நடக்கும் பாருங்க வெள்ளையான பல்லு புள்ள நாரி கொம்பு ஏழடி வேங்கே போலும் இருக்கு வார

பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரச

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் ஏற்றி வாணி ஜெயராம், கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். பதவினி என்று தொடங்கும் சாளக பைரவி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

விஜயாம்பிகை என்று தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், விஜயநாகரி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில், தொடர்ந்து மரியாத காதுரா தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம்.
3: சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்